நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 அஸ்வின மாதம் 13 தேதி 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 நாள் இன்று திங்கட்கிழமை மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 38 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 5:52. நாளொரு குரல் தெய்வத் திருமறையாம் திருக்குறளின் இன்றைய குரல் ஈகை என்கிற அதிகாரத்தின் 223வது குரல். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. இதன் பொருள், யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிப்பிறப்பு உடையவனிடம் உண்டு. இதைத்தான் திருவள்ளுவர் இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 5:53. நிகழ்ச்சி நிரல் முதன்மை அலைவரிசையில் முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு வழங்குபவர் முனைவர் சு தில்லிவனம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறை முதற் பகுதி குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுரைத்தா செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 அறிவோம் அறிவியல், ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுரைத்தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள்

குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8 மணிக்கு வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள். பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை. பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்று காலை 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஆன்ம நேயம், நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு, இதில் அறிவியல் முத்துக்கள். அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா, தொடர்ச்சி. வாசிப்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலையில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம், ஆசிரியர் சௌமியா நாராயணன் அவர்கள், மாணவி நிரோஷா. நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சரண் நிகழ்ச்சியில் சுபலக்ஷ்மி மற்றும் ஸ்வரலதா ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். கதை திரைக்கதை மாரா ஜோசி அவர்கள், இயக்கம் பி ஆர் பந்துலு அவர்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது திருவிழா என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 முதல் 6 மணி முதல் 6:10 வரை திரு இசை. மாலை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை. பின்னர் 8:35 முதல் 8:58 வரையிலும் திரு இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

இன்றிரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு 9:15 ஸ்பாட்லைட்டில் நெஞ்சில், 9:30 சங்கீத வானிலே, 10:00 ரவிவாஷ்ரிய அகில் பாரதிய சங்கீத் சபா. இந்த நிகழ்ச்சியில் ஹிந்தோல் பன்சி அவர்களின் கயால் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி நாக்பூர். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல், காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று. இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம் நேர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. இவையாவும் 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
2: எல்லா ஊர்களிடத்தும் அருளையும் அன்பையும் பரப்பிய அருளாளர் வள்ளலார். அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர் என பன்முகத் திறன்கள் கொண்டவர். எல்லா மதங்களிலும் உள்ள தத்துவ உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த இயக்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றாரை கண்டு உளம் துடித்தேன் என்று பாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை உருவாக்கி ஒளி வழிபாடாக இறைவனை வணங்க வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். கொல்லாமை, பசிப்பிணி போக்குதல் இரண்டையும் முதன்மை கொள்கைகளாக கொண்டிருந்தார். வள்ளலார் இயற்றிய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப ஆகிய நூல்கள் இவர் கொள்கையின் சாராம்சங்கள். பட்டினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என்றே நடுக்குற்றேன், இட்ட இவ்வுலகினில் பசி என்றால் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பசி கொடுமையை வள்ளலார் கூறுவது போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஜீவகாருண்மே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பர் வள்ளலார். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே ஆகும். ஒருமுறை சென்னையில் சங்கராச்சாரியாருடன் வள்ளலார் உரையாட முற்பட்ட போது தமிழின் பெருமையும் உண்மைத்தன்மையும் உணர்த்த முற்படும் நோக்கில் ஓர் உரை நிகழ்த்துகின்றார். வள்ளலார் செய்தருளிய அவ்வுரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளாணையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆந்தோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சிந்திக்கப்பட்டதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் இருப்பது பசியே. பிறப்புக்கு முன்னேயும் பசி உண்டு, கரு உற்பத்தி காலத்திலேயே பசியும் தொடங்கி விடுகிறது. எனவே கருவறை தொடங்கி கல்லறை வரை உணவு நம் உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாகின்றது. சமூகத்தை ஈதல் என்னும் அறம் கொண்டு நற்சமூகமாக மாற்ற முனைந்த சிற்பி வள்ளலார். ஈதல் அறத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈதலின் சிறப்பு, ஈதலின் நன்மைகள் என பெரும் பட்டியலை அருட்பாவடியில் அளிக்கின்றார். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் பசிப்பிணி போக்குதலை வெவ்வேறு வடிவங்களில் கூறியுள்ளன. அதனால்தான் வள்ளலாரும் வள்ளுவரை பின்பற்றி பசிப்பிணி போக்கும் அறத்தின் வாயிலாக சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிமுறைகளில் முக்கியமானது. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பர் திருமூலர். ஆனால் வள்ளலாரோ சகல துன்பங்களுக்கும் காரணம் வறுமையால் வரும் பசி குடுமையே என்கிறார். ஆசையற்றவர்கள் இருக்கிறார்கள், பசியற்றவர்கள் உலகில் யாருமில்லை. அப்பருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது. ஆண்டவனே கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுத்தான். அதேபோல் பட்டினத்தார்க்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. என் பசிக்கு அன்னம் இருந்த இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் புசிப்பேன் என்கிறார். அதேபோல் வள்ளலாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. ஒற்றியூர் வடிவுடை அம்மையே அன்னியார் வடிவில் தோன்றி உணவளித்தார். இதன் பிரதிபலனாகவே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழைகளின் பசிப்பிணி போக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைந்திருப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில

நொடிகளில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 6:15. காற்றலைகளிலே தவழ்ந்து பக்தி மனம் கமழ வருவது தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. சேவை செய்தி. புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து விதி சமரத சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் 204வது ராமலிங்க சுவாமிகள் அவதார திருவிழா விழாவில் இன்று காலை அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணம் ஆராதனை, மாலை சன்மார்க்க சொற்பொழிவு இடம்பெறும். சேவை செய்தி கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 18 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறையின் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இது முதல் பகுதி.

0: ஒரு வழியா மீன் வாங்கிட்டோம், வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி கையில் கொடுத்து குழம்பு வச்சு பரிமாறும் போது கிடைக்கும் சந்தோஷம் இருக்கு. அடடா, அளவிட முடியாத சந்தோஷம். சரி, வீடு போய் சேர ரொம்ப நேரம் ஆகும், அலுப்பு தெரியாம இருக்க பாட்டு பாடிக்கிட்டே வீடு போய் சேருவோம்.
1: வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்கும் நீ கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசுர கொடி

0: ஆனே நாட்டியம் ஐயா மேல தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீனு வாத்தியம். வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்.
1: கருத்தமுத்து கருத்தமுத்து எப்பா நில்லுப்பா. நீ என்ன காலையிலேயே மீனை பத்தி பாட்டு பாடிட்டு ஆடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுற?
2: நீங்க எங்க வீட்டுல மீன் குழம்பு வைக்க போறோம், அதான் பொஞ்சாதி போய் கெண்ட மீன் வாங்கினேன், ஆஞ்சி எடுத்துன்னு வர சொல்லிட்டா.
1: ஓ இப்ப வாங்கிட்டு போயிட்டு இருக்கியா? ஓ அந்த சைக்கிள் மாட்டிருக்க பையில தான் மீன் எல்லாம் இருக்கா? என்ன மீன்ப்பா அப்படி வாங்கின?
2: ரோகு கண்ட காத்தமுத்தா.
1: கத்தமுத்த என்ன விலைப்பா?
2: மீன் வியாபாரி கிலோ 250 ரூபா கிட்ட சொன்னாரு, நான் அடிச்சு பிடிச்சி ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வரேன்ப்பா கிலோ.
1: ஓஹோ எத்தனை கிலோ வாங்கியிருக்க?
2: 2 கிலோ வாங்கிட்டு வரேன்.
1: ஏப்பா 400 ரூபா கொடுத்து மீன் வாங்கிட்டு வரேன்?
2: ஆமாம்.
1: சரி நீ விவசாயி தானே?
2: ஆமாம்.
1: ஒரு 10-15 ஏக்கர் நிலம் வச்சிருக்க?
2: ஆமாம்.
1: நடுப்புற 1 ஏக்கரில் குளம் வெட்டி மீன் வளர்க்க கூடாதா?
2: கத்துமது கத்துமது என்ன சொன்ன?
1: ஏப்பா 1 ஏக்கரை குளத்துக்குன்னு ஒதுக்கி அதில் மீன் வளர்க்குறதோடு இல்லாமல் அந்த குளத்து தண்ணியை எடுத்து நீ நெல் வயலுக்கு கரும்பு தோட்டத்துக்கு வாழை வயலுக்கெல்லாம் பாய்ச்சனன்னு வச்சுக்க, விளைச்சலும் அமோகமாக இருக்கும்ப்பா.
2: நல்ல ஐடியா சொல்லிக்கிறேன்.
1: ஆமாம்ப்பா, மீன் இப்போ ஒரு அத்தியாவசியமான ஒரு உணவுப் பொருளாயிடுச்சு. நிறையா பேர் விரும்பி வாங்குறாங்கப்பா, அதனால் தாராளமாக மீன் வளர்ப்புல ஈடுபடலாம்.
2: இது எனக்கு முன்னாடியே தோணாமல் போச்சுப்பா. காத்தமுத்தா என்கிட்ட மற்ற விவசாயம் போக 1 ஏக்கர் நிலம் இருக்குதா, அதில் மீன் பண்ண வளரணும்ப்பா. அதுக்கு எவ்வளோ செலவாகும், எப்படி குளம் வெட்டுறது, மீன் குஞ்சு எங்கேருந்து வாங்கிட்டு வந்து விடுறது, இதை பற்றி விவரம் கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லு காத்தமுத்த.
1: கருத்தமுத்த இப்படி நின்றுகிட்டே பேசுனீங்கன்னா கதைக்காகாது.
2: சரியா
1: பாப்பா, அப்படி போய் அந்த ஆலமரத்துக்கிட்ட உட்காந்து பேசுவோம்.
2: நிழலாக இருக்கும்.
1: சரிப்பா உட்காருப்பா உட்காருப்பா. கருத்தமுத்த 1 ஏக்கர் குளம் வெட்டணும் அப்படின்னா முதல்ல இடத்த நல்ல முறையில் நம்ம தேர்வு செஞ்சுக்கணும்.
2: ஏங்க கத்தமுத்தா, இருக்கிற இடம் தானே, அதில் என்ன நிலத்தை தேர்வு செய்யறது?
1: கிழக்கு மேற்கில் நம்ம குட்டை வெட்டுற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா.
2: சரி.
1: சூரியன் கிழக்கேருந்து மேற்கு தானே போகுது?
2: ஆமாம்.
1: அப்போ சூரிய வெளிச்சம் நம்ம மீன் குட்டைக்கு எப்போதும் கிடைக்கணும்னா செவ்வக வடிவத்தில் நீல வாக்கில் கிழக்குலேருந்து மேற்கே இருக்கணும்.
2: ஓஹோ.
1: அப்போ தான் வந்து சூரிய வெளிச்சம் முழுமையாக நம்ம குட்டைக்கு கிடைக்கும்.
2: ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்குதா?
1: ஆமாம்ப்பா, இதில் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்திக்கணும்.
2: சரி.
1: அப்புறம் ரொம்ப ஆழம்லாம் வெட்டணும்னு அவசியம் இல்லைப்பா. 2 அடி ஆழத்துக்கு மண்ணை நல்லா வெட்டி அந்த மண்ணை வச்சுக்கிட்டு கரையில் 1-5 அடி உயரத்துக்கு நம்ம கரை அமைக்கணும். இப்போ வெட்டு செலவும் நமக்கு கம்மியாக போயிடும், இப்போ நமக்கு கரையும் நல்லா உயரமாக ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம வெட்டின இடத்துடைய தரப்பகுதி இருக்குல்ல, அதில் 100 கிலோ கல் சுண்ணாம்பு அதை போட்டு அதுவும் பரவலாக போடணும்ப்பா, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அதுக்கு பிறகு 1.5 அடி உயரத்துக்கு தண்ணியை நிறுத்தி 2 டன் ஈர சாணம் இதை கரைச்சி விடணும்ப்பா. சாணத்தை ஒரே இடத்துல கொட்டிடாத, குட்டை முழுக்க எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா.
2: சரி கதமுதா.
1: அதுக்கு பிறகு 3 நாள் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 3 நாள் கழித்து இந்த ஃபைட்டோ பிளாங்டன் அது உருவாகும், அதுக்கு பிறகுதான் மீன் குஞ்சை விடணும்.
2: ஏப்பா
1: அது ஒரு மிதவை தாவர உயிரிப்பா, அதாவது ஒரு சில உயிரி மாதிரி.

0: அது ஆனா தாவரத்தை சேர்ந்தது, அது நம்ம கண்ணுக்கு நேரடியாக தெரியாது. ஆனால் அது ஒரு கும்பலாக இருக்கிறப்ப தண்ணி வந்து பச்சை கலராக மாறி இருக்கும். குளம்லாம் பார்த்தோம்னா ஒரு கிளிப்பச்சை நிறத்தில் தண்ணி இருக்கும். அந்த பச்சை கலருக்கு என்ன காரணம்னா இந்த ஃபைட்டோ பிளாங்டன் அப்படிங்கிற மிதவை உயிரி தான் காரணம். அது ஒரு ஆல்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாசி இனத்தை சேர்ந்தது. இப்போ இது உருவாயிடுச்சுன்னா குளத்தில் வந்து பச்சை கலர் வந்துடும். அதுக்கு பிறகுதான் நம்ம மீன் குஞ்சுகளை விடணும்.
1: அதுக்கு பிறகு விடணும்,
0: நாம விடுற மீன் குஞ்சுகளுக்கு உணவே அந்த ஃபைட்டோ பிளாங்டன் தான். ஃபைட்டோ பிளாங்டன் சரியா உருவாகலை அப்படின்னா ஒரு டன் சாணத்தை திரும்பவும் தண்ணியில் நல்லா கரைச்சி விடணும். அதுக்கு பிறகு ஒரு ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே பார்த்தோம்னா ஃபைட்டோ பிளாங்டன் அதிகமாக உருவாகினது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பிறகுதான்ப்பா ஒரு ஏக்கருக்கு 6000 மீன் குஞ்சை விடணும்.
1: மீன் குஞ்சு வளர்ந்து வரும்போது என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கணும்பா?
0: நல்ல கேள்வி கேட்டப்பா. முதல்ல 4 அடி உயரத்துக்கு தண்ணியை நிறுத்தி வச்சுக்கணும். இது எப்போதும் இந்த அளவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
1: சரி.
0: ஏன்னா இந்த புல்லுகண்டை மேலாப்பில் இருக்கும். அப்புறம் இந்த ரோகு, மிருகாலு, கட்லா இதெல்லாம் வந்து அது அது பாதையில் வந்து அரை தண்ணியில் இருக்கும், அப்புறம் தர ஓரத்தில் இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணியை 4 அடி உயரத்துக்கு வச்சுக்கணும். அப்புறம் முதல் 15 நாளைக்கு மீன் குஞ்சுகளுடைய மொத்த உடல் எடையில் ஒரு 4% அளவுக்கு நாம குச்சி தீவனத்தை தனியாக கொடுக்கணும்பா.
1: ஓஹோ, அது என்ன குச்சி தீவனம்?
0: அது ஒரு தீவனம் கடையில் விற்கிது. அது சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கும், அதனால குச்சி தீவனம். ஒரு மீன் குஞ்சு சராசரியாக 60 கிராம். 6000 மீன் குஞ்சுடைய உடல் எடை பார்த்தோம்னா 360 கிலோ வருது. அப்போ 4% பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம 14 கிலோ தீவனம் கொடுக்கணும். இதை காலை மாலை இப்படி 2 வேளை பிரித்து நம்ம கொடுக்கணும்பா. எல்லாம் வெயில் நேரத்தில் மீன் குஞ்சுகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் தீவனம் கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவோம். மாலையில் ஒரு 5-6 குள்ளார தீவனம் கொடுக்கலாம். அப்புறம் 15 நாளைக்கு பிறகு தினமும் கொஞ்சம் தீவனத்தை அதிகப்படுத்தணும்னா 17 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். 1 மாதத்துக்கு பிறகு மீன்களுடைய மொத்த எடையில் 3%. அது தினமும் நம்ம தீவனமாக கொடுக்கணும். மாதம் 1 முறை மீன்களுடைய எடையை நம்ம பார்க்கணும். நல்லா வளர்ந்து வருதா, நல்லா வெயிட்டு கூடுதா, இதெல்லாம் கவனித்து நோய் வராமல் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து நாம மீன் குஞ்சுகளை வளர்த்தோம்னா நமக்கு பின்னாடி நல்ல லாபம் கிடைக்கும்.
1: கரெக்டா சொன்ன கதமுத்தா. கதமுத்தா, இந்த மீன் குட்டையில வளர்ற மீன் குஞ்சுகளுக்கு ஏதாவது நோய் வந்துட்டா அது என்ன பண்ணலாம்?
0: கருத்துமுத்தா, இப்பவே எனக்கு நேரம் ஆகிப்போச்சு. இந்த கதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு
1: வச்சுக்கேன்,
0: ரொம்ப நேரம் எடுத்துரும்பா. நான் நாளைக்கு வந்து இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன். நீனும் காலங்காத்தால் வேற எங்கேயும் நிற்காம மீன் வேற ஆஞ்சி எடுத்துருவன்ட்டேன். கரெக்டாக போய் குழம்பு வச்சு ரெடியாக வைப்பா, மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறான் சாப்பிட்றதுக்கு.
1: சரி கருத்துமுத்தா. கருத்துமுத்தா, நாளைக்கு ஏரிக்கார மரத்தில் இருக்கிற ஒத்த புளிய மரத்துக்கு வந்துடுறேன். இன்னும் இதை பற்றி கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லு.
0: சரிப்பா சரிப்பா, நாளைக்கு பொழுது விடிஞ்சவொன்னே நான் அங்க இருக்கிறேன்.
1: சரி,
0: இன்னைக்கு மத்தியானம் உன் வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு.
1: சரி கதமுத்தா.
0: சரி, போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வாமா.
0: சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு முறை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றார்கள். நினைவூட்டுகிறோம் நிகழ்ச்சி இன்றிரவு 7:05 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம்.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும்

0: டீசல் என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் வகையில் டீசல் என்ஜின்களை முற்றிலுமாக குறைத்து திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் என்ஜின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பை கிராமத்தில் வரும் 14 தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2வது பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்க இருப்பது

0: சுற்றுச்சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
1: வணக்கம். கல்வியின் உண்மையான நோக்கம் என்ன? அது வெறும் பட்டம் பெறுவதும் வேலை தேடுவதுமாக மட்டுமே இருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. மற்ற மனிதர்களுடனும் இயற்கையுடனும் இணைந்து பொறுப்புணர்வுடன் வாழ்வது எப்படி என்பதை கல்வி நமக்கு கற்றுத்தர வேண்டும். இன்று கல்வியின் மூன்று முக்கிய பிரிவுகள் குறித்து நாம் பேசலாம். சுற்றுச்சூழல் கல்வி என்றால் என்ன? நம்மை சுற்றியுள்ள இயற்கை உலகத்தை புரிந்து கொள்ள சுற்றுச்சூழல் கல்வி உதவுகிறது. அதாவது காற்று, நீர், மண், காடுகள், சதுப்பு நிலங்கள், எரிசக்தி வளங்கள் மற்றும் நாம் உருவாக்கும் கழிவுகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள இது துணை புரிகிறது. மேலும் நமது அன்றாட செயல்பாடுகள் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் அந்த எதிர்மறை விளைவுகளை குறைக்க நாம் என்ன செய்யலாம் என்பதையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல்லுயிர் கல்வி என்றால் என்ன? பல்லுயிர் என்பது பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கிறது. தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவை வாழும் சூழல் மண்டலங்கள் ஆகும். ஒவ்வொரு உயிரினமும் ஏன் முக்கியமானது என்பதையும் உள்ளூர் உயிரினங்கள், வாழ்விடங்கள் மற்றும் சூழல் மண்டலங்களை பாதுகாப்பது நமது சொந்த உயிர் வாழ்வுக்கு ஏன் அவசியம் என்பதையும் மாணவர்கள் புரிந்து கொள்ள பல்லுயிர் கல்வி உதவுகிறது. காலநிலை குறித்த கல்வி பற்றி என்ன செய்யலாம்? காலநிலை மாற்றம், அதற்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள், அத்துடன் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கும் மாறி வரும் காலநிலை சூழலுக்கு ஏற்ப தேவையான நடைமுறை நடவடிக்கைகளை ஆகியவற்றை மாணவர்கள் புரிந்து கொள்ள காலநிலை குறித்த கல்வி உதவுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி உள்ளது. சுற்றுச்சூழல் கல்வி என்பது வகுப்பறைக்குள்ளே மட்டும் இருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. நமது வளாகங்களே நிலைத்தன்மையான உயிருள்ள ஆய்வகங்களாக மாற முடியும். மாணவர்கள் உள்ளூர் மரங்களை நட்டு பராமரித்தல், பறவைகளையும் பட்டாம்பூச்சிகளையும் ஆவணப்படுத்துதல், நீரை பாதுகாத்தல், ஆற்றலை சேமித்தல், நெகிழியை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்தல், மக்கும் கழிவுகளை உரமாக மாற்றுதல் மற்றும் சீரமைந்த பகுதிகளை மீட்டெடுத்தல் போன்றவற்றில் பங்கேற்கலாம். அவர்கள் பல்லுயிர் ஆய்வுகள், நீர் தணிக்கைகள், ஆற்றல் தணிக்கைகள் மற்றும் கழிவு தணிக்கைகளை நடத்தலாம். இவ்வாறு மாணவர்கள் சுற்றுச்சூழலை பற்றி வெறுமனே கற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் இயற்கையுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த செயல்மிகு பங்கேற்பு இயற்கைக்கு உகந்த ஒரு வளாகத்தை உருவாக்க உதவும். அதாவது வளர்ச்சியானது இயற்கையின் பாதுகாப்பு மற்றும் மீட்டெடுப்புடன் இணைத்து செல்லும் ஒரு வளாகத்தை உருவாக்க உதவும். மாணவர்கள் பங்கேற்பு ஏன் மிகவும் முக்கியமானது? மாணவர்கள் வெறும் கற்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எதிர்கால விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், தொழில் முனைவோர்கள், பல்வேறு துறை வல்லுநர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் ஆவர். சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது மாணவர்கள் குழுப்பணி தலைமைத்துவம், கூர்ந்து கவனிக்கும் திறன், சிக்கல்களை தீர்க்கும் திறன் மற்றும் சமூக ஈடுபாடு போன்ற நடைமுறை திறன்களை வளர்த்து கொள்கிறார்கள். மிக முக்கியமான, அவர்கள் இயற்கையின் மீது ஒரு பொறுப்புணர்வையும் வளர்த்து கொள்கிறார்கள். இந்திய அரசும் சுற்றுச்சூழல் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. 2020 தேசிய கல்விக் கொள்கையானது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் மீதான மரியாதை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. எனவே சுற்றுச்சூழல் கல்வி என்பது வெறும் கூடுதல் கல்விசார் செயல்பாடு மட்டுமல்ல, இது சிறந்த கற்றல், பொறுப்பான குடியுரிமை, வளாகத்தின் நிலைத்தன்மை மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை பங்களிக்க முடியும். அன்பு நேயர்களே, பல வளாகங்கள் இத்தகைய நடைமுறைகளை கையாளும் பொழுது அவை தங்களை சுற்றியுள்ள சமூகங்கள் மற்றும் நகரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு பசுமை வளாகம் பசுமை சமூகத்தை உருவாக்க பங்களிக்கலாம். பசுமை சமூகங்கள் பசுமையான நகரங்களை உருவாக்க பங்களிக்கலாம். மேலும் பசுமையான நகரங்கள் ஆரோக்கியமான பூமிக்கு வழிவகுக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த கல்வி வழங்கியவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
2: நினை ஓட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஆன்ம நேயம். நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:10.

சிந்தனை மலர். ஆராய்வதும் சிந்திப்பதும் மனிதனின் உரிமை மட்டுமல்ல, உயர்ந்த கடமையும் ஆகும். ஆராய்வதும் சிந்திப்பதும் மனிதனின் உரிமை மட்டுமல்ல, உயர்ந்த கடமையுமாகும். சொன்னவர் இங்கர்சால். சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:00 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் கடலூர் ஆர் சிவக்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:02:10.
1: அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
2: நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: உலகத்தை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஓசோன் படலத்தை. அந்த ஓசோன் படலை பாதுகாப்பு, அதுக்கு நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் என்ன பண்ணணும், இதெல்லாம் நேயர்களோட நாமும் பகிர்ந்துக்கணும். அந்த விதத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம பாரிஸில் கூட ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்தாங்க, காடுகளெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு. அதுக்காக வளர்ந்த நாடுகள் வந்து தங்களால் முடியாட்டினாலும் ஏழை நாடுகளை வந்து காடுகளை வளர்க்க வச்சு அதுக்கான செலவை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பண்ணாங்க. அதனால் பல நாடுகளில் வந்து இப்போ காடுகளை வளர்க்குறது வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இந்தியா கூட வந்து பல நாடுகள்லேருந்து இந்த மாதிரி காடுகள் உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறப்ப இந்த ஓசோன் ஓட்டை வந்து முத முதல்ல வந்து அண்டார்டிக்காவில் தான் தோன்றினது அப்படின்னு. அண்டார்டிகாவிலேயே முதல் ஓசோன் அந்த துளை தோன்றியது, அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வந்து நீங்களும் சொன்னீங்க கொஞ்சம் கீழே இருக்கும் அந்த சைடு அப்படின்னு. என்ன வந்து தென் துருவம் அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னீங்க. அது சம்மந்தமாக இன்னும் மேலும் செய்திகளை சொல்லுங்க.
4: குளிர்ச்சியான வெப்பநிலை இருக்கிறதுனால அருகே இருக்குன்னு சொன்னோம். நம்ம ஒரு லாஜிக்கலாக பார்த்தோன்னா தொழிற்சாலையெல்லாம் நிறைந்து இருக்கிறது உலக நாடுகளில் தான். ஆனால் ஓட்டை இங்கே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவப்பகுதிகளில் தான் விழுந்திருக்கு முதன் முதல்ல. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரணமாக இருக்கும். வளர்ந்த நாடுகளின் காற்று மண்டலம் அல்லவா பாடுபட்டு இருக்க வேண்டும் என்ற வினாவிற்கு ஒரு ஆச்சரியமான விடை தான் நமக்கு கிடைக்கும். வளர்ந்த நாடுகளிலிருந்து வெளியேறும் குளோரோஃப்ளூரோ கார்பன் வாயுக்கள் மேலேறி அடிவளி மண்டலத்தை அடைகிறது. இது மெல்ல மெல்ல நகர்ந்து துருவத்தை அடையும். ஏன்னா துருவத்தை ஏன் அடைகிறதுன்னா அது குளிர்ச்சியான ஒரு பகுதி. குளிர்கால மாதங்களில் அண்டார்டிகாவின் சூரிய ஒளி படாது. மேலும் -85°C என்ற அளவில் மிக குறைந்த வெப்பநிலை இருக்கும். இவ்வெப்பநிலையில் பனிக்கட்டி மேகங்கள் அங்கங்கே படர்ந்திருக்கும். மேலும் காற்று சுழற்சி துருவத்தின் மேலுள்ள காற்றை உறைய வைத்திருக்கும். இத்தகைய சூழலில் குளோரின் அணு ஓசோனுடன் வீரியமாக வினைபுரிய சாதகமான சூழ்நிலை. இதனால் ஓசோன் படலம் மெல்லியதாக ஆகிறது. இது மெல்ல மெல்ல கோடைகாலத்தில் சீர்பட முயற்சிக்கும். மனிதகுலம் இதனை சீர் செய்ய முயற்சி எடுத்து வருகிறது. அதற்கான ஒப்பந்தத்தை ஐக்கிய நாடுகளின் பொது சபை மாண்ட்ரியலில் நெறிமுறைகளை வகுத்து ஏற்படுத்தியது. அந்த நாளை தான் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம்.
3: இப்ப நம்ம நாடை பொறுத்த அளவுக்கு சார், இந்தியா வந்து இந்த ஓசோன் படல பாதுகாப்புல என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, இது சம்பந்தமா சொல்லுங்களேன்.
4: மாண்ட்ரியல் நெறிமுறைகளின் படி ஓசோன் படல பாதுகாப்பில் இந்தியா சர்வதேச அளவில் ஒரு முன்னணி நாடாக செயல்பட்டு வருகிறதுங்கிறது ரொம்ப மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 1991 ஓசோன் பிரிவு என்ற அமைப்பை சுற்றுச்சூழல், வனம் மற்றும்

0: பருவநிலை மாற்ற அமைச்சகத்தால் ஏற்படுத்தப்பட்டது. இது நாட்டின் அனைத்து ஓசோன் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. ஓடிஎஸ் விதி, ஓடிஎஸ்னா ஓசோன் டிப்ளீஷன். அந்த ஓசோன் டிப்ளீஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஓசோன் சிதைவு பொருட்களை, அந்த ஓசோன் டிப்ளீஷன் சப்ஸ்டன்சஸ், அந்த உற்பத்தியினை நுகர்வு மற்றும் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் செயல்படும் கடுமையான விதியாகும். சுங்க வரி விலக்கு, ஓசோனை காக்கும் மாற்று தொழில்நுட்பங்களுக்கு அரசு வரிச்செலுகளை வாரி வழங்குகிறது. 2010 சிஎஃப்சி CCL4 என்ற கார்பன் டெட்ராக்ளோரைட் பயன்பாட்டை முழுமையாக ஒழித்தது. ஓசோனை பாதிக்கும் HCFC என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரோஃப்ளூரோ கார்பன் 141B என்ற வேதிப்பொருட்கள் கடினமான ஃபோம் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டது. இந்த நுரை போல உள்ள மெத்தைகள்லாம் இதனை முற்றிலும் ஒழித்த முதல் வளரும் நாடு இந்தியாவாகும். இந்தியா கூலிங் ஆக்ஷன் பிளான் ICAP 2019 குளிரூட்டல் தேவைகளுக்கான தேசிய திட்டத்தை முதல் முறையாக அமல்படுத்தியது. அடுத்த 20 நாட்டில் குளிரூட்டும் தேவைகளையும் மின் நுகர்வையும் 25% வரை குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. கிகாலி திருத்தம் 2021 சர்வதேச ஒப்பந்தமாக நிறுவப்பட்டது. அதனை ஏற்று 2032 4 கட்டங்களாக ஓசோனுக்கு பாதிப்பு தரும் வாய்க்கள் முற்றிலும் ஒழிக்கப்படும் என செயல்பட்டு வருகிறது இந்தியா.
1: பல்வேறு விஷயங்கள், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. இப்போ வந்து ஓசோன் படலம் வந்து கொஞ்சம் மீட்டுருவாக்கம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஓட்டையெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த வளிமண்டல ஓசோனின் இப்போதைய நிலை எப்படி இருக்கு, கொஞ்சம் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குதா, அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: மனிதனுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பீரியடில் எல்லாம் அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்குள்ள சுற்றுச்சூழல் வந்து ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணுவதற்கு அது மூச்சு விட்டு தன்னை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டது. சுற்றுச்சூழல் மிக அருமையாக இருந்தது என்று அந்த காலகட்டத்தில் பல விஞ்ஞானிகள் வந்து வியந்து போகிறார்கள். அதேமாரி இந்த செயல்பாடுகள் வந்து உலகளாவிய செயல்பாடுகளால் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக திடீர் மாற்றமாக நிகழாது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். 2022 ஜனவரி மாதம் 15 அன்று பசிபிக் பெருங்கடலில் எரிமலை வெடிப்பும் ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமியும் நிகழ்ந்தன. தொங்கா நாட்டின் எரிமலை தீவான உங்கா தொங்காவில் நிகழ்ந்தது இது. இது சுனாமிகளை ஏற்படுத்தியது. இவ்வெடிப்பில் வெளியான பெருமளவிலான நீராவி அடிமண்டல வலியடுக்கில் சேர்ந்தது. இதனால் 21.9 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டு மெல்லியதானது. 2025 அண்டார்டிகா ஓசோன் துளையானது 1992 பிறகு பதிவு செய்யப்பட்ட 5வது மிகச்சிறிய ஓசோன் துளையாகும். இது ஓசோன் படலம் படிப்படியாக மீண்டு வருவதை காட்டுகிறது. இந்த சவுத் போலார் வோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று அமைப்பும் நில அமைப்பின் எடையும் குளிர் வெப்பநிலையும் சேர்ந்து ஒருவித கலவையை தோற்றுவிக்கிறது. எனவே வசந்த காலங்களில் அண்டார்டிகாவில் அதிக ஓசோன் இழப்பு ஏற்படுகிறது. பின்னர் இது கோடையில் சீரடைகிறது. ஆனால் ஆர்டிக் பிரதேசத்தில் அருகில் உள்ள நில அமைப்புகளால் சற்றே வெதுவெதுப்பான சூழல் நிலவுவதால் ஓசோன் இழப்பு குறைவாகவே உள்ளது. மொத்தத்தில் சர்வதேச ஒப்பந்தங்களால் ஓசோன் ஒடுக்கம் மீண்டு வருகிறது. தென் துருவத்தில் 2066 1980 அதே பழைய நிலையை ஓசோன் அடையும் என்று விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கிறார்கள்.
1: நல்ல மகிழ்ச்சியான செய்தியா சொல்லியிருக்கீங்க சார். இப்ப இந்த உலகத்தை காக்கிறதுல வந்து மனிதர்களுடைய பங்கு ரொம்ப இருக்குது. ஏன்னா வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் வெப்பமயமாதல், இதுக்கு நாம தான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றோம். அதுக்கு இந்த பாதிப்புகள்லாம் தடுக்கணும், ஓசோன் படலத்தை வந்து பாதுகாக்கணும், பல்வேறு விஷயங்களுக்கு தனி மனிதர்கள் எந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கலாம். இப்போ நம்ம பெரிய நாடுகளை மட்டும் குறை சொல்லக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் இதில் வந்து ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை செய்யணும். என்ன செய்யணும் சார்?
0: வெப்பத்தை திறம்பட பயன்படுத்திய நாம் வெப்பத்தை வச்சு பல தொழிற்புரட்சியெல்லாம் நம்ம செஞ்சுருக்கணும். அப்படிப்பட்ட நாம் வந்து குளிர் உற்பத்தி செய்யும் முறைகளை மறுபரிசீலனை செய்வது குறித்து போதுமான விழிப்புணர்வை பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு மறுபரிசீலனை தேவையான குளிரூட்டிகளுக்கு வந்து மாற்று செயல்பாடுகள் வந்து செஞ்சுருக்கணும் மனிதன், ஆனால் வந்து ரொம்ப சிந்திக்கல. தனி மனிதனால் சில முயற்சிகள் தான் மேற்கொள்ள முடியும், எனவே ஓரளவு தான் தடுக்கலாம். குளிர்பதனத்திற்கு மின்சாரத்தை நம்பி இருப்பதை நிறுத்தலாம். காற்றாலை மூலம் குளிரூட்டம் முயலலாம். பிரிட்டனின் டியர்மேன் நிறுவனம் திரவ ஹைட்ரஜனை கொண்டு இயங்கும் குளிர்சாதன பெட்டிகளை வடிவமைத்து உள்ளார்கள்.
1: திரவ ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய ரயில் வந்து இப்ப நம்ம இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. பாரத பிரதமர் அதை தொடங்கி வச்சாரு. ஏன்னா வந்து சுற்றுச்சூழலுக்கு
0: ஏற்றதான எரிபொருள்
1: அந்த மாதிரியானது. ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு சொல்றாங்க,
0: காலப்போக்கில் சரி செய்யப்படும். சென்ட் அடிப்பதை குறிப்பாக காற்று கரைசல் மூலம் உடல் முழுவதும் பீச்சு அடிக்கும் சென்ட் முறையை

0: மாற்றணும். வளம் குன்றாத வளர்ச்சிக்கு முயலலாம், எனினும் அத்தியாவசியமல்லாத வேலைகளுக்கு இருசக்கர வாகனங்களை நான்கு சக்கர வாகனங்களை தவிர்த்து நடந்தே செல்லலாம்.
1: ஏன்னா இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தவங்க கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் அடுத்தவங்க வீட்டில் வந்து ஏற்றிக்கிட்டு இப்படி ஆஃபீஸ் போகிற ஒரு பழக்கம்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் பெரிய காராக இருக்கும், ஒரே ஒருத்தர் உட்காந்து ஓட்டிட்டு போகிறாரு. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஏன்னா உலகத்தில் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தான் முயற்சி பண்ணணும்.
0: வளம் குன்றாத வளர்ச்சிக்கு முயலணும் அப்படித்தான். எனினும் ஒரு நாட்டளவில் எடுக்கும் முயற்சி இதை பெருமளவில் கட்டுப்படுத்தும்.
1: நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க சார். இப்போ இந்த சூரிய குடும்பத்தில் வந்து எட்டு கோள்கள் இருக்குது, ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கோள் வந்து பூமி தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பூமி வந்து இயற்கையிலே அந்த மாதிரி ஒரு சூழலோடு அமைஞ்சிருக்குதா? மற்ற கோள்களுக்கும் நமக்கும் உள்ள விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பூமியை பற்றின அந்த தட்பவெப்பநிலை பாதுகாப்பு இது சம்மந்தமான செய்தியை சொல்லுங்கள். அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: பெரும்பாலான மனிதர்கள் இன்னமும் அனுபவிக்காத படுமோசமான தட்பவெப்பநிலைக்கு இப்புவி மனிதர்கள் காத்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம கரோனாலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுமாரி இன்னும் மோசமான சில விளைவுகள்லாம் வந்து எதிர்காலத்தில் காத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை விட்டுட்டு பக்கத்தில் இந்த செவ்வாய்க்கொள்ளை கூட நம்ம போய் குடியேற முடியுமான்னு பார்த்துட்ருக்கோம். செவ்வாய்க்கொள்ளில் டெக்சாஸ் மாநிலத்தில் வீசும் புயலை விட கடுமையான புயல் வீசிக்கொண்டிருக்கிறது.
1: அதாவது அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாநிலத்தில் அடிக்கடி புயல் வீசிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்,
1: அதை விட அதிகமான வந்து செவ்வாயில் இருக்குது.
0: இங்கே வீசும் புழுதி புயல் நமது பூமி முழுவதையும் மூடிவிடக்கூடும். அவ்வளோ புழுதி புயல் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. வியாழன் கோளிலோ நமது பூமியைப் போல இருமடங்கு பெரிய சூறாவளி சுழன்று கொண்டே இருக்கிறது. அது கடந்த 300 ஆண்டுகளாக நீடிக்கிறதாம். வெள்ளிக்கோளோ உயிரோடு இருக்கும் மனிதர்களுக்கு நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. புளூட்டோ முழுக்க முழுக்க பனியால் மூடப்பட்டது. மற்றவையெல்லாம் வாயுக்கோள்கள், அதில் போய் நம்ம தரையிறங்கி வாழ முடியாது. நினைத்து பாருங்கள், நம் பூமி சொர்க்கமோ சொர்க்கம், அதை பாதுகாப்பது நமது கைகளில்தான் உள்ளது. தனி மனிதரால் முடியாது, ஒருங்கிணைந்த நாடுகளின் கூட்டு முயற்சியாலே இது சாத்தியப்படும். எனவே ஒருங்கிணைவோம், ஓசோனை பாதுகாப்போம்.
1: நிச்சயமா சார், அருமையான கருத்துக்கள்லாம் நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏன்னா நம்ம அந்த ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதுல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் முயற்சி செய்யணும். அந்த விதத்தில் எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். நீங்கள் குறிப்பாக இன்னொன்று சொன்னீங்க, தேவைன்னா சைக்கிளில் போங்க, இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்தை முடிஞ்ச அளவு குறைங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அதனால் சூழல் பாதுகாப்பில் எல்லாரும் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
3: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு ஆன்ம நேயம், நெறிப்படுத்துகிறார் மலர்வழி. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு, அறிவியல் முத்துக்கள், இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா, தொடர்ச்சி வாசிப்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: இன்னும் சிலோடுகளில் தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள்.

0: இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரிலிருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்திரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடைய உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமிலிருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்பட உள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதாவில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தாலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுரு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தாலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு

0: மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தக முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலைப்பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைப்பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டாதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதே நிலை சத்தீஸ்கர் மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரகண்ட், தெலங்கானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே 1வது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25, 17:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: செரி முதன்மை அலைவரிசை.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனிங் நார்மல் பாப்புலேஷனுக்கு எப்படி ஸ்க்ரீன் பண்ணணும் என்னென்ன டெஸ்ட் பார்த்தோம், அப்புறம் ஹைரிஸ்க் பாப்புலேஷனுக்கு என்னென்ன ஸ்க்ரீனிங் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஸ்க்ரீனிங்ன்றது நோய் அறிகுறி இல்லாதவே பண்ணுறது தான் நம்ம ஸ்க்ரீனிங். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்புறம் என்னென்ன காரணிகள் எல்லாமே காரணம் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான காரணிகள் இதுவரையும் கண்டறிஞ்சதுக்கு என்னென்ன காமனான காரணிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அது வராமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துச்சு. இன்றைக்கி பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் இன் பிரஸ்ட் கேன்சர். நம்மக்கிட்ட வந்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் வரவங்க என்ன மெயினாக சொல்லுவாங்களா, எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லவே இல்லை, எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு யாருக்குமே வந்து பிரஸ்ட் கேன்சர் இல்லை, கரு

0: ஃபேக்டர்ஸ், காரணிகள் என்னென்ன, பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான காரணிகள், இதுவரையும் கண்டறிந்ததுக்கு என்னென்ன காமனான காரணிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அது வராமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாச்சு. இன்றைக்கி பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் இன் பிரஸ்ட் கேன்சர். நம்மக்கிட்ட வந்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் வரவங்க என்ன மெயினாக சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லவே இல்லை, எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு யாருக்குமே வந்து பிரஸ்ட் கேன்சர் இல்லை, கருமுட்டையில் கேன்சர் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5-10% வந்து பரம்பரை புற்றுநோய் மாதிரி மார்பக புற்றுநோயோ கருமுட்டை புற்றுநோயோ வரும். ஸோ 80% மேலே இருக்கிற பேஷண்ட் வந்து டயக்னோஸ் பிரஸ்ட் கேன்சரில் டயக்னோஸ் ஆகுறவங்களும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் தான் இருப்பாங்க. அதுதான் வந்து ரியல் ஃபேக்ட். அதே மாதிரி மித் என்னென்னா, இப்போ உள்ளாடை வந்து போடும்போதோ இல்லை ஸ்ப்ரே அடிக்கிறோம் இல்லைங்களா, வேர்வை வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே அடிப்போம் நம்ம, அதனால் கேன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் உள்ளாடை அணியறதுனாலையோ இல்லை ஸ்ப்ரே பண்ணுறதுனாலையோ பிரஸ்ட் கேன்சர் அது இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பெண்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து பிரஸ்ட் கேன்சருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சியும், மது பழக்கம் இல்லாமல் இருக்கிறது, நம்மளை ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்தால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக நம்ம பார்க்குறோம், வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான பார்க்கும். ஸோ அது மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வந்து எந்த பழக்கமும் இல்லாமையும் வரலான்னு பார்த்தா அப்பயும் வரலாம். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு கம்பேர்ட் டு உடல் பருமனாக இருந்துட்டு மது பழக்கம் இருந்துட்டு நம்மளை உடம்பை வந்து செல்ஃப் கேர் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த பாப்புலேஷனோட நம்ம கேர், செல்ஃப் கேர் எடுத்துகிட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தோம்னா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ மித்து வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக வந்துட்டு சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறதுக்கு இவங்களுக்கு கேன்சர் வரும்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்னால வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துடுது அப்படின்னு இது பண்ணக்கூடாது. பிரஸ்ட் கேன்சர் வந்து யாருக்கு ஒன்றா வரலாம். ஸோ இந்த நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு சான்சஸ் கம்மி தான், அது வரான்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. அப்புறம் ஆம்பளைங்களுக்கு வருமா பிரஸ்ட் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, மென்னுக்கும் கொஞ்சம் பிரஸ்ட் இஷ்யூ இருக்குது, பட் ருடிமெண்ட்ரின்னு சொல்லுவோம், ரொம்ப வளராத பெண்களோட அவங்களுக்கு கொஞ்சம் வளராமல் இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து ஓவராலாக வந்துட்டு மென்னுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு கம்மி, பட் அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு நெஞ்சு பகுதியில் கட்டி அது மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து உதாசீனப்படுத்தாமல் அலட்சியமாக இல்லாமல் சீக்கிரமாக வந்துட்டு டாக்டர்ஸை கண்டிப்பாக அணுகணும். ஸோ அது மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வந்துருதுன்னா நம்ம குடும்பத்தில் அப்படியே பரவும்னு கேட்டிங்களா, கம்யூனிகபிள்னால் அதுவும் கிடையாது. ஸோ பிரஸ்ட் கேன்சர்ன்றது இன்னொருத்தவங்களுக்கு தொற்று நோய் கிடையாது, கேன்சர்ன்றது ஜென்ரலாகவே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான், மற்றவங்களுக்கு இன்னொருத்துக்கும் பரவாது. ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு ஸ்டிக்மாவாக ஒரு இதுவாக தள்ளி வைக்காமல் நம்ம வந்து அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி அந்த டைமில் வந்துட்டு அவங்க நம்ம உறுதுணையாக இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம உதவியாக இருக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் பற்றிய உண்மைகள் மற்றும் தவறான நம்பிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.8 FM ரெயின்போ புதுவையில் பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நேரலையில் பருவகால நோய்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவ அலுவலர் டாக்டர் எம் ராஜு அவர்கள் FM ரெயின்போவில் பிற்பகல் 3 மணிக்கு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: இயேசுநாதர் பேசிட்டு இருக்கிறார், அப்போ பிரம்மாண்டமான துலாக்கோல் ஒன்ன அந்த ஜனங்களுக்கு காட்டுறார். அது மாதிரி ஒரு தராசை அந்த மக்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, அவ்வளவு பெரிய தராசு. இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அந்த தராசுல வச்சு எடை போடுறார் அவர். அந்த பெரிய தராசு ஆகாயத்தில இருந்து தொங்க விட்டது மாதிரி இருக்குது. அந்த தராசுல ஒரு பக்கத்து தட்டுல அந்த யூதேயா மலைப்பகுதியில கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனை பொருள்களையும் எடுத்து வைக்கிறார். மலைச்சாரல்ல வளர்ந்திருக்கிற ஆலிவ் மரங்களை எல்லாம் எடுத்து அதில் வைக்கிறார். மலையடி வாரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஆட்டு மந்தைகளை எல்லாம் அதில் தூக்கி வைக்கிறார். அது வரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை எல்லாம் அங்கே வைக்கிறார். உலகத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் வைக்கிறார். இவ்வளவும் இடது பக்கத்தட்டிலேயே வைக்கிறார். மக்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இன்னொரு தட்டுல வைக்கிறதுக்கு மீதி எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் இந்த

0: பக்கத்து தட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய சந்தேகம். அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு பக்க தட்டிலேயே வச்சாச்சு, அவ்வளவையும் ஈடுகட்டுற அளவுக்கு அடுத்த பக்கத்து தட்டில் என்னத்தை வைக்க முடியும். எல்லாரும் ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் அப்படி சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன குழந்தையை எடுத்து வலது பக்கத்து தட்டில் வைக்கிறார். அவ்வளவுதான், இடது பக்கத்தட்டு ஆட ஆரம்பிச்சுது, மெதுவாக மேலே போக ஆரம்பிச்சுது, ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போயிட்டுது. அதுல இருந்த பொருள்லாம் கீழே விழுந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாரும் ஒன்னும் புரியாம இயேசு பெருமான் முகத்தை பாக்குறாங்க. அவர் சொல்றார், ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்து உலகம் பூராவையும் தனதாக்கி கொள்றதுனால அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன? ஒருத்தன் தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுத்துட முடியும் அப்படிங்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட அதிக விலையுடையது எதுன்னு கேட்டா அது மனிதனின் ஆன்மாதான் அப்படிங்கறத இந்த சம்பவம் மூலமா அவர் ஜனங்களுக்கு எடுத்து காட்டுறார். இன்னைக்கு நாம படுற கவலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மனிதனுடைய மதிப்பு மனுஷனுக்கு இன்னும் தெரியல, அதை இன்னும் அவன் சரியா புரிஞ்சுக்கல, அதுதான் காரணம். இப்பெல்லாம் உலகத்துல அங்க இங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்தா மனித உயிர் ரொம்ப மலிவா போயிட்டுதே அப்படிங்கிற நினைப்பு தான் வருது. சமீபத்துல பத்திரிகையில ஒரு நகைச்சுவை துணுக்கு, அது என்னன்னா, ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். அப்போ கூட வந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறார், அமைச்சர் இருக்காரா அப்படிங்கிறார் ராஜா. இதோ இருக்கேன் அப்படிங்கிறார் அமைச்சர். சரி, சேவகர் இருக்காரா அப்படிங்கிறார். இதோ இருக்கேங்கிறார் இன்னொரு பக்கத்துல இருந்து அவரு. தளபதி இருக்கிறாரான்னு கேக்குறார். இதோ இங்க இருக்கிறேங்கிறாரு அவரு. அப்பாடா, அப்படின்னா நான் சுட்டது கரடியதான் அப்படிங்கிறார் ராஜா. மனிதன் உயிர் மேல மன்னருக்கு எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா?
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
3: கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
4: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பகல் 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஆன்மநேயம். நெறிப்படுத்துகிறார் மலர்விழி.
5: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: நேர்களே, இன்று பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபலக்ஷ்மி மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் 11:02 வளமான பாரதம். விபி கிராம்ஜி, கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இது நகருலா. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும்.
1: இன்னைக்கு நகருளால இந்த பாட்டுக்கும் நாம போக போற ஊருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அந்த பாடல் வடலூர். இந்த ஊருக்கு தான் இன்றைக்கி நகரூலால் நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு வரப்போகிறோம். அப்படி என்ன வடலூருக்கும் இந்த பாட்டுக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாருக்குமே தெரியும், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இந்த வடலூர் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது, குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் இருக்குது. 2021 அக்டோபர் 16 முதல் நகராட்சியாக இது செயல்படுகிறது.

இட்லிக்கடி படத்திற்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடியதை கேட்டீர்கள். இன்றைய நகர்வுலால நம்ம போக போற ஊரு வடலூர். ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் பிறந்த தினம் இன்று. 1823 அக்டோபர் 5 தேதி இந்த ஊர்ல பிறந்தார். அதாவது இந்த ஊர்ல அவருடைய ஞான சபையை நிறுவினார். வள்ளலாரால் புகழ் பெற்றது தான் இந்த வடலூர். இன்றைக்கு வடலூரில் உலா வரப்போகிறோம். வள்ளலாரால் நிறுவப்பட்ட சத்தியஞான சபை இங்கே இருக்குது. இவரால் தொடங்கி வைக்கப்பட்ட அன்னதானம் இன்றும் இங்கு நடைபெறுகிறது. இவருடைய நினைவாலயத்தில் இன்றும் பூஜைகள்லாம் நடைபெறுகின்றன. தைப்பூச தினத்தன்று திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருவருட்பா பாடல்களை இவர் இயற்றி நமக்களித்துள்ளார். அந்த வகையில் தமிழ் வளர்த்த ஊர் இந்த வடலூர் அப்படின்னு சொல்லலாம். வடலூரில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், அனைத்து ஊர்களையும் இணைக்கும் போக்குவரத்து எல்லாமே இங்கே இருக்குது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

0: கேட்ட பாடல் வீரதீர சூரன் படத்திற்காக ஸ்வேதா மோகன் ஹரிச்சரன் பாடியது.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 7:45:10. இந்த நிகழ்ச்சி நகருலா. நகரூரால் வடலூரை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் மருதூர் அதில் பிறந்திருந்தால் கூட வடலூரை தான் அவர் வந்து அதிக நாட்களை செலவிட்டாங்க. அதனால் வடலூரே புகழ் பெற்றது. இந்த வடலூரில் செரக்குப்பம், அபதாரானபுரம், பார்வதிபுரம் இதெல்லாமே முக்கிய வருவாய் கிராமங்களாக இருக்குது. அரசாங்கத்தால் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கால்நடை மருத்துவமனையும் இங்கே இருக்குது. வடலூரில் சத்தியஞான சபை ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக இருக்குது. இது தவிர ஐயன் ஏரி, புனித இருதய தேவாலயம் சிறந்த சுற்றுலா தலமாக இருக்குது. கடலூரின் காட்டுக்கொள்ளை பகுதியில் உள்ள கண்காணிப்பு தளத்திலிருந்து NLC சுரங்கங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த மேலேந்து பார்க்கும்போது கீழே அந்த சுரங்கங்கள் எல்லாமே தெரியும். இரவு நேரத்தில் போகும்போது லைட்டோட ஜக ஜோதியாக அந்த இடம் இருக்கும். வடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் நெல், கரும்பு, முந்திரி, நிலக்கடலை ஆகியவையெல்லாம் விளைவிக்கப்படுகிறது தான். இது தவிர சிறுதானியங்களும்

பிச்சைக்காரன் படத்திற்காக சுப்ரியா ஜோஷி பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:50. வேலை வாய்ப்பு செய்திகள். தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவின் உந்துவிசை வளாகத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னீஷியன் 13, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3, தீயணைப்பு வீரர் 3, குக்கு 1 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ. வயது 5/10/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை மற்றும் 18 முதல் 35 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹750, SC/ST பிரிவினருக்கு ₹500. விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று.

ஆகும். அதாவது விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு iprc.gov.in என்ற இணையதள முகவரி பார்க்கவும். அடுத்ததாக, மத்திய அரசால் இன்ஜினியரிங் பணிக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், டெலிகம்யூனிகேஷன் பிரிவுகளில் மொத்தம் 480 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக். வயது வரம்பு 6/10/2026 அன்று உள்ளபடி 21 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை: பிரிலிமினரி, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை, மதுரை. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹200. பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமில்லை. விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முகவரி பார்க்கவும். அடுத்ததாக, தெற்கு ரயில்வேயில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. சாரணரேக்கம் வழிகாட்டி ஒதுக்கீட்டு பிரிவில் மொத்தம் 17 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு +2 ITI. வயது 1/1/2027 18 முதல் 30 வரை மற்றும் 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை: எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. பணியிடம் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கான இணையதள முகவரி rrcmas.in. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

வடலூரில் மற்றும் அதன் சுட்டு வட்டார பகுதிகளில் நெல், கரும்பு, முந்திரி, நிலக்கடலை ஆகியவை விளைவிக்கப்படுகின்றன. இது தவிர சிறு தானியங்களான கம்பு, மக்காச்சோளம், சுவாமை, வரகு போன்றவைகள் மானாவாரி நிலங்களில் பயிரிடுகிறாங்க. நெல் அறுவடைக்கு பின்பும் ஊடு பயிராகவும் உளுந்து, பச்சை பயிறு போன்ற பயிர்களும் விளைவிக்கிறார்கள். கத்தரி, வெண்டை, தக்காளி மற்றும் மிளகாய் உள்ளூர் தேவைகளுக்காக இங்கே பயிர் செய்கிறாங்க. கூடுதலாக பலா, வாழை சாகுபடியும் அதிக அளவில் இங்கே நடைபெறுகிறது. கடலூர் குறிஞ்சிப்பாடியில் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்குது. விருதாச்சலத்தில் வேளாண் அறிவியல் நிலையம், பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையமும் இருக்குது. கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையமும் செயல்பட்டு வருவதால் வடலூர் விவசாயிகளுக்கு இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. எனவே இங்கு விவசாயம் நன்கு சிறக்கிறது.

0: குட் நைட் படத்திற்காக ஷியான் ரோடன் பாடியதை கேட்டிருக்காய். வடலூருக்கு நீராதாரணமாக ஐயன் ஏரி இருக்கு. வடலூருக்கு அருகில் உள்ள ஏரி இது. இது தவிர ஐஎஸ்ஏ பெரிய ஏரி, பெருமாள் ஏரி, வீராணம் ஏரி, நிறைய ஏரிகள் வடலூர் விவசாயத்திற்கு பாசனத்திற்கு பயன்படுகிறது. ஆன்மீக பூமியான வடலூருக்கு ஒருமுறை சென்று வரலாம் நேர்களே.
1: பெற்ற தாய் தன்னை மகமறந்தாய்.

சுபான ஆண்டு புரட்டாசி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 அவதரித்தார். பெற்றோர்கள் வள்ளலாருக்கு ராமலிங்கம் என பெயரிட்டனர். வள்ளல் பெருமான் பிள்ளையாக பெறும் பேறு பெற்றவர்கள் ராமையா பிள்ளை, சின்னம்மை என்ற அறம் சார்ந்த தம்பதியாவர். வள்ளலாருடன் உடன் பிறந்தவர்கள் சபாபதி, பரசுராமன் மற்றும் உண்ணாமலை சுந்தராம்பாள் என்ற சகோதர சகோதரிகள் ஆவர். வள்ளலாரின் தந்தை ராமையா பிள்ளை மருதூரின் கிராம கணக்கர். பிள்ளைகளை கூட்டி பாடம் சொல்லும் கணக்காயராகவும் விளங்கினார். வள்ளலார் பிறந்த 5வது ராமையா பிள்ளை மனைவி மக்களுடன் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தனர். வள்ளலார் 8 குழந்தையாக இருக்கும்போதே தந்தை ராமையா பிள்ளை காலமானார். தாயார் சின்னம்மையார் பிள்ளைகளை அழைத்திக் கொண்டு தாம் பிறந்த ஊரான சென்னை பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்னக்காவனம் சென்றார். சில காலத்திற்கு பிறகு மூத்த பிள்ளை சபாபதி அவர்கள் புராண சொற்பொழிவு ஆற்றுதலில் வல்லவராக விளங்கியமையால் சென்னையில் குடும்பம் நடத்தி வந்தனர். அது முதல் வள்ளலாருக்கு 35 வரை சென்னையில் வாழ்ந்தார். சென்னையில் வாழ்ந்த காலத்தில் திருவொற்றியூர், கந்தகோட்டம் மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனின் அருளை பெற்றார். சென்னை வாழ்வு என்பது ஆரவாரமாக இருப்பதால் அமைதியான நிலையை தேடி சிதம்பரம் நடராஜரிடம் வந்தடைந்தார். அங்கிருந்து கருங்குடி மணியக்காரர் திருவேங்கட ரெட்டியார் மூலம் அவர் வேண்டுதலுக்கிணங்க 9 தங்கி முதல் 4 திருமுறைகளை எழுதினார். தண்ணீரில் விளக்கெரித்த அற்புதம் நடந்த இடம் கருங்குடி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்ற குறள் பசிப்பிணியை போக்குதல் பற்றி கூறுகிறது. இந்த திருக்குறளானது ஒரு ஏழையின் பசியை பற்றியும் அந்த ஏழையின் பசியை போக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கும் அற்புதமான பிரதிபலனையும் குறிக்கிறது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற திருக்குறளானது உயிர் கொல்லாமையை பற்றி கூறுகிறது. மேலும் அறம் சார்ந்த குறளின்படி தானும் வாழ்ந்து பிறரையும் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பியவர் வள்ளலார். உயிர்களின் பால் வைத்துள்ள கருணையை இந்த திருவுருப்பாவின் மூலமாக நாம் அறியலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியறாத இறந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூரக் கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று கூறுகிறார். மேலும் மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்ற அற்பா மூலம் நாம் உணரலாம். திருக்குறள்கள், திருவுருப்பாக்கள் இவற்றின் செயல் வடிவம்தான் வடலூரில் வள்ளல் பெருமானால் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. 1867 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை ஏற்படுத்தப்பட்டு ஏழைகளின் பசியை இன்று வரை போக்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை என்பது ஏற்படுத்தப்பட்டு மூன்றும் வள்ளல் பெருமானால் மிக சிறப்பாக இன்றளவில் நடைபெற்று வருகிறது. சங்கம் என்பது அனைவரும் ஒன்று கூடி ஜீவகாருண்ய பணியை செய்வதற்கும் ஞான சபையில் நாம் இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. தர்மச்சாலை என்பது ஏழைகளின் பசிப்பிணியை போக்கி அவர்களை நலமோடு வாழச் செய்வது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படும் போது 35 வகையான அவஸ்தைகள் உடலில் ஏற்படும் என்று வள்ளலார் வரிசைப்படுத்துகின்றார். ஆகவே மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் பசியை போக்குவது நமது தலையாய கடமையாகும். மேலும் வள்ளலார் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் வெண்மையான ஆடை உடுத்தி எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மனித கடவுள். பொதுவாக துறவிகள் அடுப்பை மூட்ட மாட்டார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள். ஆனால் நமது வள்ளலார் வெள்ளாடை உடுத்தி அணைய அடுப்பை ஏற்றி வைத்து ஏழைகளின் பசிப்பிணியை எண்ணாலும் போக்குபவர். அதனால்தான் வள்ளலார் ஒரு புரட்சி துறவி என்று அழைக்கப்படுகின்றார். வள்ளலார் பிறந்த நாள் தனிப்பெரும் கருணை நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் பெண் உரிமையை பற்றியும் முதியோர் கல்வியை பற்றியும் சாதி மத இன வேறுபாடுகளை கண்டித்தும் பல முற்போக்கான சிந்தனைகளை மனித மனங்களில் ஆழமாக வேரூன்ற காரணமாக இருந்த புனிதர் வள்ளலார். வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எளிமையாக நாம் கண்டுகொள்ளலாம். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறு தெய்வ வழிபாடு கூடாது, சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது, மாமிசம் என்னும் புலால் உண்ணக்கூடாது, சாதி மத இன மொழி வேறுபாடு வேண்டாம், எவ்வுயிரையும் தம்முயிராக எண்ணுதல் வேண்டும், ஆண்மனேய ஒருமைப்பாட்டை கடைபிடித்து ஒழுகுதல் வேண்டும், ஜீவகாருண்யமே பேரின்பை வீட்டின் திறவுகோல், புராண சாத்திரங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம், இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும், கருமாதி திதி போன்ற சடங்குகளை தவிர்த்து

அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் என்னும் கருணை கடல் எல்லா உயிர்களின் பாதுகாவலர், 5/10/1823

திருதல் வேண்டும், எதிலும் புதுமையும் பொதுநோக்கும் வேண்டும் போன்ற முற்போக்கான கொள்கைகளுக்கு சொந்தக்காரர் வள்ளலார். நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர், பத்திரிகை ஆசிரியர் போன்ற பன்முக ஆற்றல் கொண்டதனால் சித்த மருத்துவராகவும் அருட்கவிஞராகவும் இவை அத்தனைக்கு மேலாக அருட்பெருஞ்சோதியாகவே விளங்கியவர். மேலும் வள்ளலார் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை இன்றளவும் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் பசியை போக்கி வருகின்றது. இதை அற்புதமான எடுத்துக்காட்டாக கொண்டு உலகின் பல்வேறு இடங்களில் பசிப்பிணியை போக்கக்கூடிய அற்புத நிகழ்வை சன்மார்க்க அன்பர்கள் நிகழ்த்தி கொண்டுள்ளார்கள். ஒரு மனிதனுடைய பசியை போக்க வேண்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எந்த முயற்சியாவது செய்து நீக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாமெல்லாம் வாழ வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய விருப்பம். மேலும் வள்ளல் பெருமான் எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். வள்ளலார் கூறிய நித்திய ஒழுக்கம் எனப்படுவது மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக எளிமையாகவும் அழகாகவும் கூறுகிறது. இந்த விதிகளை பின்பற்றினால் மனிதன் மிகச் சிறப்பாக சமூகத்தில் சிறந்த புண்ணியராக வாழலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த அரிய மனித பிறப்பு என்பது நமக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இந்த பிறப்பிலேயே நாம் புண்ணிய செயல்களை செய்து நமக்கு அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தால் உலகின் எந்த ஒரு இடத்திலும் சண்டையோ சச்சரவோ அதனால் ஏற்படும் துன்பங்களோ வராது என்று அது வள்ளலார் நமக்கு உணர்த்திய அற்புதமான வாழ்க்கை பாடம். வள்ளலார் தனது 9 வயதில் அருளிய தெய்வமணி மாலை என்ற அருட்பா தொகுப்பில் இறைவனிடம் நமக்கு எவ்வளவு அற்புதமான மனம் வேண்டும் என்பதை ஒருமையுடன் எனது திருமலரின் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற அருட்பாவில் மிக அழகாக வேண்டுகின்றார். மேலும் வள்ளலார் எழுதிய 6 திருமுறைகளிலும் மற்றும் அருட்பெருஞ்சோதி அகவலிலும் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி கூறுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விலக்குக, மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை என்பது அகவலின் முடிவான வரிகள். மேலும் மனிதர்களாகிய நாம் இந்த பிறப்பில் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை போன்ற 7 வகை எதிரிகளும் இவர்களுக்கு உறவானவர்களும் நம்மை பற்றாமல் இருக்க வேண்டுமென அருட்பாவில் பாடி நமது வாழ்வியலை அற்புதமாக மேம்படுத்துகின்றார். வடலூர் பார்வதிபுரத்தில் வள்ளலார் தொற்றுவிட்ட தர்மச்சாலையில் வள்ளலார் கைப்பட ஒரே இரவில் 1596 வரிகளில் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலையும், பசிப்பிணியை போக்க வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பையும், வள்ளலார் ஏற்றிய தீபத்தையும், வள்ளலார் உருவாக்கிய ஞானசபையையும், அதில் 7 திரைகளை நீக்கிய பின்பு ஜோதி தரிசனத்தையும் காணும் பொன்னான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பிறவி பயன். அன்பினால் எதையும் சாதிக்கலாம் என்ற அற்புதமான கருத்தின் அடிப்படையில் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பனும் கரத்தமரமுதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பு எனும் அருட்பா ஒளி விளக்கை வள்ளலார் நமக்கு வழங்கியுள்ளார். வள்ளலார் இந்த பூமியில் தோன்றியது எதற்காக என்பதை இந்த அருட்பாவில் விளக்குகின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இறைவன் இந்த உகத்தே வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை உலகில் பிறந்த அனைவரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜீவகாருண்ய பாதையில் அனைவரும் செல்ல வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய தீர்க்கமான முடிவு. மேலும் அங்கே கடவுளை ஆராதிக்க தீப வழிபாடு நடைபெறுகிறது. கடவுள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உயிர் பலி கூடாது என்பது உண்மை. தீபோலியில்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார் என்பதும் உண்மை. ஜீவகாருண்ய கோட்பாடுகளை தனது வாழ்வில் கடைபிடித்து எடுத்துக்காட்டாக விளங்கியதால் வள்ளலார் 31/1874 வெள்ளிக்கிழமை 12 மணியளவில் இரவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் 2.5 கலந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார். இன்றும் நம்முடன் ஒளி வடிவில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி வருகின்றார். மேலும் 2/2/1867 அன்று தர்மச்சாலை மற்றும் ஞானசபை அமைக்க வள்ளலாருக்கு அவ்வூர் மக்களால் தானம் அளிக்கப்பட்டது, அந்த மக்களால் குடியேற்றப்படுகிறது. ஆகவே வள்ளலார் காட்டிய பாதையில், ஜீவகாருண்ய பாதையில் சென்றால் நம் வாழ்வு மேம்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.

இதுவரை வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை. பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண்பிரசாத் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஆன்ம நேயம், நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா? தொடர்ச்சி. வாசிப்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவருடைய நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலையில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம், ஆசிரியர் சௌமியா நாராயணன் அவர்கள், மாணவி நிரோஷா. நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 2:55 வானிலை இருக்கை சென்னேஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் அஞ்சாதே. நேரம் 8:35 இந்த நிகழ்ச்சி தகவல் தளத்தில் உலக விண்வெளி வாரம் இதை பற்றின சில தகவல் தெரிஞ்சுக்க போறீங்க. 1957 முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 விண்ணில் ஏவப்பட்ட நாள் அக்டோபர் 4. ரஷ்யாவால் இது ஏவப்பட்டது. பிறகு 1967 அக்டோபர் 10 விண்வெளி ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நாள். அதாவது அக்டோபர் 4 முதல் செயற்கைக்கோள் ஏவப்பட்ட நாள். அடுத்தது 1967 10 வருடங்களுக்கு பிறகு அக்டோபர் 10 விண்வெளி ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நாள். இவை இரண்டுமே மிக முக்கியமான விண்வெளி நிகழ்வுகள். எனவே இந்த 2 நாட்களுக்கு அக்டோபர் 4 அக்டோபர் 10 இந்த 2 நாட்களையும் சிறப்பிக்கும் விதமாக அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 இந்த இடைப்பட்ட காலத்தை உலக விண்வெளி தினமாக கடைபிடிக்கிறார்கள். செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் மைனா. நேரம் 8:40. இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு உலக விண்வெளி வாரம், அதை பற்றின தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. செயற்கைக்கோள் என்றால் என்ன அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணியிருந்தேன் இல்லையா. பூமி போன்ற பெரிய கோள்களை ஒரு சுற்றி ஒரு குறிப்பிட்ட பாதையில் வலம் வரும் ஒரு பொருள் ஆப்ஜெக்ட், இது செயற்கைக்கோள் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். செயற்கைக்கோள் ரெண்டு வகைப்படும். அவை இயற்கை செயற்கைக்கோள் நேச்சுரல் சேட்டலைட். உதாரணம் பூமியை சுற்றி வரும் சந்திரன், இது வந்து இயற்கையான செயற்கைக்கோள். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் மற்றொன்று. மனிதர்களால் உருவாக்கப்பட்டு விண்வெளியில் செலுத்தப்படும் சாதனங்கள் தான் இந்த செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா ஸ்புட்னிக் 1. சரி, எதுக்காக செயற்கைக்கோள் சுத்த வேண்டும்? ஆல்ரெடி வானத்தில் நிறையா கோள்கள் இருக்குது, செயற்கைக்கோள் எதுக்கு செலுத்துகிறோம், அதன் பயன்கள் என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மீண்டும் தெரிஞ்சுக்கிறல, எந்த தவறும் இல்லை இல்லையா. செயற்கைக்கோள் பயன் என்ன அப்படின்னா முக்கியமான தகவல் தொடர்பு. இந்த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிவி, இணைய சேவைகள் எல்லாத்துக்குமே நிச்சயம் முக்கியமாக செயற்கைக்கோள் தேவைப்படுது. வானிலை ஆய்விற்காக புயல், மழை, பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாம் முன்கூட்டியே அறிய வழிகாட்டுதல் அமைப்பிற்காக அப்படி

ஏன்னா ஜிபிஎஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இருக்கிற இடத்த கண்டறியறதுக்கு, வழி செலுத்துறதுக்கு, மற்றும் பூமி விண்வெளி ஆராய்ச்சிக்காக, இதுக்காகலாம் நமக்கு செயற்கைக்கோள் பயன்படுது. பூமியின் வளங்கள், கடல்கள், தொலைதூர விண்மீன் திரள்களை படம்பிடித்து ஆய்வு செய்ய போன்ற பல முக்கிய காரணங்களுக்காக இந்த செயற்கைக்கோள் நமக்கு பயன்படுகிறது.

படிக்காதவன் படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நேரம் 8:44. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு கீழே குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு முறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூடுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றுக்கு ஒரு முறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குனர் நில உபயோகத் திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23 மாலை 5 சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார்.

இந்த உலக விண்வெளி வாரம் 1999 ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. முக்கியமான நோக்கம், விண்வெளி ஆய்வு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களால் மனிதர்கள் அன்றாட வாழ்வில் பெறும் நன்மைகள் குறித்து

பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தல், பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், மாணவர்களிடையே அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கலை, கணிதம் ஆகிய துறைகளில் ஆர்வத்தை தூண்டுதல், விண்வெளி கல்வி ஆய்வுகளில் நாடுகளிடையே பன்னாட்டு ஒத்துழைப்பை வளர்ப்பது, இவை எல்லாமே இதனுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:50. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருள் இந்த உலக விண்வெளி வாரத்துக்கு இருக்கு. அந்த வகையில் 2026 உலக விண்வெளி வாரத்தின் கருப்பொருள் ராக்கெட் புரட்சி, அதாவது ராக்கெட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீள பயன்படுத்தக்கூடிய குறைந்த செலவினாலான விண்வெளி பயணங்கள், வணிக ரீதியிலான நிறுவனங்களின் பங்களிப்பு எவ்வாறு விண்வெளிக்கான அணுகுமுறையை மாற்றியமைக்கிறது என்பதை மையமாக கொண்டு இந்த ஆண்டின் செயல்பாடுகள் அமைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சிக்காக 1969 ஆகஸ்ட் 15 இந்தியாவின் 23

சிலம்பாட்டம் படுத்திருக்காக சிலம்பரசன் மற்றும் பலர் பாடி இதை கேட்டீர்கள். நேரம் 8:55. தகவல் தளம் நிகழ்ச்சியில் உலக விண்வெளி வாரம் அதை பற்றின அதை தொடர்பான சில தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கீங்க. விண்வெளி ஆராய்ச்சிக்கு 1969 ஆகஸ்ட் 15 இந்தியாவின் 23rd சுதந்திர தினத்து அன்று என்ன நடந்துச்சு? பெங்களூருவில் ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற விஞ்ஞானி டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களால் அது நிறுவப்பட்டது அன்றுதான். அன்று முதல் இன்று வரை பல விண்வெளி ஆராய்ச்சிகளை நடத்தி வெற்றி கண்டும் வருகிறது. EOS 5 செப்டம்பர் 4, அதாவது இந்த வருஷம் 2026 அன்று ஏவப்பட்ட மிக சமீபத்திய வெற்றிகரமான நிகழ்வு இது. ராக்கெட் GSLV-F17. இதற்கு முன்பு E0S No. 1 அன்விஷா, இது ஜனவரி 12, 2026 ஏவப்பட்டது. இது மாதிரி நிறைய ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க.

வெற்றிகள் பல, சாதனைகள் பல நிறைய பெற்றுட்டு வராங்க. இவர்களுடைய சாதனை நிச்சயமாக மேன்மேலும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு உலக விண்வெளி வாரத்தில் நம்ம வாழ்த்தலாம்.

கேட்ட பாடல் மாயாவி படத்திற்காக புஷ்பவனம் குப்புசாமி கல்பனா பாடியது. இத்துடன் இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. பத்து இரண்டுக்கு கேட்டாலே இன்னைக்கு முன்னூல் வழி உங்கள் விருப்பம். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண்பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சத்குரு கஜாசிய வாணி என தொடங்கும் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சங்கரம் அபிராமி மனோகரம், மனோகரி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:26:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஸ்ரீ வித்யா ஆர்எஸ்ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் எடுத்து கல்யாணி ராகத்தில் சுந்தரினி திவ்ய ரூபமுனு, தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக தந்தை தாயும் நீ என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து அங்கை குடுமலர் தாயுமானவர் பாடல், ராகமாலையை ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்பட்டு வருகின்றன. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இப்போட்டியில் 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பெற்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 10:12.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் வரும் நேரம் இது. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் முகநூல் வழியாக நீங்கள் விரும்பி கேட்டும் பாடல்கள்லாம் இடம்பெறும். முக்கியமாக என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கும் நேயர்களுக்கு முன்னுரிமை மற்றும் புதிய நேயர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மற்றும் நேற்று மற்றும் அதற்கு முதல் நாள் வந்த நேயர்களுக்கு இன்று பாடல் இடம்பெறாது. சப்போஸ் வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காத்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் பாடல் கேட்கும் முதல் நேயராக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த இவங்க வந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அப்பாவிற்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கும் பிறந்த நாளுக்காக அவங்களுக்கு பிடித்த பாடல், ரெண்டு பேருக்குமே பிடித்த பாடலை இவங்க கேட்டிருக்காங்க. தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து ஜனனி ஜென்னி. இந்த பாடலை ஒளிபரப்பினால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சென்னையிலிருந்து ராஜேஸ்ரீ கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

செவிக்கும் மனதிற்கும் இனிமையான பாடலை கேட்ட அந்த நேயருக்கு நன்றி. அடுத்த பாடல் திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ராஜபார்வை படத்திலிருந்து. இவரும் நீண்ட நாளுக்கு பிறகு பாடல் கேட்டிருக்காங்க. இயக்குனர் சங்கீதம் சீனிவாசராவ் அவர்களின் நினைவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமும் கேட்கலாம் அந்த பாடலை.

நேரம் 10:15. இது நிகழ்ச்சி கேட்டாலே இன்னைக்கு உங்கள் வழி உங்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் அவங்க ஊர் போடலை அரவிந்த். இவங்களுக்கு விரும்பி கேட்ட பாடல் இதோ. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் இருந்து

நேரம் 10:20. கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர். நீண்ட நாளுக்கு பிறகு இவங்க கேட்குறாங்க. சென்னையிலிருந்து சிவராம் நாகராஜன் இவர் விரும்பி கேட்ட பாடல், இடம்பெற்ற படம் கனவுகள் கற்பனைகள், பாடல் வெள்ளம் போலே.

நேரம் 10:25. நேர்களே, உங்களுக்கு நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்லாம் வரும். சமயத்தில் நேரமின்மை காரணமாகவோ அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு வரும் நேர்களுக்காகவோ, புதிய நேர்களுக்காகவோ பாடலுக்கு முன்னுரிமை தவறாக எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மந்தவெளியிலிருந்து விநாயகம். இனிய காலை வணக்கம். சங்கமம் படத்திலிருந்து மார்கழி திங்கள் பாட்டு கேட்டிருக்காங்க. இவங்க சென்னையிலிருந்து மந்தவெளி விநாயகம். விரும்பி கேட்ட பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்வரை அறிவரிசையின் கேட்டாலே இனிக்கும் குணூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:37:32. இந்த நிகழ்ச்சியில் அர்த்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்து.

0: அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாவட்டம் புதூரில் இருந்து சிவசுப்பிரமணியன் இவர்கள்
1: ஆகாணம் ஆசை நிறைவேறுமா
0: இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. நாமும் கேட்கலாம் தாய்க்கு பின் தாரம் படத்தில் இருந்து.

10:41. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோம். நேயர் கொழுமங்கண்டான் ராமகிருஷ்ணன். உருவங்கள் மாறலாம் 1983 வெளிவந்த இந்த படத்தில் இருந்து வானில் வாழும் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காங்க. நாமும் அவங்களோட சேர்ந்து கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு ஆன்மநேயம். நெறிப்படுத்துகிறார் மலர்விழி. நேரம் 10:46:22. கேட்டாலே இனிக்கும் ஊநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அர்த்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் அன்பான அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு முருடன் முத்து படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருமுட்டம் நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன்.

0: 설레.
1: நேரம் 10:50. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இன்னைக்கு உங்க நூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். தம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நிகழ்ச்சியில் நிறைவாக செட்டிப்புளம் மணிகண்டன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் சிந்தி நதி பூ படத்திற்காக. இவர்களுக்காகவும் இன்று பாடல் இடம்பெறாத அத்துணை நேயர்கள் மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், சென்னை ஆண்டனி ராஜ், நாலு சேதுபதி கே பி ராஜதுரை, பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன், ஜடேரி வேல்முருகன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், மதுரா குளத்தூர் பாலு, இன்பா இலக்கியா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், நாகை பாபு, சத்யா மற்றும் பலர், சென்னை கோவூர் சூரியமூர்த்தி, மதுரை கே சூரியநாராயணன், அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்து பங்கேற்ற நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். கேட்டு ரசித்த பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. குருநானக் தேவின் ஜோதி தினத்தை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், குருநானக் தேவ் தனது வாழ்நாளின் மூலம் இந்த உலகிற்கு உண்மை, இரக்கம், மனிதநேயம் மற்றும் நற்பண்புகளை போதித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மெலின் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு அஜய் தம்டா வரவேற்றார். அதிபர் திரு பர்மெலினின் இப்பயணம் இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்து இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிபர் திரு பர்மெலின் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இன்று இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் 109 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன என்றும், வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க 23 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதுக்குப்பம் பூரணாங்குப்பம் சாலையை ஒருவழி பாதையாக மாற்ற போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த போக்குவரத்து மாற்றம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. வார விடுமுறை நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் மட்டும் ஒருவழி பாதை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், இந்நடவடிக்கையின் மூலம் புதுக்குப்பம் பூரணாங்குப்பம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடலூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியின் 204வது அவதார தின விழா இன்று வடலூர் சத்தியஞான சபையில் சன்மார்க்க கொடியேற்றத்துடன் கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:02. நேர்களே 1200

பதினைந்து கிலோஹெர்ட்ஸ் முதன்மையால் இவரிசில நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி நேரம். நேரம் நிகழ்ச்சியோட இன்னைக்கு தலைப்பு ஆன்மநேயம். ஆன்மநேயம் அப்படின்ற தலைப்பில் தான் நீங்கள் வந்து பேச போகிறீங்க. ஆன்மநேயம் அப்படின்னு என்னன்னு சொன்னால், உலகில் உள்ள எல்லா உயிர்களிடமே அன்பு செலுத்துவதே குறிக்கிறது தான். ஒரு உண்மையான உன்னதமான கொள்கையாக தான் இந்த ஆன்மநேயம் கருதப்படுது. மனிதர்களிடத்தை மட்டும் இல்லாத மனித நேயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கிடும். ஆனால் மனிதர்களை தாண்டி பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் மற்றும் தாவரங்கள் இந்த மாதிரி எல்லா உயிர்களிடத்தையும் எல்லா ஜீவராசிகளிடத்தையும் தன்னுடைய உயிர் போல கருதி அவங்க அது அதன் மேலே நம்ம இரக்கம் கொள்வது தான் ஆன்மநேயம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆன்மநேயம் பற்றின நிறைய கருத்துக்கள் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2274025 2250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: முற்பகல் வணக்கத்துடன் வா கலையரசு. நல்லா பாளையம்
0: சொல்லுங்க. நல்லா பாளையம் கலையரசு சார்,
1: எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதை அன்றி வேறொன்றும் அறியோம் பராபரமே என்கிறார் ராமலிங்கர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி சொன்னவர் கூட இந்த மனிதநேய மாண்பாளர் ராமலிங்கர். அவர் வந்து கடலூர் மாவட்டம் மருதூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. அது சிதம்பரத்துக்கு அருகாமல் இருக்கிறதுனால சிதம்பரம் ராமலிங்கம்னு சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழி பேர் வந்தது. ராமலிங்க சுவாமிகள்னு சொன்னாலும் சர்மான்கன் சொன்னாலும் இந்திய தலைப்பு எங்களுக்கு ஒரு ஒரு பொருத்தமா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எங்க அம்மாவுக்கு அக்கா பெரியமா, அவங்க வந்து இந்த சங்கத்துல ஒரு தலைமை பொறுப்புல இருந்து அவங்க வாழ்ந்து அதனூருங்கிற ஊர்ல ஒரு சன்மார்க் சங்கத்தை நிறுவனாங்க. அவங்க எப்படி ராமலிங்க சுவாமிகளுடைய மனித நேயம் அந்த நல்ல ஒரு பெற்பண்பு இருந்ததோ அது போலவே அவங்க ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவங்க இப்ப நம்மளை விட்டு ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி நம்மளை விட்டு மறித்து போனா கூட அந்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குரு அந்த கிராமத்துல உருவாக்கி ஒரு கோயில கட்டி ஒரு நல்ல ஒரு பதிவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. சன்மார்க்கம்னு சொல்ற நேரங்கள்ல மேட்டுக்குப்பம், கருங்குழி, மருதூர்னு சொல்லி அவர் வாழ்ந்த ஒவ்வொரு ஊர்களும் ஒரு வழித்தடமாக அமைஞ்சிருக்கும். அவர் கடைசியில மேட்டுக்குப்பத்துலதான் அவர் மறைஞ்சாரு. அதே போல ராமலிங்க சுவாமிகள் சொன்னீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரு, இவர் படிப்பறிவு கம்மியானவர், அவங்க அண்ணன் கொஞ்சம் கூடுதலான படிப்படிச்சவர். ஆனா படிப்பு அறிவு கம்மியா இருந்தா கூட அந்த அனுபவ ஞானம் அவர் வந்து 7 திருமுறைகளை எழுத வச்சது. திருவருள் பாவல அந்த தூய ஜோதியே கடவுளின் திருவுள் திருவர் தூயவே கடவுளின் இல்லம்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அவரு கடவுள் வந்து அவர் வந்து ஜோதிங்கிறத மட்டுமே ஒரு தரிசனமா வழிபடணும்னு கூட சொல்லியிருக்கிறார். அதனாலதான் வடலூர்ல ஒரு சன்மார்க்க சங்கத்தை நிறுவி 7 திரைகளை நீக்கி இன்னைக்கு அந்த ஜோதி தரிசனம்ங்கிறது காட்டப்படுகிறது.
0: வள்ளலார் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாங்கய்யா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்றதான் நமக்கு ஆன்மநேயம் தொடர்பா நம்ம என்ன செய்யறோம். நம்மளுடைய நம்ம ஒரு சின்ன எறும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாக்கிறதுல இருந்து நம்மளுடைய வழக்கம் என்னவா இருக்கு, அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணிட்டு

0: இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லலாங்க ஐயா.
1: கொல்லான் புலான் மருத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்லிருக்கிறாரு, மற்ற உயிர்களுக்கு அது மனித உயிரா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் புல் பூண்டுகளா இருந்தாலும் அவங்க மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க, அவங்க நம்மில் ஒருவரை அரவணைச்சு போங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அது அவருடைய சன்மார்க்க சங்கத்தினுடைய தத்துவமே அதுதான். அந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தத்துவப்படி ஆன்மீ நெய்ய மாண்பாளர்களுடைய அமைப்பு நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய இடங்கள் அவருடைய கொள்கை நெறியாளர்கள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர் ராமலிங்க சுவாமிகள் சொல்ற நேரங்கள்ல அவர் வெள்ளை உடைகள் மட்டும்தான் அணிஞ்சிட்டு இருப்பார், வெள்ளை வேட்டி சட்டை, தலையில ஒரு துண்டு மாதிரி ஒரு முக்காடு மாதிரி போட்டிருப்பார், ரெண்டு கைகளையும் கட்டி இருப்பார். அவர் வேகமா நடக்க மாட்டாரா, நடக்கும்போது கூட பொறுமையா நடப்பாராம். அப்படி பொறுமையா நடக்கிற போது எந்த உயிரையும் நாம பாதிக்காத அளவுக்கு போகணும்னு நினைப்பாரு. ஒரு எறும்பு ஒரு ஈ அது மாதிரி உயிர் கூட அதுக்கு கூட ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற மாதிரி நடையில இருப்பாராம். அது போல அவருடைய அவருடைய அந்த மனிதநேய மாண்பாளர்களா நம்மள மாறணும்னா அவருடைய கொள்கைகளை நம்ம முழுமையை ஏற்றுக்கணும், அது போல வாழ்ந்து காட்டணும். அவர் வாழ்ந்து காட்டுற நேரங்கள்ல அந்த வள்ளலாருக்கு இன்னைய பிறந்த நாள்ல அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நன் மதிப்பா கூட இருக்கும். எங்க பெருமை கூட அதிகமா இருந்ததுனாலயும் இந்த மாதிரி சன்மார்க்க விஷயங்கள் நிறைய அவங்க கிட்ட காது கொடுத்து வாங்கினதுனாலயும் இதனால்தான் நிறைய விஷயங்கள் நான் பேசுறேன். வேண்டும் வேண்டும் வேண்டும் சொல்லி நிறைய பாடல்களை கொடுத்திருக்கிறாரு, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் சன்மார்க்கத்தில் சில பாடல் கொடுத்திருக்கிறாரு. நிறைய அற்புதமான கருத்துக்களை, வாழ்வியல் சிந்தனைகளை, வாழ்வியல் கருத்துக்களை அற்புதமா கொடுத்த ஒரு ஒரே ஒரு ஆள் யாரு கேட்டீங்க, கடலூர் மாவட்டத்துல மருத்துவர்கள் பிறந்த ராமலிங்க சுவாமிகள் மட்டும்தான். நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இந்த அளவுக்கு அவரை போல இருந்திருப்பாங்கன்னு தெரியல. இன்னமும் எங்க ஊர்ல ஒரு சன்மார்க்கத்தை தோற்றி வச்சோம், அதனூர்ல தோற்றி வச்சோம், இதே போல வேட்டவளத்துல இருக்கு, இது மாதிரி நிறைய சன்மார்க்க சங்கம் விழுப்புரத்துலயே இருக்கு, அருகாமையில பல இருக்கிறது, அருகாமையிலேயே ஒரு சன்மார்க்க கோயில் இருக்கு. ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன்,
0: சொல்லுங்க ஐயா.
1: இந்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல மூன்று வேலை வந்து இங்க விழுப்புரத்துல சாப்பாடு போடுறாங்க. அதே போல நலிவுற்றவங்களுக்கு, ஏழ்மையானவர்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லை, குழந்தைகளுடைய மருமகள் மகளுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்றது, வயசு குறைட்டு அவங்களுக்கு ரெண்டு ஐட்டம் அவங்களுக்கு துணி கொடுக்குறாங்க, அதே போல அரிசி கொடுக்குறாங்க, இதை வயசுல ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் செய்யறாங்க. மனிதனைய மாண்பாளர்கள் இது மாதிரி அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு, அதே மாதிரி வசதி வாய்ப்பு பொருளாதாரம் மிகுந்தவங்க இது மாதிரி அந்த கொள்கையை ஏற்றுக்கிறதும், அது மாதிரி ஏழைகளுடைய மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தது மாதிரி நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கறது, அள்ளி கொடுக்க முடியாத கிள்ளியை கொடுத்தாலும் அந்த மனசு நிறைய இதயங்கள் ஒரு சந்தோஷ ஊஞ்சல்ல ஆட்டி வச்ச மாதிரி இது மாதிரி பேச அது வள்ளலாரை பத்தி பேசுன நேரம் பத்தாது, அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே போற அளவுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு. எங்க பெரியமா வாழ்ந்த வாழ்க்கை, எங்க பெரியமா பொண்ணு ரெண்டு பேரும் கடைபிடிச்சு வாழ்ந்தாவே நல்லா இருக்கும், அப்பதான் நம்ம நல்ல ஒரு நெருப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கடைசியில் அவர் வாழ்ந்தவர் வந்து மேட்டுக்குப்பத்துல தான் அவரு மறைஞ்சாரு, பிறந்தது ஒரு இடம் கருங்குழியில வாழ்ந்தாரு, இப்பாடு வந்து மருத்துவர்ல பிறந்து கருங்குழியில வாழ்ந்து கடைசியில மேட்டுக்குப்பத்துல தான் அவர் காலமானார். 2204 ஆண்டுல அவருடைய பிறந்த நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்.
0: நன்றிங்க ஐயா.

0: நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: குழந்தைநாதன்
0: சார், சொல்லுங்க சார்.
1: எல்லோரு இடத்துலயும் இன்பு இன்புற்று வாழ்வது வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா

0: மலைன்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஏழாம் நூற்றாண்டுல திருஞான சம்பந்தரும் நம்ம மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய நமது அப்பர் பெருமானம் போய் அந்த தீராத பஞ்சத்தை நோக்கலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, யாருமே பசி இல்லாம இருக்கணும். இறைவன் இடத்துல பாடலுக்கு அந்த ஊரு பஞ்சத்தை போக்குனார் சொல்லுவாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் வந்தாரு. என்னன்னு காரணம் கேட்டா, பசி அதாவது போதும் என்று சொல்லக்கூடியது சாப்பாடு மட்டும்தான் இல்லைங்களா. பசி குண்டி காயக்கூடாதுன்னு சொல்றாரு வள்ளலார். அதனால எல்லோருக்குமே உணவு அளிக்க வேண்டும். அவர் என்ன ஒரு இந்த வள்ளலார் இதோடைய ஒரு ஞாபகத்தை ஒண்ணு சொல்லிட்டு சீக்கிரம் விடைபெறமா, ஏன்னா அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கணும், வளவலும் பேசக்கூடாது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 11 ஆண்டுகளாக ஒரு ஞான சபை கட்டி எங்களுக்கு டெய்லி மத்தியானம் ஒரு 100 பேருக்கு இன்னும் அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வள்ளலாருடைய இதனால அடியான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா பிறந்த நாள், இறந்த நாள், எங்க அப்பா பிறந்த நாள், இறந்த நாள், இந்த வருடத்துல 4 முறை பாத்தீங்கன்னா ஒரு முடிந்த வரைக்கும் ஏழைகளுக்கு வேட்டி துணிமணி, முடிந்த வரைக்கும் அடுத்த நேர் பேசணும், கொஞ்சம் சுருக்கமான முடிச்சுக்கிறோம்.
1: ஓகே ஓகே சார்,
0: நன்றிமா,
1: நன்றிங்க சார்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:14 நீங்கள் ரசி கேட்டுட்ருக்கீங்க. நேர் நேரம் நிகழ்ச்சி ஆன்மநேயம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆன்மநேயம் அப்படின்ற தலைப்பை நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து அழகாக ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. மனித நேயத்தை விட பெரியது தான் நம்ம வந்து ஆன்மநேயம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். மனிதர்களிடம் மட்டும் அன்பு காட்டுறது மனித நேயம், ஆனால் எறும்பு முதல் யானை வரை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் சமமாக மதித்து அன்பு பாராட்டுவது ஆன்மநேயம். பாகுபாடுகளை கடந்து சாதி மதம் இன மொழி மற்றும் உடலமைப்பு போன்ற எந்த ஒரு வெளிப்படையான வேறுபாடுகளை பார்க்காம எல்லா உயிர்களுக்குமே வந்து தன்னுடைய அன்பை வந்து நம்ம எந்த வேறுபாடுமே இல்லாமல் கொடுக்கறது தான். அதாவது அங்கே அந்த உயிர்களுக்கு இருக்கிறவுடைய ஆன்மாக நம்ம ஒரே மாதிரியாக பார்க்கறது தான் அதனுடைய சிறப்பம்சமாக இருக்குது. பசியாலும் துயரத்தாலும் வாடக்கூடிய எந்த ஒரு உயிரை கண்டாலுமே அதன் பால் இறுக்கம் கொண்டு உதவுது தான் ஆன்மநேயத்துடைய வெளிப்பாடாகவும் இருக்குது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2275240 2275250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:23 நிமிடத்தில் நீங்கள் ரசி கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்களோ, வணக்கம்.
1: அறிவிப்பாளர் மலர்வி அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் விழுப்புரத்திலிருந்து சையத்தருமா.
0: சொல்லுங்க சை சார்.
1: இன்னைக்கு வந்து ஆன்ம ஞானம் பெற்ற வள்ளலாருடைய தினம். இன்றைக்கு ஆன்ம பரிசுத்தம் என்றுதான். ஆன்மம் என்பது நம்முடைய உள்ளுணர்வு, நம்முடைய இதயம். அவருடைய இதயம் பரிசுத்தமானது. யாருடைய இதயம்? வள்ளலாருடைய. ஐம்புலங்களையும் தான் அடக்கி வாழ்ந்து பிறருடைய துன்பங்களை அறிந்தவர். அவருடைய அவருடைய கொள்கையைத்தான் இன்னைக்கு வந்து ஆன்ம ஞானம் அப்படின்னு நம்ம போற்றி புகழறோம். இன்னைக்கு 24 மணி நேரம் அடுப்பு எரியுதுன்னா என்ன அர்த்தம்? அவர் கொண்ட கொள்கைகள் ஒன்றும் மாறவே இல்லை. அதை பற்றி தான் நீங்க கேக்குறீங்க. அவர் நடந்த வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா? அவர் நடந்து போய்விட்ட வழி காட்டி விட்டார். அவர் வழிகாட்டி, இப்ப அந்த வழியில் நாம் செல்கிறோமா? நான் வாடிய பயிரெல்லாம் அவர் முகம் வாடியதுன்றோம். அவருடைய முகம் வாடியது உண்மைதான். நம்முடைய முகம் வாடியதா இல்லையான்னு தான் தெரியணும். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி நடக்கணும்னு தானே தெரியணும். இதுதான் நான் உண்மை. அவருடைய புத்தகங்களுடைய வரலாறு படித்தாலே அத்தகைய அவசியம் இல்லையே. கருத்துக்கள் எப்படி இருக்குதுன்னா, நாம அந்த வழிமுறையில நடந்தோமா இல்லையான்றது ஒண்ணு இல்லாம, நம்முடைய தாய் தந்தையர் நம்முடைய மூதாதையர் நடந்த வழியில் நாம் செல்கிறோமான்றதான் பார்க்கணும். ஆன்ம ஞானம் பெற்றது ரொம்ப கஷ்டம்மா. அத பரிசுத்தம் அடையினா என்ன வழி செய்யணும்? போட்டி பொறாமை, இப்படிப்பட்ட உலகத்துல நாம வாழ்ந்து இருக்கும் போது இந்த உலகத்தில் இருந்து அந்த போட்டி பொறாமையிலிருந்து நாம் வந்து விடுபட வேண்டும். பிறருடைய பசியை அறிந்தவன் தான் ஞானம் பெற்றது. நம்முடைய வயிறு நிறைஞ்சா போதும், நம்முடைய குடும்பம் நிறைஞ்சா போதும்ன்றது கொள்கை கிடையாது. அந்த கொள்கை வந்து மாறுபட்டு நம்ம நிற்கணும். அவர் போட்டி போறதால நம்ம எனக்கு என்ன லாபம் இருக்கு? ஒண்ணு கிடையாது. அவர் வாழ்ந்து விட்டு சென்று விட்டு அந்த பாதையை நாம் வகுத்து கொண்டு வாழ்கிறோமா என்றதுதான் நீங்க கேட்க வேண்டிய ஞானம். அந்த ஞானத்தை தவிர நம்ம என்ன செய்யணும்? இதை திரும்ப அழுக்கை நீட்டுங்கள். உள்ளத்தில் அந்த தூய்மை தூய்மை என்னும் இதை கடைபிடிங்க. அழுக்கை நீக்கி தூய்மையை கடைபிடிங்க. இப்படிப்பட்ட நிலை நமக்கு தனி ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் ஏது திரும்ப மனிதன் பிறருடைய ஆட்சி. இப்ப வந்து முதல்ல வந்து ஜாதகம் கேட்பார்கள், நிறைய பேர் வருவாங்க தெருவுக்கு. இப்போது குறைந்து காணப்படுகிறது, உண்டாகலையாம இன்றைக்கு. ஏன்னா எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய வந்திருக்கு, அவ்வளவா கிடையாது. இருந்தாலும் சில பேர் பசி பட்டியல வயதான இருக்காங்க, அவர்களை கவனிக்க போதும்.
0: இதான் உண்மை. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:27 நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜன் மாமந்திக்கு வார். நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்க சார்.
1: இன்னைக்கு வள்ளலாருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதுக்காக அவர் வந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராஜனும் அதாவது நேயமா இருக்கணும், மனித நேயத்தோட இருக்கணும்னு நடந்துருக்காரு. அவர் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லியிருக்காருங்க. அதனால மனித இன்னைக்கு மனித நேயத்தை வந்து அன்பு செலுத்தாம எல்லா உயிர்களுக்கும்

0: அதிபராசி எழுதியும் அவர் அன்பது மொழி கூறியிருக்காரு. அது அந்த நீருடைய முக்கியமான கருத்து.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றிங்க சார். நன்றி.

0: அகாஷ்வாணி புதுவை. நேரம் 11:28. இப்போ நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம். ஜான் ராஜா நஜமுதி. நல்லா இருக்கமா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: ஜீவ காருண்யமா?
0: ஆன்மநேயம் தலைப்பு சார்.
1: ஆன்மநேயம். ஆன்மநேயம்.
0: ஆமா சார்.
1: அதாவது ஆன்மநேயம்ங்கிறது என்ன? அதாவது மனிதர்கள் தவிர மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாருமே எல்லாத்துலயும் அன்பு வைக்கிறது தான். அதான் எல்லா சமயங்களும் எல்லா சமய தலைவர்களும் அதுதான் வலியுறுத்திருக்காங்க. அதாவது ஒரு சின்ன உயிர்கள் கூட நம்ம தீங்கு நினைக்க கூடாது. அது மாதிரி வீடுகள்ல இப்ப வந்து இந்த செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறாங்க.

0: அதாவது மனிதர்கள் தவிர மற்ற உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாருமே எல்லாத்துலயும் அனுபவிக்கிறது தான். அதான் எல்லா எல்லா சமயங்களும் எல்லா சமய தலைவர்களும் அதுதான் வலியுறுத்திருக்காங்க. அதாவது ஒரு சின்ன உயிர்கள் கூட நம்ம தீங்கு நினைக்க கூடாது. அது மாதிரி வீடுகள்ல இப்ப வந்து இந்த செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறாங்க, அதுக்கு சில அன்பா இருப்பாங்க, சிலவங்க வந்து அதை வந்து துன்புறுத்துவாங்க. அப்படின்லாம் இல்லாம எல்லா உயிரினங்கள் மனிதர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு மாதிரியே தாவரங்கள் மீதும் விலங்குகள் மீதும் சிறு உயிரினங்கள் மீதும் நம்ம பற்று கொண்டு வாழ்ந்தோம்டா, அது நமக்கு வந்து அதாவது மறுமை உலக வாழ்க்கையில அது நமக்கு ஒரு இதா இருக்கும், நல்லது ஒரு இதா இருக்கும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
0: ஆமா, இந்த நாள்ல வந்து நம்ம வள்ளலாருடைய பிறந்த நாள்னு சொல்லிருங்க, அதுல இந்த தலைப்பு வந்து ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: மிக்க நன்றிமா.
1: நன்றிங்க சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:30. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: இனிய நற்கலை வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: உங்க இணைப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் வெளியில வந்து பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார்.
1: இப்ப கேக்குதா மேம் நான் பேசுது?
0: ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி தான் சார் இருக்கு.
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: ஆன்மநேயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேம். உலகம் உயிர்ப்பு தன்மையோட இருக்கணும்னா நம்மை போல மற்றவர்களையும் நேசிக்கிறதுக்கு பழகிக்கணும் மேம்.
0: நிச்சயமா.
1: ஆமா, இப்ப ஆன்மநேயம் எப்படி எல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஏதாவது ஒரு உயிரினம் ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கு அப்படின்னா அங்க மனப்பூர்வமா நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பெரியவர்கள் வந்து ஏதாவது வழி காட்டினாங்க, இல்லப்பா நீ கொஞ்சம் உன்னுடைய குணத்தை மாத்திக்கணும், நீ வந்து மத்தவங்க கிட்ட ஒட்டுதலா இருக்கணும், பிரியமா இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கணும் இளையர்கள். அதே மாதிரி ஆன்மநேயம் வளர்வதற்கு காரணம் தன்னை போல மற்ற உயிர்களையும் நேசிக்கிறதுக்கு பழகிக்கணும். அதே போல மேம், அன்றைய காலகட்டத்துல மனித நேயம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேம். இப்போ ஒருத்தவங்க யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்ம வந்து அவங்களுக்காக மெனக்கெட்டு அவங்களுக்கு மருந்து போடுவோம், அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது வந்ததுன்னா ஆன்மநேயத்தோட அந்த பிரச்சனைய நம்மளோட பிரச்சனையா பாத்துட்டு இருப்போம். ஆனா இன்றைய காலகட்டத்துல என்னமோ அது பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடுதலாக இருக்கிறதுனால மத்தவங்களோட பிரச்சனை அவங்களுக்கே அப்படின்ட்டு நம்ம கை கழுவிடுறோமோ அப்படின்ட்டு தான் தோணுது. அந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம துறந்தாவே இந்த ஆன்மநேயம் அப்படிங்கறது அதிகரிக்கும்
0: மேம்.
1: தனத்துக்கு பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா சகோதரத்துவத்தோட எல்லாரையுமே அணுகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சகோதரத்துவம் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கிறோம் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த சமூக ஊடகங்கள்ல பயணிக்கிறது, அவங்களுக்கு உரிய அந்த டைம் அப்படிங்கறது கொடுக்காதது, அதே மாதிரி அந்த செல்ஃப் அண்ட் செக்யூர்டா தான் தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படித்தவர்களாக இருக்கிறது, இது எல்லாமே காரணமா இருக்குமே.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: அப்போ இந்த மனித நேயம் உருவாகுவதற்கு ஒரு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா மத்தவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் நேசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணுமே. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா மத்தவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்களான்னு மனசு இயங்குது. அப்போ நம்ம வந்து மத்தவங்களுடைய இடத்துல நம்மள பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாக இருந்தாவே நம்ம ஆன்மநேயம் அப்படிங்கறது மனிதர்களுக்கு அதிகரிக்கும். நிறைவாக நமக்கு நாமே நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகிக்கணுமே. மத்தவங்க கிட்ட பிரியமா இருக்கணும், தன்னை போல மற்றவர்களையும் நேசிக்கணும், வாயில்லா ஜீவராசிகள் கிட்ட பிரியமா இருக்கணும் அப்படின்ட்டு சில முற்படுறோம் பாருங்களேன், அந்த குணங்கள் எல்லாமே ஆன்மநேயத்தை வளர்க்கக்கூடியது. அதே மாதிரி நல்ல சொற்பொழிவுகளை கேட்கறது, நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, அதே மாதிரி ஆன்மநேயம் உள்ள மனிதர்கள் கிட்ட பழகுவது, இதெல்லாமும் கூட நம்மள வந்து ஆன்மநேயத்தோடு வாழ்க்கைய நகர்த்தி செல்வதற்கு ஒரு உந்துதல் சக்தி அப்படிங்கறத கொடுக்குதுமே.
0: ரொம்ப ரொம்ப

0: அழகா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா வச்சீங்க சந்திரசேகர் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
0: நன்றிங்க சார். ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:33 நீங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம் நேயர் நேரத்தோடைய இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்ம நேயம் அப்படின்றது தான் தலைப்பு. தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை நேயர்கள் வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள் 2275240 2275250, வெளியே நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250, வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, திருச்சி மாவட்டம் லால் விலையன் வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க வெங்கடேசன் சார்.
1: ஆண்மை நேயம் கேக்குறீங்க, ஆண்மை நேயம். மனித நேயத்தை விட ஆண்மை நேயம் மிக சிறந்தது அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க அழகா.
0: நிச்சயமா நிச்சயமா சார்.
1: அதான் பகுத்துண்டு பல்லுயிரோம்பு.
0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:33 நீங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம் நேயர் நேரத்தோடைய இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்ம நேயம் அப்படின்றது தான் தலைப்பு. தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை நேயர்கள் வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள் 2275240 2275250. வெளியே நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2274 2225250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, திருச்சி மாவட்டம் லால் விலையன் வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க வெங்கடேசன் சார்.
1: ஆண்மை நேயம் கேக்குறீங்க, ஆண்மை நேயம். மனித நேயத்தை விட ஆண்மை நேயம் மிக சிறந்தது அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க அழகா.
0: நிச்சயமா, நிச்சயமா சார்.
1: அததான் பகுத்துண்டு பல்லுயிர் ரொம்ப

0: உணர்ந்ததுனாலதான் வள்ளலார் வந்து பசிய தீக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கையில் எடுத்திருந்தார். ஏன்னா பசிதான் வாழ்க்கையில எல்லாரையுமே வந்து வேற சிந்தனைக்கு கொண்டு போகும், வாழ்வதற்கு வழி இல்லாம போகும். அதனால உயிர் காக்கும் நிலை எதுனா பசி. அந்த பசி பிணிய போக்கிட்ட வாழ்க்கையில மற்ற பிணிகள் எல்லாம் அந்த பிணிக்கு சம்பந்தப்பட்டவங்களே அதை போக்கிப்பாங்க. ஆனா பசி பிணிய போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசி வந்தால் பறந்திடும் சொல்லி போய்
1: சொல்லுவாங்க.
0: இது இந்த நேயங்கர் வந்து சரபோஜி மன்னர்னு ஒரு மன்னர் இருந்த காலம் அது. உறையூர் பகுதியில எங்க பகுதி திருச்சி மாவட்டம் உறையூர் தலைநகரமா இருந்த இடத்துல சரபோஜி மன்னன் ஒரு மன்னரு. அவரு மிக நல்லாட்சி புரிந்தவரு, மக்கள்கிட்ட அவரு அன்பு செலுத்தினவரு, மக்கள் எல்லாம் மன்னன் மேல அன்பு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொற்கால ஆட்சி. அவர் என்ன செய்யறாரு, தன்னோடு வாழ்ந்த வாழக்கூடிய இந்த வாழ்நாள்ல அற்புதமான ஒரு அழகான தேர் ஒண்ணு வடிவமைக்கணும் அப்படிங்கறது சிந்தனை அவருக்கு இருக்கு. மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு பண்றாங்க, தேர் அழகான தேர் செய்யறாங்க. அந்த தேருக்கு அதை ஒளி ஊட்டுவதற்காக அழகான மணிகள் செய்யணும்னு சொல்லி அந்த உலோகங்கள் இருந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து சேகரித்து கொண்டு வராங்க. செஞ்சு அந்த தேருக்கு அழகு ஊட்டுறதுக்காக மணியும் பார்க்கறதுக்கும் அழகு இருக்கு, ஓசையும் அழகா இருக்கணும், ரம்யமா இருக்கணுங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த தேரெல்லாம் அந்த மணி போட்டு அழகா அந்த தேரை ஓட்டணும், வடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாள் வந்துடுது. மன்னரை விட மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா மன்னர் அவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு அந்த மணிகள் செஞ்சு மாட்டுறதுக்கு. மேல இருந்து மன்னர் உயர்ந்த கோபுரத்துல இருந்து அசைக்கிறாரு, தேர் வடம் போகிறாங்க. ஒரு நூல், ஒரே ஒரு நூல் தான் அந்த தேர் நகருது. நகர்ந்தோனே அவர் வாழ்நாள் சந்தோஷம் கிடைச்சிருச்சு மக்களுக்கு எல்லாம். என்னன்னா அந்த மணியில கிடைக்கிற அந்த ஓசை இருக்கு பாருங்க, அவ்வளவு ஒரு இனிமையான ஓசை. நம்ம பாத்துருப்போம் கோயில் மணி ஓசையில எங்கேயோ ஒரு இடத்துல தட்டிங்கன்னா 10 நிமிஷம் ஆகும் நம்ம வந்து காதல சேர்றதுக்கு, அது அந்த ஓசை அணையறதுக்கு. நீங்க பாத்துருப்பீங்க கோவில் மணி ஓசைகள்லாம் டென்னு சத்தம் கிடைச்சுன்னா ஒரு மணி நேரம் கழிச்சா அது நிக்கும். அது மாதிரி இந்த மணி உலோகங்கள் கண்டுபிடிச்சோடனே மக்களுக்கெல்லாம் எல்லை இல்லாத மகிழ்ச்சி, மன்னருக்கெல்லாம் மகிழ்ச்சி. அந்த மன்னர் அப்படி திசையை திரும்பி பாக்குறாரு, வனங்கள்ல இருக்கிற வண்டிகள் எல்லாம் உயிர்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சுமா. உடனே என்ன பண்றாரு, சட்டுன்னு அந்த வண்டி அந்த ஒரு நூல் நகர்ந்த தேரை நிறுத்தி அதுல சுத்தியிலும் கட்டி இருக்கிற மணிகள் எல்லாத்தையும் அவிழ்த்து விடுங்கன்ட்ட. உடனே மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, என்ன இவ்வளவு தூரம் மணிக்காகவும் அதோட ஓசைக்காகவும் நீங்க எவ்வளவோ உலோகங்களுக்கு சிரமப்பட்டீங்களே, என்ன மண்ணா ஆச்சு, ஏதாவது சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது சொல்றாரு, நீங்க இந்த மணி ஓசை ஸ்ரீகாரத்தினால வனங்கள்ல இருக்கிற வண்டுகள் எல்லாம் ஆழ்ந்து உணவு உண்டு உறங்கும் வேளையிலும் அழகாக உணவு உண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த ரீங்காரம் இந்த வண்டுகள் காதுல போனோடனே எழுந்து ஓடிடுது பறந்துடுது. அதனால அந்த வண்டுகளுக்கு நாம் இந்த மணிகளால துரோகம் செய்யக்கூடாது, சிரமம் செய்யக்கூடாது, கஷ்டம் கொடுக்க கூடாது, அதனால இந்த மணிகள் அவற்றி ஒரு வண்டுகள்ல வனத்துல இருக்கிற வண்டுகளுக்கும் உயிரினத்துக்கும் எப்பேற்பட்ட மனித நேயமோ ஆண்மை நேயமோ இருந்தால் அந்த செயல்திட்டத்தை தான் மாத்துவார்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார் உங்களுடைய கருத்துக்கள்.
0: வரலாறு இது, வரலாறு மாது இது வந்து வரலாற்று கதைகள்ல எல்லாம் அந்த இலக்கிய முறைகள்ல பேசப்படுது, சித்திரித்த கதைகள் அல்ல. அதனால நாம வந்து இது என்னன்னா அந்த நீங்க சொல்ற அந்த ஆண்மை நேயம் மனித நேயமும் அவருக்கு இல்ல, அவருக்கு வரல, இவங்க இப்படி இருந்தாங்க இவங்க இருந்தாங்கிற சொல்ற சொல் அல்ல கிடையாது. இது நாம உணரணும், நாம உணர்ந்து நாம அதுக்கு என்ன செய்யறோம், நாம மனித நேயமா இருக்கோமா, நாம ஆண்மை நேயமா இருக்கோம்னு தன்னைத்தானே உயர்ந்த உரை உணரக்கூடிய நிலைதானே தவிர பிறர் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தலைப்பு இது இல்லை. அதனால இந்த தலைப்பு இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, எதிர்வரும் காலங்கள்ல நாம இனிமே அந்த நீங்க சொன்ன அந்த மனித நேயத்தோடையும் ஆண்மை நேயத்தோ வருவதற்கு என்ன முயற்சி முறை எடுத்தா நிகழ்ச்சிக்கு வெற்றிங்கிற செய்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்பு.
1: நன்றி சார். ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:40, நீங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க நேர்நேரம் நிகழ்ச்சி. நேர்நேரம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா என்னையோட தலைப்பு ஆன்மநேயம். ஆன்மநேயம் என்ற தலைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை தவிர மீதி இருக்கிற எல்லா உயிர்களிடத்துமே நம்ம அன்பு காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். நம்ம வள்ளலாரை எடுத்துக்கலாம். ஏன் மணிமேகலையில் வந்து சொல்லுது, எவ்வுயிருக்கும் ஆயினும் இறங்கல் வேண்டும் என்ற உயிர் இறக்கத்துடைய அவசியத்தை மணிமேகலை வந்து நமக்கு சொல்லுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இலக்கியங்கள் கூட நம்ம மற்ற

மற்றவர்களிடத்துல வந்து எப்படி வந்து அன்பு செலுத்தணும், எந்த மாதிரி பேணிக்காக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. ஒரு பசியோடு இருப்பவருக்கு உணவளிப்பது கூட, அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம கஷ்டப்படுறவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது கூட ஏதோ ஒரு மனிதநேயத்தை காட்டிலும் ஆன்மநேயமாக வந்து சிறப்பிக்கப்படுது. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடித்தா ஆன்மநேயத்தை வந்து நம்மளுக்குள்ளேயும் கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக எங்ககிட்ட சொல்லலாம்.

0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். உடையார் பாளையம் அஜின்.
0: சொல்லுங்க சார்.
1: வாழ்ந்த எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித கடவுள் தான் வள்ளலார். வள்ளலார் வந்து பக்தியை விட அன்புதான் உயர்ந்தது சிறந்ததுன்னார். அன்பும் இரக்கமும் தான் சன்மார்க்கம். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் என்று சொன்னார் வள்ளலார். ஓரறிவு பெற்ற உயிரிலிருந்து ஓரறிவு பெற்ற உயிரிலிருந்து ஆறறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் அன்பு செலுத்த சொன்னவர். பசிப்பினியை போக்கியவர். அதுதாங்க ஜீவகாரியம்னு சொன்னாரு வள்ளலார். நன்றி மேடம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிங்க சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:42. இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்கல்ல. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புதுவிலிருந்து ஆசி தம்பி.
0: சொல்லுங்க சார்.
1: மனித நேயத்தை காட்டிலும் ஆன்ம நேயம் சிறப்பு, ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வது, மனிதனுடைய பசியை போக்குவது, அது ரொம்ப சிறப்பு. அது பசியை போக்குதல், ரத்த தானம் செய்தல், இது ரொம்ப சிறப்பு. ஆனா ஆன்மாவுக்கு ஆன்மா, அதுதான் அது. இந்த அந்த ஆன்மாவுக்கு ஆன்மானா ஒரு உயிருக்கு உயிர். ஆமா, அவங்க நம்ம அது எப்படி வேணாலும் ஒரு யானையா இருக்கலாம், ஒரு எறும்பா இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஜெயின் இனத்தை சேர்ந்த பெண்மணிகளை பாத்திருக்கேன். அந்த எறும்பு பூச்சிக்கு போய் அங்கங்க சாப்பாடு வைப்பாங்க, அரிசி போடுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கோட்பாடு அது, எந்த உயிரையும் கொல்ல மாட்டாங்க. எல்லா உயிருக்கும் அவங்களால முடிஞ்ச இதை செய்வாங்க. வீடு கூட பாத்தீங்கன்னா நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்து விட்டால் நாம் வந்து ஒரு உயிரையும் துன்புறுத்த போவதில்லை. துன்புறுத்த கூடாது மேடம். முத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து துன்புறுத்த கூடாது. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசு நம்ம வீட்டுக்கு வருது, அது தவச்சு விட்டுறாங்க. அதுக்காக இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு கொடுக்குறோம். அது வந்து ஒரு ஏதோ நம்ம செய்யறோம். அதே மாதிரி பசுக்கள். ஆனா அந்த இன்னொன்னு மேடம், டாக் இருக்கு பாத்தீங்களா மேடம், இது கவர்மெண்ட் வந்து அது முதல் வந்து கொஞ்சம் அதை சரி பண்ணிடணும் மேடம். ஏன்னா அந்த டாக் வந்து ரொம்ப துன்புறுத்தப்படுது. மனித நேயம், அதாவது அந்த ஆன்ம நேயத்துக்கு மேல அது இதாகிடுது. நம்ம ஆன்ம நேயத்தை பாதுகாப்புன்னா, இப்ப ஒரு நேயர் சொன்னாரு, ஆன்ம நேயத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆன்ம நேயத்தையும் இதையும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் கூறுங்கள்னாரு. அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள் படிப்பறிவில்லாத நம்ம தான் அதிக உயிர், அதாவது அறிவு உள்ளவங்க. அப்ப நம்மளை போன்றவங்க அதுக்கு என்ன செய்யணும்ன்றத நம்ம தான் வழி வகுக்கணும். ஒரு பசுனா என்ன செய்யணும், ஒரு நாய்னா என்ன செய்யணும், ஒரு பூனைனா என்ன செய்யணும், அது அப்ப நம்ம தான் அதை வழி வகுக்கணும்ன்றதுக்காக தான் அவர் அதை சொல்றாரு. அப்ப அது வழி வகுத்து கொடுக்கணும். அப்ப நாம ஒண்ணு பாத்தீங்களா, மனிதனை மனிதன் ஏய்க்கிறான்டா, சின்ன பையில பதுக்குறான், அரிசியை பதுக்குறான், கோதுமையை கூட பதுக்கிறான், இதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். அது அந்த மனசுல நமக்கு வரணுங்க. அது அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:45. இன்னையோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மநேயம் அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். ஆன்மநேயம் அப்படின்ற தலைப்பில் நாம் என்னென்னலாம் பண்ணலாம், அதாவது அந்த தலைப்புக்கு ஒட்டிய வார்த்தைகள், அந்த தலைப்புக்கு ஒட்டிய விஷயங்களை மட்டும் நம்ம பேசினா போதும்.

நினைக்கிறேன். மனிதநேயத்தை விட தலை சிறந்தது ஆன்மநேயம் நம்ம சொல்கிறோம். இது எதனால் சொல்கிறோம், எந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கலாம், முக்கியமாக தனிமனித ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கத்தில் நம்ம என்னென்னலாம் வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250, வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டெல் பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:52. நேர்களை நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். நேர் நேரத்துடைய இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மநேயம். ஆன்மநேயம் அப்படின்ற தலைப்பில் தான் நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக, எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து வள்ளலாறுலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க.

ஆன்ம நேயம் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உயிர் உறவு, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரே இறைவனுடைய பிள்ளைகளாக தான் கருதப்படுது. எனவே மனிதர்கள்கிட்டேயும் சரி, எதுக்கிட்டேயுமே சாதி, மதம், இன, மொழி, நாடு இந்த மாதிரி எந்த பேதமுமே இருக்கக்கூடாது. இந்த உயிர் உறவை உணர்வதே ஆன்மநேயத்துடைய ஒருமைப்பாடாக நம்ம கருதப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சமதர்ம சமுதாயம். ஆண் பெண் அப்படின்ற பால் வேற்றுமை இல்லாமலும், ஏழை பணக்காரங்க பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமலும், எல்லாருக்கிட்டையுமே எல்லாவற்றையும் பெற்று வாழும் சமத்துவ உலக தான் இது வந்து வலியுறுத்துது. மூட நம்பிக்கைகளுடைய ஒழிப்பு, புராணங்கள்லையும் சரி சாத்திரங்கள்லையும் சரி இறுதி உண்மையை சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றதுனால, மக்கள் மூடப்பழக்க வழக்கங்களை ஒழித்து பகுத்தறிவுடன் ஆண்மொழியே காண வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. எல்லாருமே வள்ளலாரை பற்றி இன்றைக்கி ரொம்ப அருமையாக சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் கடவுளுடைய வழிபாட்டுடைய உச்சமாக சொல்லப்படுது. ஒருத்தவங்களுக்கு பசி அப்படின்னு வரும்போது தான் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனிதனுடைய பேரின்ப லாபத்திற்கு மிகப்பெரிய தடை பசி மற்றும் கொலைன்னு சொல்லப்படுது. பசியால் வாடக்கூடிய ஒரு உயிரினுடைய பசியை தீர்ப்பதே அன்னதானம். இதுதான் மிகப்பெரிய புண்ணியமாகவும் வழிபாடாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆன்ம உருக்கம். மற்ற உயிர்கள் பசி, தாகம், நோய், பயம், எளிமை மற்றும் இந்த மாதிரி சில விஷயங்களால் துன்பப்படும் போது அல்லது கேட்கும்போது நம்ம உள்ளத்தில் ஏற்படுற ஆன்ம உருக்கமே ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளலார் வந்து சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வள்ளலாரும் சரி, மற்ற புராணங்களும் சரி, மற்ற இலக்கியங்களும் சரி நம்மளுக்கு நிறையவே வலியுறுத்திருக்குது. ஆன்மநேயத்துடைய சிறப்பை நிறைய விஷயங்களை நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிர்களிடத்தையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாமளும் ஒரு ஆன்மநேயமிக்க மனிதராக வாழறதுக்கு வழி இருக்குது. நிறைவாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு வள்ளலார் நம்மளுக்கு சொல்கிறார். ஆன்மநேயத்துடைய உச்சகட்ட பயனாக வள்ளலார் சொல்கிறத மரணமில்லா பெருவாழ்வு. ஒரு மனிதன் பிற உயிர்களிடத்தின் காட்டும் பேரன்பினாலையும், தூய்மையான ஒழுக்கத்தினாலையும் தனது உடலையே ஒளியுடம்பாக மாற்றி மரணத்தையே வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை நம்ம முன்னாடி வைக்கிறார். அந்தளவுக்கு நம்ம இல்லைனா கூட கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற உயிர்களிடத்துலையும், நம்ம வளர்க்கிற உயிரிடத்தையும், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் நாம் வந்து எல்லார்கிட்டேயும் எல்லாவற்றையும் ஆன்மநேயத்தோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. நேர்நிறம் நிகழ்ச்சியோட நிறைவு தன்னத்துக்கு வந்தாச்சு.

இன்றைக்கி ஆண்மநேயம் அப்படின்ற தலைப்பில் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக வந்து எங்ககிட்ட முன் வச்சுங்க. இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று மற்றும் கேட்டு ரசித்த அனைத்து நேருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12 மணி.
1: நீங்கள் கேட்கவிருப்பது டிக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா என்பது குறித்த தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: எக்ஸ்ரே கதிர்களை கை

0: கையாளுகிற ஊழியர்கள், டாக்டர்கள் ஆகியோர் குறிப்பிட்ட காலத்தில் எந்த அளவுக்கு கதிர்வீச்சுக்கு உள்ளாகலாம் என்பது குறித்து உலக அளவில் கட்டுப்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதற்கு காரணமும் உண்டு. சில சமயங்களில் அறுவை சிகிச்சை போன்றவற்றின் போது நோயாளியை தொடர்ந்து எக்ஸ்ரே எடுக்க வேண்டியிருக்கும். டாக்டரும் ஊழியர்களும் பல நோயாளிகளுக்கு இவ்விதம் சிகிச்சை அளிக்க வேண்டியவர்கள். ஆகவேதான் இந்த கட்டுப்பாடு. எக்ஸ்ரே எடுக்கப்படுகிற நிலையங்களில் ஊழியர்களும் டாக்டர்களும் பல சமயங்களிலும் கழுத்திலிருந்து இடுப்பு வரை பாதுகாப்பு கேடயம் அணிந்திருப்பர். இது காரியத்தால் ஆனது. காரியம் எக்ஸ் கதிர்களை உடலை ஊடுருவாதபடி பாதுகாக்கும் தன்மை கொண்டது. தவிர உடலில் விழும் கதிர்வீச்சின் அளவு என்ன என்பதை காட்டும் கருவிகள் உள்ளன. அவசியமானால் ஊழியர்கள் இவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். நோயாளிகளை பொறுத்தவரை அவர்கள் எக்ஸ்ரே குறித்து அஞ்ச தேவையில்லை. எந்த நோயாளிக்கும் தினமும் எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்தால் அதன் மூலம் நோயாளி பெறக்கூடிய கதிர்வீச்சு அளவு மிகவும் குறைவு. தவிர கை கால் முறிவு தொடர்பாக எக்ஸ்ரே எடுக்கும்போது செலுத்தப்படுகிற எக்ஸ்ரே அளவு மிகவும் அற்பமானதே. மார்பு எக்ஸ்ரே என்றால் கொஞ்சம் கூடுதலாக கதிர்வீச்சுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். இப்போதெல்லாம் பல் டாக்டர்களும் எக்ஸ்ரே கருவிகளை பயன்படுத்துகின்றனர். சில வகை நோய்கள் பற்றி அறியவும் எக்ஸ்ரே பயன்படுத்தப்படுகிறது. எனினும் கர்ப்பிணிகளை எக்ஸ்ரே எடுப்பது கிடையாது. கருப்பையில் உள்ள குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதே இதற்கு காரணம். எக்ஸ்ரே நிலையங்களில் உள்ள எக்ஸ்ரே எந்திரங்களிலிருந்து மட்டும்தான் எக்ஸ் கதிர்கள் வெளியாவதாக நினைத்தால் அது தவறு. வீடுகளில் உள்ள கலர் டிவிக்களில் இருந்தும் மிக நுண்ணிய அளவில் எக்ஸ் கதிர்கள் வெளிப்படுகின்றன. அதேபோல கம்ப்யூட்டர் மானிட்டரிலிருந்தும் இந்த கதிர்கள் வெளிப்படுகின்றன. ஆகவே குழந்தைகள் இவற்றுக்கு மிக அருகில் செல்வது கூடாது. மருத்துவ துறை அல்லாமல் தொழில்துறையிலும் எக்ஸ்ரே கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. விமானத்தின் பகுதிகளில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு விரிசல் உள்ளதா என்று சோதிப்பது, பெரிய எந்திரங்களில் இருக்கக்கூடிய விரிசலை சோதிப்பது போன்ற பணிகளுக்கும் எக்ஸ்ரே கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. விமான நிலையங்களில் பயணிகளின் பெட்டிகளில் கைத்துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளனவா என்று அறியவும் எக்ஸ்ரே கதிர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சூரியனும் மற்றும் நட்சத்திரங்களும் இயற்கையாகவே எக்ஸ் கதிர்களை வெளியிடுகின்றன. ஒளியை வெளியிடாமல் வெறும் எக்ஸ் கதிர்களை மட்டும் வெளிப்படுத்துகிற நட்சத்திரங்களும் உண்டு. பூமியை சுற்றியுள்ள காற்று மண்டலம் இந்த கதிர்கள் பூமியை வந்து அடையாமல் தடுத்து விடுகின்றன. எனவே எக்ஸ் கதிர்கள் மிகவும் குறைவாக நம் உடலை தாக்குமானால் அதிக ஆபத்து இல்லை. அதே நேரத்தில் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தும் போது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா என்பது குறித்த தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக உயிரியல் உயராய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: இப்போ கடல் பாசி வளர்க்கக்கூடிய டைம்ல அதுக்கு கீழே வந்து நிறைய ஃபிஷ் எல்லாம் வந்து பெஸ்ட் ஃபீடிங் அண்ட் பிரீடிங் கிரவுண்ட்னு சொல்லுவோம். மீன் சாப்பிடுறதுக்கும் வரும், இனப்பெருக்கத்துக்கும் வரும். அப்போ வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இதை வளர்க்கறோம்னு சொல்லுவோம். கடல் பாசி வந்து ரொம்ப முக்கியமானது. இதனால ஃபிஷ் அக்ரிகேஷன் டிவைஸ்னு சொல்லுவோம். இதனால மீன் இனமும் வளர்றதுக்கு அதிகமாக இருக்க ஒரு முக்கிய காரணமாக இருக்கு.
3: இப்ப கடல் நீர் இருக்குல்ல சார், அது வந்து சுத்தமாகுமா கடல் பாசி வளர்க்கறதுனால?
2: கண்டிப்பா. இந்த கடல் பாசி என்ன பண்ணுவோம், இதுல வந்து பைக்கோ ரெமிடியேஷன் சொல்லுவாங்க, பொல்யூஷன் லெவலை குறைக்கிறது. எப்படி பொல்யூஷன் லெவலை குறைக்கணும்னா, அந்த கடல் பாசி வந்து ஃபில்டர் பண்ண மாதிரி. இப்போ மைக்ரோ ஆல்கையும் அதே மாதிரி ஃபில்டர் பண்ணலாம். இப்போ கூவம் ரிவர் தான் பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ரீஜனும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொல்யூஷன் அதெல்லாம் ஒரு காலத்தில் ஆறாக இருந்தது. எல்லாரும் குளிச்ச இடம் தான், படித்துறையெல்லாம் இன்னும் இருக்கு. ஆனா வந்து இப்ப வந்து

0: அதிகமாக அதிகமாக அங்க இருக்கக்கூடிய வேஸ்ட் லிக்விட் வேஸ்ட் எல்லாமே கொண்டு சேர்த்ததுனாலதான் பொல்யூஷன் லெவல் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால வந்து இப்போ அந்த சீவீடு மைக்ரோ ஆல்கே எல்லாமே பைக்கோ ரெமடியேஷன், அதாவது பொல்யூஷனை வந்து பயோ பில்டர் மாதிரி அப்படியே பில்டர் பண்ணி எடுத்துரும். எடுக்கிறதுனால வந்து அங்க இருக்கக்கூடிய பொல்யூஷன் லெவல குறைக்கிறதுனால இந்த சீ வாட்டர்லாம் கொஞ்சம் பொல்யூஷன் லெவல் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதன் மூலமா என்ன பண்ணலாம்னா, இந்த ஹெவி மெட்டல் பொல்யூஷன் சொல்லுவாங்க, காப்பர், கேட்மியம், மெக்னீசியம், இந்த மெட்டல்லாம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். அந்த கடல் பாசி எடுத்துட்டு வந்து எவ்வளவு அனலைஸ் பண்ணி இப்ப தூத்துக்குடி ஏரியாவும் எடுக்கலாம், அதே பக்கத்துல நாகப்பட்டினத்துல வேளாங்கண்ணி ஏரியாலும் எடுக்கலாம். இப்ப வேளாங்கண்ணி ஏரியால எடுத்தாச்சுன்னா அங்க வந்து இண்டஸ்ட்ரி எதுவும் இருக்காது. அதே நேரத்துல தூத்துக்குடி ஏரியால எடுக்க டைம்ல இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்கிறதுனால அங்க வந்து வெளியில விடக்கூடிய தண்ணீர் அந்த பொல்யூஷன் எல்லாமே அந்த கடல் தண்ணியில சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய சீவீடு வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். அப்போ அப்சார்ப் பண்ணதுனால நம்ம இண்டன்சிய கப்பல் பிளாஸ்மா மீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா எவ்வளவு மெட்டல் அக்குமுலேட் ஆகுது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால பொல்யூஷன் லெவலையும் குறைக்குது.
1: சரிங்க சார், இப்ப புயல் அடிக்குது, பெரும் காற்று வீசுது, கடல் அலைகள் பெருசா வீசுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கடல் பாசி அப்புறம் நம்ம மீன் வளர்க்கறோம்ல, இதனால வந்து கண்ட்ரோல் ஆகுமா, எந்த விதத்துல ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு?
0: நீங்க பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் வந்து எல்லாருமே கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம், ஒரு ஒழுங்கான பருவநிலையில முன்னால ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா இப்ப எல்லாம் அப்படிதான் பண்ண முடியல. ஏன்னா கிளைமேட் சேஞ்சினால எல்லாமே மாற்றம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எல் லைனோன்னு சொல்றாங்க, பருவநிலை மாற்றத்துல இப்ப வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், மழையே இல்லை ஒரு இடத்துல, குஜராத்ல அவ்வளவு மழை பெய்யுது, பீகார்ல மழை பெய்யுது, நேபாளில வந்து திடீர்னு ஒரு பனிப்பாறை, இப்ப நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம், ஊரே காணல, ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்தார்கள். கேரளால பாத்தீங்கன்னா
1: லேண்ட்ஸ்லைட்ஸ்,
0: மழை காலத்துல நார்த்ல மழையினால அதிக பாதிப்பு, சவுத்துல பாத்தீங்கன்னா தண்ணியே இல்ல. அடுத்த பருவநிலை மாற்றத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து டிசம்பர்ல வர பெரிய மழை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஒரு மீன் வளர்த்தாலோ இல்ல வந்து ஒரு கடல் பாசி கடல்ல வளர்க்கக்கூடிய நேரத்துல அந்த எந்த ஏரியால நம்ம வளர்க்குறோம் அங்க அதிகமா சைக்ளோன் வருமா? ஏன்னா கடலூர் பக்கம்லாம் அதிகமா சைக்ளோன் வரக்கூடிய டைம் எல்லாருக்குமே தெரியும், பாண்டிச்சேரி வரும், கடலூர் வரும், அது மாதிரி வந்து புயல் வருது நிறைய நமக்கு தெரியுது. கடல் அலை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புனால இப்ப அந்த கூண்டு மிதவைகள் வளர்க்கறது வந்து அந்த ஏரியா வந்து எப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வளர்க்கணும்.
1: அதாவது இப்ப நீங்க ஒருங்கிணைந்த பண்ணையம், இது மூலியமாகவும் நம்ம வந்து கடல்ல மீனையும் வளர்த்துக்கலாம், கடல் பாசியையும் வளர்த்துக்கலாம், இறாலும் வளர்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. இப்ப இந்தியாவில கடல் வேளாண்மை இந்த வாய்ப்பு எப்படி இருந்துட்டு இருக்கு?
0: நீங்க சொன்ன மாதிரி இந்தியால வந்து மூன்று பக்கம் கடல் தண்ணி தான் இருக்கு. ஆனா வந்து இப்ப எதுபடி பாத்தீங்கன்னா 20% தான் கடல் பாசி மீன் இனங்கள்லாம் வளர்க்கறாங்க கூண்டு முறையில. இன்னும் அதை அதிகப்படுத்தணும், நம்ம வந்து விழிப்புணர்வு இன்னும் அதிக அளவுல நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்ற. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்ல, இந்திய கவர்மெண்ட் நிறைய வந்து சப்போர்ட் பண்றாங்க, இருந்தாலும் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, பேங்க் லோன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் இன்னும் வந்து விழிப்புணர்வு அதிகமா ஏற்படுத்தி நாம வந்து வளர்க்கணும்.
1: இந்தியாவை பொறுத்த அளவுக்கு சார் கடல் பாசி எங்க அதிகமா வந்து வளர்க்கறாங்க?
0: பொதுவா வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், தூத்துக்குடி ஏரியா, இந்த ஏரியால தான் அதிக அளவுல பாக்பேன்னு சொல்லக்கூடிய கட்டுமாவுடைய கோட்டைப்பட்டினம், இந்த ஏரியால அதிக அளவுல நேச்சுரலாவே கடல் பாசி இருக்கு. அதனால மக்களும் வந்து கடல் பாசி நிறைய அதிக அளவுல வளர்க்குறாங்க. ஏன்னா இங்க வந்து அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்காது, லைட் வேவ் ஆக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து நல்ல சூட்டபுள் பிளேஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்ல குஜராத், குஜராத்ல கல்ஃப் ஆஃப் கட்ச்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாலையும் கடல் பாசி அதிகமாக வளர்க்குறாங்க. இந்த ரெண்டு ஏரியாவில் தான் அதிகமாக வளர்க்குறாங்க. அந்தமான் தீவுகள், லட்சத்தீவுலையும் கொஞ்சம் வளர்த்துட்டு இருக்காங்க.
1: சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து பசுமை புரட்சி, அதுக்கு பிறகு வெண்மை புரட்சி, அப்புறம் வந்து நீல புரட்சி, ஏன்னா பாரத பிரதமர் கூட மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு வந்து ஒரு திட்டமே கொண்டு வந்து 2020 வந்து செப்டம்பர்ல தான் ஆரம்பிச்சாரு. ரொம்ப வெற்றிகரமாக அந்த திட்டம் போயிட்டு இருக்குது. இது சம்மந்தமான செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சி வர காரணமே நமக்கு அந்த காலகட்டத்தில் வந்து உணவே சரியா கிடைக்கல, உணவு இல்லாம எத்தனை பேர் இறந்தாங்க, எலியை சாப்பிட்டு இருந்த மக்கள் இருக்காங்க அந்த காலத்துல, கோதுமையை சாப்பிட்டுட்டு ஃபாரின் கண்ட்ரில இருந்து கோதுமை வரும் அதை எதிர்பார்த்து நம்ம எல்லாம் இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. அதுக்காக வந்து அந்த காலத்திலேயே வந்து என்ன பண்ணாங்க, பசுமை புரட்சியை மேம்படுத்தணும்னு சொல்லி நம்ம அடுத்த நாட்டில இருந்தால் நம்ம எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். அதுக்காக வந்து நம்ம டாக்டர் எம் எஸ் சாமிநாதன் அவங்க வந்து பெரிய சயின்டிஸ்ட், அவங்க தான் வந்து வீரிய விதைகள், ஷார்ட் டைம்ல வளரக்கூடிய பாசிகள், நெற்பயிரெல்லாம் வளர்த்து நம்ம பசுமை புரட்சியை வந்து ஏற்படுத்தி இன்னைக்கு தன்னிறைவு அடைந்த நாடாக நம்ம இருக்கிறோம். நம்ம கண்ட்ரிலிருந்து அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம நிறைய வெளியில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பசுமை புரட்சி, பசுமை புரட்சி சாதித்து விட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சி, பால், பால் உற்பத்திலையும் நம்ம வந்து அதிக அளவுல நம்ம தன்னிறைவு அடைந்து விட்டோம்.
1: அதே நேரத்துல வந்து இப்ப டென்மார்க் மாதிரி நாடுகள்ல வந்து மாடுகள் கம்மியா இருந்தாலும் பால் உற்பத்தி ஒவ்வொரு மாட்டுக்கும் தனிப்பட்ட முறையில பார்த்தா அதிகம்.
0: ஆமா,
1: நம்ம நாட்டுல கால்நடைகள் அதிகம், அதனால வந்து பால் உற்பத்தி அதிகம் அப்படின்னு சொல்ற மொழிய, நாட்டு மாடெல்லாம் 2 லிட்டர் 1 லிட்டர் தானே கறக்குது.
0: ஆமா, அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஜெர்சி மாடு எல்லாமே கலப்பின மாடுகள்

0: நம்ம இந்தியாலுமே வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து வெண்மை புரட்சியிலையும் நம்ம அதிக அளவு சாதித்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து மஞ்சள் புரட்சியில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், பாம் ஆயில் சீடு, நிலக்கடலை, தேங்காய் எண்ணெய் எல்லாம் அதிகமா எடுத்து நம்ம வந்து இப்பவும் அதுலயும் தண்ணீரை அடைஞ்சிட்டோம்.
1: நம்ம பக்கத்துல திண்டிவனத்துல கூட எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு.
0: ஆமா, எண்ணெய் வித்து ஆராய்ச்சி பக்கத்திலேயே இருக்கு.
1: ஆமா, அங்க வந்து கடல் எண்ணெயா
0: இருக்கும்,
1: ஆமா, தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்க நிறைய
0: சீடு வளரக்கூடிய பயிர்களை அதிகமா பயிரிட்டு இப்பவும் கூட பாம் ஆயில் நம்ம நைட்டு தான் இருக்கிறோம்.
1: ஆமா,
0: அதுல வேற சொல்றாங்க சில பேர் பாம் ஆயில் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளே வந்து கடையில போனா கூட நாட்டு எண்ணெய் தான் போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு.
1: செக்கு எண்ணெயை வாங்குறாங்க எல்லாரும் தெரியும் சார். இப்ப நம்ம பிச்சாவரம் சைடு அந்த மேங்க்ரூவ் காடு அந்த சைடு எல்லாம் போனோம்னா கல் நண்டு, இந்த நண்டு சமைச்சா பக்கத்துல சுத்தியல் ஒண்ணு வேணும் இருக்கு, அதை உடச்சி சாப்பிடறதுக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கல் நண்டு சில நேரத்துல பார்த்தா ரொம்ப விலையும் சொல்றாங்க, வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி ஆகுது அப்படி எல்லாம் சொல்றாங்க. அது சம்பந்தமான செய்தி எல்லாம் சொல்லுங்களா
0: சார். பொதுவாக அந்த கல் நண்டு வந்து ஸ்கில்லா சிரேட்டான்னு சொல்லுவாங்க. இது எங்க லேப்லயே அந்த நண்டு குஞ்சே வளர்த்து மேல ஒரு பெரிய அடல்ட் வரை கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்கில்லா சிரேட்டான் இதை வந்து மேங்க்ரோவ் பக்கத்துல பேக் வாட்டர் பக்கத்துல வளர்க்கலாம். அதாவது வந்து எப்படி வளர்க்கறோம்னா இதுக்கு வந்து மற்றபடி சும்மா கேஜில் போட்டீங்கன்னா சாயில குழி தோண்டி கீழே தனியா அப்படி போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு 4 அடிக்கு வந்து இரும்பு தகர கொடுத்து கீழே வர வச்சிருவோம். கொடுத்துட்டு அதுக்கு மேல கேஜ போட்டுட்டு இது பண்ண டைம்ல அதுக்கு மேல வராது. இதுல வந்து நிறைய டைப், இப்ப வந்து கொழுப்பு வந்து அதிகப்படுத்தணும், சந்தைப்படுத்தணும்னா மதிப்பு கூட்டணும்னா நம்ம வந்து நண்டை வாங்கினத கொஞ்சம் வளர்ந்த உடனே தோல் உரிக்கும். இது வந்து பாம்பு தோல் உரிக்கும், நண்டு தோல் உரிக்கும், இறால்னா தோல் உரிக்கும், இந்த வகையை சார்ந்தது. அப்ப தோல் உரிச்ச உடனே ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த டைம்ல நம்ம வாங்கிட்டு ஒரு 30 நாள்ல கொட்டகை வச்சு அதுல வந்து சிமெண்ட் டேங்க்ல வளர்க்கலாம், பிளாஸ்டிக் டேங்க் வளர்க்கலாம், காங்கிரீட்ல வளர்க்கலாம். அப்ப பார்ட்டிஷன் நிறைய கொடுத்து அதுல உள்ளுக்கு வளர்த்தாச்சுன்னா கொழுப்பு வந்து அதை அதிகப்படுத்தி சந்தைப்படுத்த டைம்ல வந்து ஒரு கிலோ வந்து உங்களுக்கு 350-400 ரூபாய் கூட நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அதனால வந்து 30 நாள்ல வந்து நமக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியது நண்டு. இப்ப நேச்சுரலாவும் நண்டு அதிகமா கிடைக்குது, பாக்வே ரீஜன்ல நிறைய நண்டு கிடைக்குது. மெயினா வந்து ஃபாரினுக்கு தான் மெயினா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓட உடச்சு சாப்பிடுறதுக்குள்ள பொறுமை இருக்காது, ஆனா அதான் அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும். ஃபிஷ் கட்லெட் மாதிரி கிராப் கட்லெட்டு அவ்வளவு அருமையா இருக்கும்.
1: இந்த நண்டு வளர்க்குற இடங்கள்ல அங்கெல்லாம் வந்து உப்புடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும் சார்?
0: உப்பு தன்மை வந்து 25-35 PPT கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சுத்தமான தண்ணி இருக்கணும், பொல்யூஷன் இருக்க கூடாது. அப்புறம் pH பாத்தீங்கன்னா 7.5-8.5 pH சொல்லுவாங்க. அதுவும் நல்லா இருந்தா இன்னும் நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்கு.
1: 7.5-8.5 காரத்தன்மை கொஞ்சம்
0: இருக்கணும்.
1: ஏன்னா மேல போயிட்டாவே காரத்தன்மை ஆச்சு, pH லெவல்
0: கொஞ்சம் இருந்தாதான் அது நல்லா வளரும்.
1: சரி சார், இப்ப நண்டு வளர்க்கும் போது இப்ப நண்டுக்கு ஃபீட் பண்ணுவோம் இல்லையா?
0: ஆமா,
1: இப்ப நீங்க ராளுக்கெல்லாம் வந்து அதுக்குன்னு விக்கிறாங்க, நம்ம பாக்குறோம், அதை போடுவாங்க
0: ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு ஃபீடு நம்ம கொடுக்கும்.
1: நண்டுக்கு சார்,
0: நண்டுக்கு வந்து வளர்க்குற டைம்ல சில பர்டிகுலர் திலேப்பியா மீன் அது மாதிரி சங்கு
1: வகைகள்
0: நத்தையும் சாப்பிடும். அதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா புரோட்டீன் அதிகமா இருக்கறனால சீக்கிரம் கொழுப்பு வெயிட் வந்து அதிகப்படுத்தணும், நல்லா வளர்ச்சி அடையணும்னா இந்த ஃபீட்லாம் நம்ம கொடுத்தா நல்லா வளர்ந்துரும், நம்ம விலைக்கு கொடுக்கலாம்
1: சார். இப்போ ஃபீட் பண்றது ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணணும்?
0: நண்டுக்கெல்லாம் வந்து 2 டைம் கொடுத்தா போதும். இப்போ இறாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 தடவை கொடுக்கணும், நண்டுக்கு 2 டைம் கொடுத்தாலே போதும்.
1: அதுவும் அந்த டைம் பிரகாரம் கொடுக்கணுங்கிறாங்க,
0: அந்த டைமுக்கு கரெக்டாக.
1: அது வந்து மனுஷன் மாதிரி நமக்கு வந்து அந்த மதியானம் 1 மணி ஆனா பசிக்குது இல்ல,
0: நமக்கு
1: அது மாதிரி அதுங்களும் பழகிடுது அப்படிங்கிறாங்க.
0: அது ஒரு அனிமல் தானே, வந்து அதுக்கு கரெக்ட் டைம். இறாலுக்கு பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு கொடுக்கணும், அது மாதிரி மத்தியானம் 2 மணிக்கு கொடுக்கணும், ஈவினிங் 4 மணிக்கு, திரும்ப ஒரு 7 மணிக்கு கொடுக்கணும். அது மாதிரி இறாலுக்கு 4 டைம், இது காலையில 1 தடவை ஈவினிங் 1 தடவை கொடுத்தா 2 டைம் கொடுத்தாலே போதும் நண்டுக்கு.
1: சரிங்க சார், இப்போ இந்த அக்வா கல்ச்சர்ல சார், அது குறிப்பா அந்த கடல் வேளாண்மையில மோல்டிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன சார் அது?
0: இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த கிரஸ்டேஷியன் சொல்லக்கூடிய அனிமல் எல்லாமே நண்டு, இறால் மீன், இது எல்லாமே தோலை உரிக்கும். அமாவாசை டைம்ல வந்து அப்படி உரிச்சிடும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதன் பிறகுதான் வளர்ச்சி கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி வளர்ச்சி அதிகமாகக்கூடிய டைம்ல தான் கொழுப்பு ஊட்டும் அதிகமா, வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக தான் கரெக்ட் டைம்ல ஃபீட் கொடுக்கணும், அந்த வாட்டர் குவாலிட்டி கரெக்டா பாக்கணும், எல்லாமே பண்ணாதான் அதிக அளவுல நம்ம சந்தைப்படுத்த முடியும். தோல் உரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு மட்டும்தான் உண்டு.
1: நண்டு மீன் பாசி வளர்க்கறதுக்கு நம்ம மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ எப்படி சப்போர்ட் பண்றாங்க, என்ன செய்யறாங்க?
0: இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நீல புரட்சியில நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க. அதுல வந்து இப்போதைக்கு லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கடல் பாசிக்கு வந்து ஒரு சீவீடு பார்க்கே, டைடல் டெக் பார்க் மாதிரி ராமேஸ்வரத்துல பக்கத்துல
1: அக்வா பார்க் அப்படிங்கிறாங்க.
0: ஆமா, சீவீடு பார்க்கே தனியா கொண்டு வராங்க. இதுல சொல்ல போனா அப்துல் கலாம் நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து புறான்னு ஒரு பஸ் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. கடற்கரையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கடல் பாசி வளர்த்து அவங்க வந்து என்டர்பிரினர்ஷிப் ஆகணும், தொழிலாளி ஆகி முதலாளி ஆகணும்னு எண்ணத்துல அந்த ஸ்கீம் பஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது, அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கு. 6 மாசத்துல வந்து வேலை ஸ்டார்ட்

0: பண்ணிடுவாங்க. அப்போ அதிக அளவுல வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சீவீட் ப்ராசஸிங் யூனிட்டும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல பண்றாங்க. இது மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. அதே போல மாநில அரசும் இப்ப லேட்டஸ்டா அந்த பட்ஜெட்ல கூட கடல் பாசி வளர்ப்புக்காக ஒரு 200 crore வந்து கொடுக்கறாங்க. அது மாதிரி 400 பாசிகள் கடல் பாசி வளர்ப்பதற்கும் இந்த பட்ஜெட்ல கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி மத்திய அரசாங்கமும் சரி வந்து இதற்காக நிறைய இஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இதுல பேங்க் வந்து நிறைய மணி கொடுக்கறாங்க. நபார்டு வங்கி எல்லா இந்தியன் பேங்க் லோன் மாதிரியே கொடுத்துறாங்க. இப்ப கடல் பாசி வளர்க்கணும்னா 50,000 வேணும். எஸ்ஹெச்சி இருக்குல்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப், அவங்க மூலமா அப்ளை பண்ணிட்டு வாங்கினா 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளவு கொடுக்குறாங்க.
1: சப்சிடி
0: உடனே கொடுத்துருவாங்க. அடுத்த சப்சிடியும் கொடுக்குறாங்க. மானியம் 2 லட்சம் வாங்கினீங்கன்னா 1 லட்சம் கட்டினா கூட போதும். அந்த அளவுக்கு வந்து இப்ப நிறைய ப்ரொமோட் பண்ணணும், இன்னும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய மீன் வளர்ப்புக்குனாலும் சரி கடல் நண்டு வளர்க்கறதுக்கும் சரி கடல் பாசி வளர்க்கறதுக்குமே வந்து நிறைய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெடியா இருக்காங்க.
1: சரிங்க சார், இப்ப நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இறால் வளர்ப்பு எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் வளர்க்குறாங்க, இதை கொஞ்சம் சொல்லுங்களா.
0: இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக இறால் வளர்ப்பு வந்து அதிகமாக வந்து வளர்க்கக்கூடிய இடம் வந்து ஆந்திர பிரதேஷ் தான். அங்கே வேணால் கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஷிம் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியும் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அதிக அளவில் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டியோ எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியோ லேண்டு எவ்வளோ வேணுமோ எல்லாமே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்க அதிக அளவில் வளர்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், அதுக்கு அடுத்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, இவ்வளவு ஸ்டேட், அதாவது கடலோரத்தை சார்ந்த ஸ்டேட்லாம் இவ்வளவு இருக்குது. இதில் வளர்க்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இந்த கேஜ் கல்ச்சர்லாம் அதிகம் வளர்க்குறாங்க. இன்னும் அதிக அளவு பண்ணனா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்நிய செலவானு ஈட்ட முடியும்.
1: இப்போ இறால் வளர்ப்புல சார் ஒரு 25 கிராம் இருக்குன்னா அதுக்கு அந்த ரேட்டு போக மாட்டேங்குது. அதே ஒரு 100 கிராம் ஆயிடுச்சுன்னா உள்ள லாபம்ங்கிறாங்க. 1 லட்சம் ரூபா இருக்கிறது திடீர்னு 5 லட்சம் 10 லட்சம் லாபம் போயிடுது அப்படிங்கிறாங்க. இதனால நிறைய பேர் இந்த இறால் வளர்க்கறதுலயும் ஆர்வப்படுறாங்க.
0: ஆமா,
1: ஏன் எல்லாரும் இறால் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஏன்னா இது வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் பீரியட்ல வளரக்கூடிய ஒரு அனிமல். 100 நாள் 110 நாள்லயே அறுவடை பண்ணிடலாம். அப்போ வந்து உடனே நமக்கு அறுவடை பண்ணதுனால நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இன்டென்சிவ் மெத்தடு, செமி இன்டென்சிவ், ஓப்பன் வாட்டர், சீ வாட்டர் கல்ச்சர்ல இந்த கேஜில கல்ச்சர் பண்ணதுனால ஒரு 110 நாள் 120 நாள்லயே நம்ம அறுவடை பண்ணியாச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் லாபமே 1.5 லட்சம் நமக்கு கிடைக்குது. அதாவது 100 நாள்ல இப்ப நீங்க நிறைய பாண்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லட்சம், நீங்க லட்சாதிபதி ஆயிடலாம் உடனே. ஒரு 120 நாள்ல லட்சாதிபதி ஆகணும் வேண்டுமா, உடனே இறால் பண்ணையை வளர்க்கலாம். அதான் லிவிங் ஜுவல்ஸ் சொல்றாங்க. அதனால எல்லாருமே இறால் வளர்க்க ஆசைப்படுறாங்க. மீன் வளர்த்தா கூட ரொம்ப நாள் ஆகும், ஆனா இறால் வந்து உடனே ஷார்ட் டைம்ல வளர்த்துடலாம்.
1: சரிங்க சார், இப்ப இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எத்தனை ஸ்டேட்ல வந்து இந்த கடல் வேளாண்மை ரொம்ப ஆர்வமோட ஈடுபட்டு நல்ல முறையில பண்ணிட்டு இருக்காங்க?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், ஆந்திர பிரதேஷ், அந்தமான், லட்சத்தீவுல, தமிழ்நாட்டில் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, என்ஐஓ கோவா, எங்க சென்டர் சிஎஸ்சி மெரைன் பயாலஜி, இவங்கெல்லாம் வந்து இந்த கூண்டு வளர்ப்பு முறையில நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
1: சரிங்க சார், இப்போ கூண்டுகளில் மீன் வளர்க்கறத பத்தி சொன்னீங்க, ஆனா ஒரு பெருமளவுல இந்தியாவில் வந்து அது இருக்க மாதிரி தெரியலையே, என்ன காரணம், ஏதாவது அதுல குறைபாடும் இருக்குதா?
0: இதுல இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொஞ்சம் அந்த நெட் வாங்குறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாகும். அதன் பிறகு வந்து அதே நெட்டை யூஸ் பண்ணி ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு திரும்ப அதே நெட்டுக்குள்ளேயே போட்டு நம்ம வளர்க்கறதுனால நமக்கு லாபம் தான் கிடைக்கும். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதுனால தான் முக்கியமான ஒரு இதாக நான் நினைக்கிறேன். அதனால அதை விழிப்புணர்வு அதிகப்படுத்த வேண்டும்.
1: சரிங்க சார், இப்ப நம்ம அந்த கூண்டு சொல்றோம்ல கேஜ், அதுல நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க தரையோடு இருக்கிறது மிதக்கிற மாதிரி அப்படின்னு, அந்த என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அந்த கூண்டுல?
0: இல்ல கேஜ் கல்ச்சர் பொதுவா கூண்டுனாலே கேஜ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பென் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த கேஜ் கல்ச்சர்ல மெயினா வந்து பிக்ஸ்டு பண்ணிடுவாங்க, ஒரு இடத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா தண்ணி வந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுல நியூட்ரியன்ஸ்லாம் அந்த பிஷ் எடுத்து சாப்பிடும், நம்ம தனியா கொடுக்கக்கூடிய ஃபீடையும் சாப்பிடும். அடுத்த மெத்தடு பாத்தீங்கன்னா அந்த கேஜ் வந்து கூண்டை வந்து மிதந்துட்டே இருக்கும், பிக்ஸ்டா இல்லாம மிதந்துட்டே இருக்கும்,
1: மிதந்துட்டே இருக்கும்.
0: அதுலயும் மீனை வளர்க்கலாம், அதுக்கும் நம்ம ஃபீட் கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்மர்ஜ்டு, கொஞ்சம் உள்ளுக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்க மாதிரியும் போட்டு வளர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வாட்டருக்கு தகுந்த மாதிரி, அந்த வாட்டர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வளர்த்து நம்ம அதிகப்படுத்தலாம்.
1: அதே மாதிரி வந்து இந்த அலங்கார மீன் வளர்ப்பு, இந்த கோல்டு ஃபிஷ் அப்படின்னாவே பார்க்கும் போது அது தொட்டியில வச்சிருக்கோம் அப்படின்னா அது மின்னும் போது பார்த்தா நமக்கு கண்ணுக்கு அப்படியே பளிச்சுங்குது, அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. இப்ப அந்த அலங்கார மீன்கள் அதை எப்படி வளர்க்கலாம், அதை ஒரு லாபம் மீட்டக்கூடிய வகையில நம்ம செய்ய முடியுமா, என்னென்ன மீன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நல்ல கேள்வி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இறால் வந்து ஏன் வளர்க்குறாங்க அதிகமாக எல்லாருமே வளர்க்குறாங்க மாதிரி, இப்போ ஆர்னமெண்டல் ஃபிஷ், அலங்கார மீன்கள், ஏஞ்சல் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி லயன் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், கப்பீஸ்ன்னு சொல்லுவோம், மோலிஸ்ன்னு நிறைய வகைகள் இருக்கு. இந்த வகை மீன்களை வந்து நாங்கள் எங்கள் கல்லூரியில் என்ன பண்ணுறோன்னா ப்ரூடஸ், அதாவது குஞ்சு பொறிக்கக்கூடிய டைம்ல இருக்கக்கூடிய எடுத்துகிட்டு வந்தோம், அதை வளர்த்து குஞ்சு பொறிக்க வச்சு

0: தேவையான லைட்டு நல்ல பியூரிஃபிகேஷன் தண்ணி எல்லாம் கொடுத்து ஃபீடெல்லாம் கொடுத்து நல்லா வளர்த்து கோஸ்டல் ஏரியா மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த டெக்னாலஜி ப்ரீடிங் டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சிச்சுனாலே இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து அதிக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து அதிக அளவில் நமக்கு லாபம் கிடைக்குது, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடு நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கூட நிறைய இது டிமாண்ட். இப்போ நிறைய பேருக்கு நமக்கே தெரியுது, வீட்டில் வந்து அக்வேரியம் ஒரு டேங்க் வச்சு வளர்ப்பாங்க, புது மாடு குளிப்பாட்டின கதை மாதிரி சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் தான் வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுறாங்க. தண்ணியில் மீன் இருக்கா இல்லையானே சந்தேகம் வந்துடும். அதனால் வந்து அக்வேரியம் கீப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டான தேவையான நேரத்தில் ஃபீட் கொடுக்கணும், இல்லைனா அந்த அமோனியா லெவலில் அதிகப்படுத்தி அந்த ஃபிஷ்லாம் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அந்த அக்வேரியம் மீனை வளர்த்தா பார்க்கக்கூடிய நேரத்துலேயே நம்ம எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த மீன் போகக்கூடிய பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடி போயிடும்,
1: மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். நம்ம வந்து டென்ஷனாக இருந்தோம்னா போய் அந்த மீன்களுடைய ஒன்று எப்படி நடந்துக்குது அதெல்லாம், அதுக்குள்ளே எப்படி அன்பை பரிமாறிக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு டைம் பாஸிங்
0: கண்டிப்பாக
1: நல்ல விதத்தில் நமக்கு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணுது. இதுல வந்து நம்ம விற்பனை மூலமா அதை மைண்ட்ல வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு அலங்கார மீன் வளர்ப்புல நம்ம செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரி மீன் எல்லாம் ரொம்ப நல்லது? ஏன்னா வந்து சஸ்டைனபிளும் ரொம்ப தேவைப்படும். சில மீன்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்தா கூட அதால தாங்க
0: முடியாது,
1: அதுலயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
0: இதுல வந்து ரெண்டு வகையான டைப் ஆஃப் ஆர்னமெண்டல் ஃபிஷ் இருக்கு. அலங்கார மீன்கள் நல்ல நீர்லயும் வளர்க்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்லயும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெரைன்ல சீ வாட்டர்லயும் வளர்க்கக்கூடிய மீன்கள் இருக்கு. இப்ப சீ வாட்டர்ல வளரக்கூடிய மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோரல் ரீஃப்னு சொல்லுவாங்க, அதாவது ராக்கிஷோர் அந்த பவளப்பாறைகள் ராமேஸ்வரத்துல இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் அதிகமா இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து வளர்த்தாச்சுன்னா அது வந்து நல்ல ஹை டிமாண்ட். இப்போ வந்து வாசு மீன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாசு மீன் எல்லாம் பார்த்துட்டு போனாலே நம்ம போகக்கூடிய எந்த காரியமும் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எவ்வளவு அதிகமா ரேட்டு அதிகமா 10,000 கொடுத்தாலும் வாங்க ரெடியா இருக்காங்க வாசு மீன். அதே போல வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷும் நமக்கு வந்து ஏஞ்சல் ஃபிஷ் நினைஞ்சு கப்பினாலும் சரி கோபி இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வளர்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஃபாரின் ட்ரேடும் அதிகமா எக்ஸ்போர்ட்ல வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. இது வந்து ப்ரீடிங் டெக்னாலஜி வந்து அங்கே ட்ரைனிங்கே கொடுக்குறோம் எங்க கல்லூரியில.
1: இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சார் இப்போ வந்து இந்த கடல் பாசி வளர்க்கறதுல வந்து ஏதாவது மானியம்லாம் கொடுக்குறாங்களா, எப்படி எல்லாம் ஊக்குவிக்கிறாங்க?
0: முன்னால சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து நிறைய ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். இதுல வந்து நிறைய என்ஜிஓ கூட இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு வந்து மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மட்டும் இல்லாம நம்ம இண்டஸ்ட்ரின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, அடுத்த சிஎஸ்எம்சிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் இருக்கு, என்ஐஓ நேஷனல் இன்ஸ்டியூட் ஓஷனோகிராஃபி என்ஐஓடின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் எல்லாமே கடற்கரையோர மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கடற்பாசி வளர்ப்பு மீன் வளர்ப்பு சிஃபான் சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்டிஸ் வாட்டர் சிபி இவங்க எல்லாமே வந்து மீன் வளர்ப்பை அதிகப்படுத்தணும் இன்னும் அதிகப்படுத்தணும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி நிறைய அளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் வருங்காலங்களில் நீரப்புரட்சி இன்னும் மேன்மேலும் அதிகப்படும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை, நம்பிக்கையோடு இருப்போம், மீனோட அதிகப்படுத்துவோம்.
1: இப்போ இதில் கடைசியாக நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நீங்கள் கூட வந்து சொன்னீங்க வந்து சூப்பர் எல்நினோ, இது வந்து கடலில் கூட இந்த வெப்பநிலை கூடும் போது அதுவும் குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் நான் இந்த கடல் வேளாண்மை செய்யக்கூடிய இடங்களில் வெப்பநிலை கூடுறதுனால இந்த ஆக்சிஜன் லெவலு கார்பன் டை ஆக்சைடு லெவலு அம்மோனியா லெவலு இதெல்லாம் நிறைய மாற்றம் உண்டு பண்ணுது. மீன்கள் வந்து அந்த வெப்பம் அதிகமாகும் போது இனப்பெருக்கமும் பாதிக்கப்படுது. இதனால எதிர்காலத்துல கடல்ல வந்து மீன் வளம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சிகள்லாம் சொல்றாங்க.
0: எந்த சந்தேகமும் இல்ல.
1: இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதனும் இதுல எப்படி கவனம் செலுத்தணும் அதை கொஞ்சம் சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும்.
0: இது வந்து மனிதன் கையில இல்ல, இதெல்லாம் இயற்கையினுடைய படைப்புகள். நான் முதலே சொன்ன மாதிரி
1: ஒட்டுமொத்த ஒவ்வொரு நாடுகளும் அதுல முயற்சி பண்ணணும் இல்லையா?
0: கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், கார்பன் ட்ரேட், கார்பன்
1: எமிஷனை வந்து குறைக்கணும்,
0: அதுதான் மெயின் எய்ம். அப்படி இருக்க டைம்ல இன்னைக்கு டெம்பரேச்சர் நமக்கே தெரியுது, ஒவ்வொரு நாளும் டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு,
1: அதனாலதான் பெரிய பெரிய ஐஸ் பாறைகள்லாம் உருகி பெரிய ஆபத்து,
0: பெரிய ஆபத்து ஏற்பட்டது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இயல் லைனோ வந்து அதனுடைய தாக்கம் இப்பவுமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன்ல ஏற்படக்கூடிய வெப்பம் அதிகமாக ஏற்பட்டு அந்த வெப்பம் வந்து காற்று மூலமா நம்ம இந்தியன் ஓஷனுக்கு வரும், அண்டார்டிக் ஓஷன்ல இருந்து பசிபிக் ஓஷன் அண்டார்டிக் ஓஷன் அப்படி இந்தியாவுக்கு வரதுனால அதனுடைய வெப்ப தாக்கம் இன்னும் அதிகமா பாகும். இந்த வெப்பம் அதிகமாக கூடிய நேரத்திலேயோ இல்ல மழைப்பொழிவும் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்திலோ மனிதனுக்கு மட்டும் இல்ல நோய்கள் அதிகமாக போனது அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்துக்கும் பாதிப்பு அதிகமாக தான் செய்யும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது வரும் முன்னா காக்கணும்னா கார்பன் லெவலை எப்படி குறைக்க முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம கொரோனாவில் நம்ம எப்படி நம்ம பாதிக்கப்பட்டோமோ அதே போல் கடலில் இருக்கக்கூடிய விலங்குகளும் பாதிப்பு அடையும். அந்த ஓசன் அசிடிபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த அசிடிபிகேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அங்களுடைய செல்ஃபிஷ் எல்லாமே பொதுவாக பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இனப்பெருக்கம் பாதிக்கும், எல்லா மீன்களும் அழியக்கூடிய இதுவும் இருக்கு. அதனால வந்து மக்கள்கிட்ட இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி

0: நம்ம வந்து சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: கடல்ல வந்து பவழப்பாறைகளையும் நம்ம காப்பாற்றணும், ஏன்னா உலகம் முழுக்க இந்த பவழப்பாறைகளுக்கும் ஆபத்து இருக்கு.
0: கண்டிப்பா
1: இந்த கடல் வெப்பம் ஆகிறதுனால வந்து பவழப்பாறைகள் வந்து வாழ முடியல அப்படிலாம் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து நீங்க சொல்லும் போது கடல் புற்கள் பத்தி சொன்னீங்க, ஏன்னா வந்து ஒரு காடு மாதிரி கடல்குள்ளாரியே இருக்கும்,
0: கடற்புற்களும்
1: மன்னார் வளைகுடாலெல்லாம் நிறைய கடல் புல் இருக்குது, கடல் பசுன்னு ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் போய் அதை சாப்பிடுறது
0: அப்படின்னு. நம்ம கடல் தாவரங்கள கடல் பாசிகள், அதே மாதிரி கடற்புற்கள், கடற்புற்களுக்கு வந்து பசு வந்து புல்லை தின்னும், நம்ம சின்ன பிள்ளையிலே வச்சிருக்கோம். அதே மாதிரி கடல் பசு இருக்கு, கடல் பசு கடல் புல்லை தான் சாப்பிடும். அப்போ கடல் பசு இன்னைக்கு ரேம்ப ரேர் ஆயிடுச்சு. அந்த கடல் டிஸ்கவரி சேனல்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்போம், கடல் பசு வந்து ஒரு நாளைக்கு கடல் புல்லை வந்து 40 kg வரை சாப்பிடும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உயிர் கடல் புல்லை தான் சாப்பிடும். அதே போல நண்டு சாப்பிடுது, ஆமைகள் கூட கடல் புல்லை சாப்பிடும். இந்த மாதிரி அந்த உயிரினங்களுக்கு முக்கியமான தேவை வந்து கடற்புற்கள். அந்த கடற்புற்கள் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ப்ராஜெக்டே இல்லாத இடங்களை எப்படி வளர்க்கலாம், அது ஒரு பெரிய ப்ராஜெக்டே நாங்க பண்ணோம். கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன்ல கடல் புல்லும் முக்கியமான அங்கம் வைக்கிறது. அதிகமான கார்பனை வந்து எடுத்து கடல் புல் வளரக்கூடிய இடத்துக்கு கீழே சாயில அதிகமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல முக்கியமான பங்காற்றியது இந்த கடற்பொருட்களும். இந்தியா பொறுத்த மட்டும் 12 வயல்கள் தான் இருக்கு கடற்பொருட்கள். ஃபாரின் கண்ட்ரியில் இன்டர்நேஷனல் லெவலில் பாத்தீங்கன்னா 62 கடற்பொருட்கள் இருக்கிறது.
1: தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு. ஒருவேளை அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எதிர்காலத்துல கடல் வளம் இப்படி எல்லாம் இருக்கும், கடல்ல இருந்து இப்படி இப்படி எல்லாம் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து அந்த பழமொழியை சொன்னாங்களோ என்னமோ தெரியல. ஆனா கடல் வளத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும், அது மூலியமா வந்து நிறைய லாபம் அடைய முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடல் வேளாண்மை இன்னும் நிறைய செஞ்சோம்னா நம்ம நாட்டுக்கு நிறைய அந்நிய செலவாணி வரும். நம்ம நாடு ஒரு முற்போக்கான வளமையான மேம்பட்ட ஒரு நாடு ஆகிறதுக்கு ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: செந்தில் சார் அவர்கள் மிக அருமையான எல்லா கேள்வியும் கேட்டு மிக அருமையான கலந்துரையாடல் நடந்தது. செந்தில் சார் அவர்களுக்கும், பாண்டிச்சேரி ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் அனைத்து ஊழியர்களுக்கும், நேயர்கள் இந்த பாண்டிச்சேரி ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் ரசிக பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இந்த செய்திகள் உங்களுக்கு பயனடையதா இருக்கும். உங்களுக்கு தேவையான என்னை கான்டாக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ண ரெடியா நாங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் நண்பன்.
1: உங்களுடைய தொலைபேசி என்ன சொன்னீங்கன்னா ஏதாவது தொடர்பு கொள்ளணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. என்னுடைய தொலைபேசி எண் 999-4545-903.
1: இந்த தொலைபேசி
0: மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 999-4545-903. இந்த தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ரெடியா இருக்கிறோம். நம்ம கடல் உயிரினங்களை மீன்களை வளர்ப்போம், நீர புரட்சியிலே ஒரு சாதனை படைப்போம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ஆனந்தராமன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: இதுவரை கடல் வேளாண்மை குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக உயிரியல் உயராய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

குறித்து பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக உயிரியல் உயராய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டிக் குரு.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:30. நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்க உள்ளீர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வேயுறு தோழி பங்கன் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 12:35 பனிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பொழுதும் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

நேர்களை துறை கேட்டது பன்னிசை மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் புதுதில்லி வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். இன்று மாலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மியூனிக் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் இந்தியாவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வர்த்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 25% இதில் அடங்கும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியில் 1,70,00,000 பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் புதிய நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் குழு கூட்டத்திற்கு முன்பாகவே அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குருநானக் தேவ் உண்மை, மனிதநேயம், அன்பு போன்றவற்றை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடியும் வரை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் மக்கள் வாக்களிப்பதற்கும் ஏதுவாக இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மிசோரம் மாநிலம் லுங்லே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் இடம்பெறுகிறது.
2: மிசோரம் மாநிலம் லுங்லி மாவட்டத்தில் வாழை விவசாயிகள் மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழ அடிப்படையிலான விளைபொருட்களை விற்பனை செய்து 3,78,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டியது. லுங்லி மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அம்மாவட்டத்தில் வாழை சாகுபடியை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. வாழைப்பழ சாறு, வாழைக்காயிலிருந்து சிப்ஸ் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறது. மிசோரம் தோட்டக்கலைத்துறையுடன் ஆலோசனை நடத்திய பின் வாழை சாகுபடி நடத்த லுங்லி மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக அம்மாவட்ட துணை ஆணையர் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் வாழை சாகுபடி செய்ய தேவையான சூழல் நிலவுவதாக தோட்டக்கலைத்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு போதிய உதவிகள் அளித்து வருவதாகவும், வாழைப்பழ சாறு, வாழைக்காய் சிப்ஸ் தயாரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். அரசு கண்காட்சிகளில், சிறப்பு அரங்குகளில் இந்த விளைபொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். லுங்லி மாவட்டத்தில் 17 கிராமங்களில் தற்போது வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 400 விவசாய குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: கரீபியன் கடலில் போதைப்பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க தெற்கு ராணுவ கமாண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்களை கடத்தச் சென்ற படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு அமெரிக்காவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி இவர்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த கடல் பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 235 பேர் உயிரிழந்துள்ளனர். எகிப்தில் உள்ள சிவப்பு கடல் பகுதியில் கடல் நீருக்கான உரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று எகிப்த், சூடான், எரித்ரியா மற்றும் சோமாலியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கான கூட்டறிக்கையையும் அந்நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த பகுதிகளுக்குள் மற்ற நாடுகளின் தலையீடுகளை ஏற்க முடியாது என்று கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. சர்வதேச சட்டப்படி சிவப்பு கடல் பகுதி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நைல் நதி உள்ளிட்ட பகுதிகளில் வேறு நாடுகளின் தலையீடு சட்டவிரோதமாக கருதப்படும் என்றும் கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. பிரேசில் அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் ஃப்ளேவியோ போல்சனாரோ வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் லூயிஸ் லுலா டாசில்வாவிற்கு எதிரான தேர்தலில் 50% மேல் வாக்குகள் கிடைக்காததால் வரும் 25ஆம் தேதி மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகளில் 98.81% வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் நிலையில் ஃப்ளேவியோ போல்சனாரோவிற்கு 47.24% வாக்குகளும், லூயிஸ் லுலாவிற்கு 44.91% வாக்குகளும் கிடைத்துள்ளது. பிரேசில் அதிபர் தேர்தல் முறையில் முதல் சுற்றிலேயே வெற்றி பெறுவதற்கு 50% மேல் வாக்குகள் பெற வேண்டும். 2 அதிபர் வேட்பாளர்களும் மீண்டும் 2வது சுற்றில் போட்டியிட உள்ளனர். அடுத்த 24 தமிழகம், கர்நாடகா, கேரளம், மாகே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் முடிவடைவதையொட்டி

0: அடுத்த 2 நாட்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் சத்தீஸ்கரில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லட்சத்தீவு, உத்தராகண்ட், தெலங்கானா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இந்திய அணியில் தன்வீர் ரெட்டி, நிஷ்சல் சந்த், பருள் சௌத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். D1 பிரிவில் இந்தியா, பெரு, அல்ஜீரியா அணிகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கரிபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: தாய் தன் தலை மீது ஒரு சவுக்கத்தை எடுத்து போர்த்தி கொண்டு அவனை தொடர்ந்து தெருவுக்கு விரைந்து சென்றாள். அவள் மனத்தில் நம்பிக்கை நிறைந்திருந்தது. அவளது கண்கள் செவ்வரி படர்ந்து அசைந்தன. அவளது இதயம் படபடத்து துடித்து ஓடுகின்ற மாதிரி அவளை வேகமாக விரட்டி அடித்தது. அவள் தன் தலையை குனிந்தவாறே எதிரில் உள்ள எல்லாவற்றையுமே பார்க்காமல், நான் எதிர்பார்த்து செல்வதை எதிரே கண்டுவிடலாம் என்ற எண்ணத்தோடையே சென்று கொண்டிருந்தாள். நான் அங்கே அவனை கண்டுவிட்டேன் என்றால்? அவளது இந்த நம்பிக்கையே அவளை விரட்டி விரட்டி முன்னேற செய்தது. பொழுது உஷ்ணமாய் இருந்தது. அவளும் களைத்து போய் மூச்சுவிட திணறினாள். இகோரின் வீட்டு படிக்கட்டுக்கு சென்றவுடன் அவளால் ஒரு அடி கூட முன்னே செல்ல முடியவில்லை. அவள் நின்றாள், சுற்றுமுற்றும் பார்த்தாள். திடீரென ஒரு கூச்சலிட்டு கண்களை மூடிக்கொண்டு விட்டாள். அந்த வீட்டு வாசலில் தனது பாக்கெட்டுக்குள் கைகளை விட்டுக்கொண்டு நிக்கலாய் நிற்பது போல தோன்றியது. அவள் மீண்டும் பார்த்தபோது அங்கே யாரையுமே காணோம். இது என் மனப்பிராந்திதான் என்று நினைத்து கொண்டே படியேறினாள். காதுகளை தீட்டி கேட்டாள். விளிமுற்றத்தில் யாரோ மெல்ல மெல்ல நடக்கும் காலடி ஓசை அவள் காதில் விழுந்தது. அவள் படியேறி மேலே சென்று கீழே பார்த்தாள். மீண்டும் அதே முகம், அதே அம்மை தழும்பு விழுந்த முகம் தன்னை பார்த்ததும் புன்னகை புரிந்தவாறு நிற்பதைக் கண்டாள். நிக்கலாய், நிக்கலாய் என்று கத்திக்கொண்டே ஏமாற்றத்தால் வேதனை அடைந்த இதயத்தோடு அவனை நோக்கி ஓடினாள். நீ போ, போ என்று தன் கையை ஆட்டிக்கொண்டே அமைதியாக அவன் சொன்னான். அவள் விடுவிடென்று மாடிப்படி ஏறி இகோரின் அறைக்கு வந்தாள். அங்கு அவன் ஒரு சோபாவில் படுத்திருப்பதைக் கண்டாள். நிக்கலாய் ஓடி வந்துவிட்டான் சிறையிலிருந்து என்று அவள் திக்கி திணறினாள். என்ன, எந்த நிக்கலாய் என்று கரகரத்த குரலில் கேட்டுக்கொண்டே தலையணையிலிருந்து தலையை தூக்கினான். 2 நிக்கலாய் இருக்கிறார்களே, வெசோஷிகோவ், அவன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான். சபாஷ். இந்த சமயத்தில் நிக்கலாய் வெசோஷிகோவே அறைக்குள் வந்துவிட்டான். உள்ளே வந்ததும் அவன் கதவை தாழிட்டான். தன் தொப்பியை எடுத்துவிட்டு தலையை தடவி கொடுத்தான். லேசாக சிரித்து கொண்டேன் என்றான். ஹிகோர் முழங்கைகளை ஊன்றி எழுந்து கொண்டு தலையை அசைத்தவாறு சொன்னான், வருக வருக. நிக்கலாய் பல்லை காட்டி புன்னகை புரிந்தவாறே தாயிடம் நெருங்கி அவள் கையை பற்றினான். நான் மட்டும் உன்னை சந்தித்திராவிட்டால் மீண்டும் சிறைக்கே திரும்பி போயிருப்பேன். எனக்கு நகரில் யாரையுமே தெரியாது. தொழிலாளர் குடியிருப்புக்கு திரும்பி போயிருந்தாலோ ஒரே நிமிஷத்தில் அவர்கள் என்னை பிடித்திருப்பார்கள். ஏனடா முட்டாள்தனமாய் சிறையிலிருந்து தப்பியோடி வந்தோம் என்று நினைத்து கொண்டு அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தேன். திடீரென்று நிலவ்னா தெருவழியாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். உடனே அவளுக்கு பின்னாலேயே நானும் ஓடி வந்தேன். சரி, நீ எப்படி வெளியே வந்தாய் என்று கேட்டாள் தாய். அவன் அந்த சோஃபாவின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு தோளை குலுக்கி கொண்டு பேசத் தொடங்கினான். சந்தர்ப்ப விசேஷம்தான். கிரிமினல் கைதிகள் சிறை அதிகாரியை பிடித்து உதைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நான் காற்று வாங்கியவாறு வெளியே

0: தாவிக்கொண்டிருந்தேன். அந்த சிறை அதிகாரி ஒரு தடவை எதையோ திருடினான் என்பதற்காக அவனுக்கு போலீஸ் படையிலிருந்து கல்தா கொடுத்தார்கள். இப்பொழுதோ இந்த பயல் ஒவ்வொருத்தனையும் நோட்டம் பார்த்து திரிவதும் உளவு சொல்வதுமாகவே இருந்தான். இவனால் யாருக்குமே நிம்மதி கிடையாது. எனவேதான் அவர்கள் அவனை பிடித்து மொத்தினார்கள். ஒரே குழப்பமாகவே இருக்கவே சிறை அதிகாரிகள் விசில்களை ஊதிக்கொண்டு நாலா பக்கங்களிலிருந்தும் ஓடி வந்தார்கள். நான் சிறை கதவுகள் திறந்து கிடப்பதை பார்த்தேன். அதற்கு அப்பால் உள்ள மைதான சவுக்கத்தையும் ஊரையுமே பார்த்தேன். மெதுவாக கனவில் நடப்பது மாதிரி நடந்து வெளியே வந்தேன். தெருவுக்குள் பாதி தூரத்திற்கு மேல் வந்த பிறகுதான் எனக்கே நினைவு தெரிந்தது. உடனே யோசித்தேன், எங்கே போவது? திரும்பி பார்த்தேன். அதற்குள் சிறை கதவுகள் மூடிவிட்டதை கண்டேன். என்றான் இகோர். ஏனையா, நீங்கள் பேசாமல் திரும்பி போய் கதவை தட்டி அவர்களை கூப்பிட்டு, ஐயா என்னை மன்னியுங்கள், கனவான்களே, நான் ஏதோ சிறு பிழை செய்துவிட்டேன், பொறுத்தருளுங்கள் என்று சொல்லி பழையபடி உள்ளே போயிருக்கலாமே. ஆமாம் என்று கூறி சிரித்தான் நிக்கலாய். அது முட்டாள்தனம். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நான் இப்படி ஓடி வந்து விட்டதானது என்னுடைய தோழர்களுக்கு சரி என்று பட்டிராது. சரி, அப்படியே போய்கொண்டிருந்தேன். எதிரே ஒரு சவ ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. ஒரு குழந்தையை புதைப்பதற்காக போய்கொண்டிருந்தார்கள். அவர்களோடு நானும் சேர்ந்து சவப்பெட்டிக்கு பக்கமாக சென்று என் தலையை தொங்க விட்டவாறு யாரையுமே நிமிர்ந்து பார்க்காமல் நடந்து வந்தேன். இடுக்காட்டில் நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து காற்று வாங்கினேன். அப்புறம் திடீரென எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரே ஒரு யோசனை தானே என்று கேட்டுவிட்டு பெருமூச்சரிந்தான் இகோர். உன் தலையிலே பல யோசனைகளுக்கு தான் இடம் இருக்காதே என்று நினைத்தேன். வெசோவ்ஷிகோ வாய் நிறைந்து சிரித்தான். தலையை அசைத்து கொண்டு பேசினான். ஓ, என் மூளை முன்னே மாதிரி காலியா இல்லை. என்ன இகோர், உனக்கு இன்னும் சீக்கு குணமாகவில்லையா? ஒவ்வொருவரும் தம்மால் முடிந்ததை செய்கிறார்கள் என்று ஈரமாய் இருமியவாறு பதிலளித்தான் இகோர். சரி, உன் கதையை ஆரம்பி. அப்புறம் நான் இங்கே இருக்கிற பொதுஜன பொருட்காட்சி சாலைக்குள்ளே நுழைந்தேன். உள்ளே சென்று அங்குமிங்கும் சுற்றி பார்த்தவாறே யோசித்தேன். இனிமேல் எங்கே போவது? என் மீது எனக்கு கோபம் கூட வந்தது. அத்துடன் பசி வேறே. மீண்டும் தெருவுக்கு வந்தேன். மனமே கசந்து போய் எரிச்சலோடு நடந்து வந்தேன். போலீசார் ஒவ்வொருவரையும் கூர்ந்து கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டேன். சரிதான், என்னை மாதிரி மண்ணு பிறவியாக இருந்தால் நான் சிறிது நேரத்தில் எவனாவது ஒரு நீதிபதி முன்னால் தான் இழுத்து செல்லப்படுவேன் என்று நினைத்தேன். இந்த சமயத்தில் திடீரென்று என்னை நோக்கி நிலவனா ஓடி வருவது தெரிந்தது. நான் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றேன். பிறகு அவளை பின்தொடர்ந்தேன். இவ்வளவுதான் விஷயம். நான் உன்னை பார்க்கவில்லையே என்று குற்றம் செய்துவிட்டவள் மாதிரி கூறினாள் தாய். அவள் நிக்கலாயை கூர்ந்து பார்த்தாள். அவன் முன்னைவிட மெலிந்து போயிருப்பதாக அவளுக்கு பட்டது. அங்குள்ள தோழர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று தலையை சொரிந்து கொண்டே சொன்னான் நிக்கலாய். சரி, சிறை அதிகாரிகளை பற்றி உனக்கு கவலை இல்லையா? அவர்கள் மீது உனக்கு அனுதாபம் கிடையாதா? அவர்களும் தான் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றான் இகோர். அவன் வாயை திறந்து உதடுகளை அசைத்தான். காற்றையே கடித்து சுவைத்து தின்பது மாதிரி இருந்தது அவனது வாயசைப்பு. சரி, வேடிக்கை பேச்செல்லாம் இருக்கட்டும். முதலில் உன்னை எங்காவது ஒழித்து வைக்க வேண்டுமே. அது ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் லேசில் நடக்கிற காரியமா? நான் மட்டும் எழுந்து நடக்க முடிந்தால்? அவன் பெருமூச்சு விட்டவாறே தன் கைகளை மார்பின் மீது வைத்து நெஞ்சை தடவை கொடுத்து கொண்டே இருமினான். நீ ரொம்ப சீக்காய் இருக்கிறாயே இகோர் என்று தலையை தாழ்த்தி கொண்டே கூறினான் நிக்கலாய். தாய் பெருமூச்சு விட்டாள். அந்த அடைசலான சிறு அறையை கவலையோடு பார்த்தாள். அது என் சொந்த விஷயம் என்றான் இகோர். அம்மா, நீங்கள் அவனிடம் பாவலை பற்றி கேளுங்கள். சும்மா இன்னும் பாசாங்கு செய்து கொண்டிருக்காதீர்கள். நிக்கலாய் பல்லை காட்டி சிரித்தான். பாவல் நன்றாகத்தான் இருக்கிறான், சௌக்கியமாய் இருக்கிறான். அவன்தான் எங்களுக்கு தலைவன் மாதிரி இருக்கிறான். அதிகாரிகளோடு பேசுகிறான். பொதுவாக அவன்தான் உத்தரவு போடுகிறான். எல்லோரும் அவனை மிகவும் மதிக்கிறார்கள். நிக்கலாய் சொல்வதை கேட்டவாறே தலையை அசைத்து கொண்டாள் தாய்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேர்களை உங்கள் அனைவருக்கும் இன்றிரவு 7:30 உழவர் பிளகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ தான் இன்றைக்கி நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அதாவது சமையல் தொடர்பான ஒரு சில டிப்ஸு அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்காக சமையல் சம்மந்தமாக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு சில ரெசிபீஸ், அதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு பாட்டு வருது மேட்டுக்குடி திரைப்படத்துலேருந்து.

உங்களுக்காக சமையல் சம்மந்தமாக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு சில ரெசிபீஸ், அதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு பாட்டு வருது, மேட்டுக்குடி திரைப்படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:06:23 நீங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சமையல் தொடர்பான ஒரு சில டிப்ஸா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சமைக்கவே தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு சில ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம். அது என்ன ரெசிபி அப்படின்னு தானே சொல்கிறேங்க, சூப்பரான அட்டகாசமான ரெசிபியெல்லாம் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். தனியாக தங்கி வேலை செய்கிற பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, அவசர அவசரமாக வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, சமைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். இன்றைக்கி என்ன சமைக்கலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அதுக்கு ரெசிபி தேடுறதே பெரிய வேலையாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சொல்ல போகிறேன், தயிர் அவல் சாலட் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா தயிர் அவல் சாலட், இது வந்து கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு உணவாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 1 கப் மெல்லி அவல், 1 கப் தயிர், 3 ஸ்பூன் துருவின கேரட்டு, 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு. என்ன பொருளெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? அடுத்தது செய்முறை பார்க்கலாமா? செய்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவலை ஃபஸ்ட்டு எடுத்து நீரில் லேசாக கழுவிக்கணும். அதுக்கப்புறம் அதில் தயிர், கேரட்டு, உப்பு, வேர்க்கடலை சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கணும். கடாயை வச்சுட்டு எண்ணெயை விட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா

சூப்பரான சேலட் உங்களுக்காக ரெடி. என்னங்க தயிர் அவல் சேலட் வந்து நல்லா இருந்துச்சா? மறுபடியும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடலாமா? ஒரு கப்பு வந்து தேவையான அவல், ஒரு கப் தயிர், 3 ஸ்பூன் துருவின கேரட்டு, 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு. அவளை வந்து கழுகி வச்சுக்கிட்டு அதில் தயிர், கேரட்டு, உப்பு, வேர்க்கடலை எல்லாம் நல்லா சேர்த்து கலரி விட்டுட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலாம் தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான சாலட் ரெடி. அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபி. அது என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, அது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி தான். என்ன ரெசிபி அப்படின்னா பிரெட் உப்மா. எப்போவுமே இந்த சாண்ட்விட்ஜே சாப்பிட்டுட்டு இந்த ப்ரெட்டு சம்மந்தம் பிரெட் டோஸ்ட்டு முட்டை டோஸ்ட்டு இப்படியே போட்டு சாப்பிட்டுட்ருக்குறவங்களுக்கு இந்த பிரெட்டு உப்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்துக்கட்ட ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்துக்கலாமா? ஒரு 5 பிரெட்டு துண்டு எடுத்துக்கோங்க, 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், கடுகு, எண்ணெய், 1/2 ஸ்பூன் வந்து எலுமிச்சை சாறு. இப்போ செய்முறை அப்படின்னு பார்த்துடலாமா? பிரெட்டை வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தோசைக்கல்லில் லேசாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வச்சுக்கணும். வானலில் கடுகு, பெருங்காயம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி மற்றும் மசாலாக்களை சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம பிரெட்டை சேர்த்து எலுமிச்சை சாறு லைட்டாக புழிஞ்சி சூடாக இறக்கி சாப்பிட்டா பிரெட் உப்புமா ரெடி. மறுபடியும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லலாமா? 5 பிரெட்டு துண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் மற்றும் மிளகாய்த்தூள், பெருங்காயம், கடுகு, எண்ணெய், 1/2 ஸ்பூனு எலுமிச்சை சாறு. இதெல்லாம் தான் இப்போ செய்முறையும் மறுபடியும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். பிரெட்டை வந்து குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டு லேசாக டோஸ்ட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் வானலில் கடுகு, பெருங்காயம் தாளிச்சுட்டு வெங்காயம், தக்காளி, மற்ற மசாலா எல்லாமே போட்டு அதில் பிரெட்டையும் சேர்த்து லாஸ்ட்டாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு வச்சு சூடாக இறக்கினீங்களா, செம்மையாக சூப்பராக ஒரு பிரெட் உப்புமா சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததான் சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று வருது, அந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:14:44. நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சமையல் நிகழ்ச்சி, அதாவது குக்கரி ஷோ தான் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. சூப்பரான டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா. அடுத்ததாக சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன், அதையும் கேட்டு சூப்பராக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக என்ன ரெசிபி அப்படின்னா, மீல் மேக்கர் ஃப்ரை. இது எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் நம்ம பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு உடனே ஒரு இன்ஸ்டன்ட் சைட் டிஷ் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம சப்பாத்திக்கு கிரேவி வைக்கலாமா இல்லை மசாலா வைக்கலாமா இந்த மாதிரி நிறைய யோசிப்போம். அந்த மாதிரி டைமில் டக்குன்னு ரெசிபி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மீல் மேக்கர் ஃப்ரை ரெசிபி தான். சப்பாத்திக்கு தொட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும். அந்த ஈவினிங் டைமில் சப்பாத்தியை போட்டு இந்த மாதிரி ஒரு மீல் மேக்கர் ஃப்ரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் அந்த ரெசிபி, நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மீல் மேக்கர், ஒரு வெங்காயம், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கரம் மசாலா, உப்பு, எண்ணெய், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். அடுத்ததாக இதுக்கு செய்முறை என்னென்னு பார்த்துலாமா. சோயாவை சுடுநீரில் 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து சோயா கரம் மசாலா உப்பு சேர்த்து வதக்கி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் மிளகுத்தூள் தூவி எடுத்தால் ரொம்ப காரசாரமான உணவு உங்களுக்கு தயாராக இருக்கும். என்னங்க, மீல் மேக்கர் ஃப்ரை வீட்டில் ட்ரை பண்ணிடலாமா?

எனக்கு டிப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கா. இந்த மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு இன்னொரு ரெசிபி ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி புலாவ். தக்காளி புலாவை என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையாக தான் சொல்கிறேன். மிக்ஸியே இல்லாமல் குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு தக்காளி புலாவை செஞ்சிடலாமா? ஒரு கப்பு ஊற வச்ச அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. 3 தக்காளி, 1 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பட்டை, சோம்பு, உப்பு, எண்ணெய். கடகன்னு சொல்லாதம்மா அப்படின்னு சொல்கிறீங்களா? கடகன்னுலாம் சொல்லலை, மறுபடியும் தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடலாமா? 1 கப் ஊற வச்ச அரிசி, 3 தக்காளி, 1 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பட்டை, சோம்பு, உப்பு. ஓகே, இதுக்கு செய்முறை என்னென்னு பார்த்துலாமா? குக்கரில் பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி மற்றும் மசாலாலாம் சேர்த்து நல்லா குழைய வதக்கிட்டு 2 கப் அதாவது 2 கப் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டு 2 விசில் விட்டால் வாசனையான சூப்பரான ஒரு புலாவ் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இந்த புலாவ் வீட்டில் ட்ரை பண்ணிடலாமா? இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:22 நொடி.

நேர்களை 1215 கிலோகர்ஸ் முதன்மை அலைவரிசை நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ, அதாவது சமையல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இந்த சமையல் நிகழ்ச்சியில் சூப்பரான உங்களுக்கு டிப்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்ததாக ஒரு செம்மையான டிப்ஸ் ஒன்று. இந்த சப்பாத்தி நைட்டு செஞ்சோம் அப்படின்னா காலையில் ஒரு சிலதெல்லாம் மீந்து போக தான் செய்யும். ஆனால் அந்த மீந்த சப்பாத்தியை அப்படியே பீட்ஸா மாதிரி எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், சூப்பராக ஒரு பீட்ஸா மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சப்பாத்தி, 2 ஸ்பூன் சாஸு, 2 ஸ்பூன் நறுக்கிய தக்காளி, வெங்காயம், கொடமிளகாய், துருவிய சீஸு, மிளகுத்தூள், இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் தேவையான பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 சப்பாத்தி, 2 ஸ்பூன் சாஸு, 2 ஸ்பூன் வந்து நறுக்கிய தக்காளி, வெங்காயம், கொடமிளகாய், துருவிய சீஸு, மிளகுத்தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தோசைக்கல்ல சப்பாத்தியை வச்சு அது மேலே சாஸை தடவிட்டு நறுக்கிய காய்கறி, வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீஸு தூவி ஒரு மூடியால் ஃபஸ்ட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் சீஸ் நல்லா வந்து உருகினதுக்கப்புறமா அது மேலே பெப்பர் பவுடர் தூக்கி, அதாவது மிளகுத்தூள் தூவி வந்து இறக்கி சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பீட்ஸா உங்களுக்காக ரெடி. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஆரிகானா சீட்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படலைன்னா வெறும் பெப்பர் பவுடரே போதும் அப்படின்னா அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் தேவையான பொருள்லாம் சொல்லலாமா? 2 சப்பாத்தி, 2 ஸ்பூன் சாஸு, 2 ஸ்பூன் நறுக்கிய தக்காளி, வெங்காயம், கொடமிளகா, துருவிய சீஸு, மிளகுத்தூள். செய்முறையை மறுபடியும் சொல்லிடலாமா? தோசைக்கல்ல சப்பாத்தியை வச்சு அது மேலே சாஸை தடவிக்கணும். நறுக்கிய காய்கறி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அது மேலே வந்து ஒரு துருவின சீஸை போட்டு ஒரு மூடியால் மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சீஸ்லாம் வந்து உருகி வந்ததுக்கப்புறமா அது மேலே லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டு இறக்கி சாப்பிட்டு பார்த்தா சூப்பரான இந்த சப்பாத்தி, அதாவது ரொட்டி பீஸா ரெடி. என்ன, வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த மாதிரி பல சூப்பரான டிப்ஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்க. அடுத்ததாக சூப்பராக ஒரு பாட்டு ஒன்றும் வருது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:30. நேரில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அதாவது குக்கர் ஷோ சமையல் நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. சமையல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான பல டிப்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு முறையில், அந்த கருப்பு உளுந்தில் வச்சு செய்யப்படுற உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமான உணவாக தான் இருக்கும். அதை செய்கிற பாயசம், சாதம், கொழுக்கட்டை, லட்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து பாயசம் தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். கருப்பு உளுந்தில் எப்படி பாயசம் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 1 கப்பு 3 பங்காக பிரித்து வச்சுக்கணும். பனை வெல்லம் பார்த்திங்கன்னா 1/4 கப் தூளாக நசுக்கி வச்சுக்கணும். ஏலக்காய் 2 வந்து பொடியாக நசுக்கி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய் 1 ஸ்பூனு, முந்திரி திராட்சை கொஞ்சமாக, ஒரு சிட்டிகை சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு செய்முறை என்னென்னு பார்த்துடலாமா? கருப்பு உளுந்தை 4 மணி நேரம் ஊற வச்சு மென்மையாக வேக வச்சு சிறிது மசிச்சு வச்சுக்கணும். கருப்பு உளுந்தை 4 மணி நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக மசிச்சு வச்சுக்கணும். பனை வெல்லத்தை சிறிது நீரில் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். வானலில் நெய் விட்டு முந்திரி திராட்சை பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதே வானலில் வெள்ளை நீர் சேர்த்து கொதிக்க விட்டுடணும். அதுக்கப்புறமா வெந்த கருப்பு உளுந்தை சேர்த்து 5 நிமிஷம் கிளறணும். இறுதியாக முதல்ல 2-3 பால் எடுத்து வச்சுருக்கல தேங்காய் பால், அந்த பாலை ஒன்றொன்றா சேர்த்து சூட வைக்கணும். கடைசியாக இறக்கும் பொழுது ஏலக்காய் பொடி, முந்திரி, திராட்சை சேர்த்து அதுக்கப்புறமா 3வது தேங்காய் பாலை சேர்த்து இறக்கி வைக்கணும். சத்தான சுவையான கருப்பு உளுந்து பாயசம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. திரும்பவும் மறுபடியும் சொல்லட்டுமா தேவையான பொருள் என்னென்னு? கருப்பு உளுந்து 1/2 கப்பு, தேங்காய்ப்பால் 1 கப்பு, அதை வந்து 3 பங்காக பிரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பனை வெல்லம் 1/4 கப்பு தூளாக நசுக்கி வச்சுக்கணும். ஏலக்காய் 2 பொடி, 2 வந்து பொடியாக நசுக்கி வச்சுக்கணும். நெய் 1 ஸ்பூனு, முந்திரி திராட்சை கொஞ்சம் சிறிதளவாக எடுத்து வச்சுக்கணும். 1 சிட்டிகை அளவு உப்பு. கருப்பு உளுந்தை 4 மணி நேரம் ஊற வச்சு மென்மையாக வேக வச்சு அதை கொஞ்சமாக மசிச்சு வச்சுக்கணும். அது கூட பனை வெல்லத்தை சிறிது நீரில் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். வானலில் நெய் விட்டு முந்திரி திராட்சையை பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே வானலில் வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வெந்த கருப்பு உளுந்தை அந்த நம்ம மசி வச்சுருந்தீங்களா அந்த உளுந்தை வந்து 5 நிமிஷம் சேர்த்து கிளறணும். கிளறப்பினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் 2 எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, 1 கப்பை 3 பாகமாக பிரித்து வச்சுருந்தோம். அதில் 2 கப்பு தேங்காய் பால், அதாவது 2 பார்ட்டை வந்து தேங்காய் பாலை சேர்த்து கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு இறக்கும்போது ஏலக்காய் பொடி, முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து இறக்கணும். லாஸ்ட்டாக ஒரு பாகம் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை சேர்த்து கிளறி பரிமாறலாம். சூப்பரான ஒரு கருப்பு உளுந்து பாயசம் உங்களுக்காக ரெடியாக இருக்கும். இது நம்ம கேட்கும்போதும் எல்லாமே வந்து ஆரோக்கியமான பொருளாக இருக்குது, செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று வருது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:40 நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ, அதாவது சமையல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க.

சமையல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி, குட்டி குட்டியான ரெசிபியும் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ரெசிபிஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து சாதம், அதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கருப்பு உளுந்து பருப்பு வந்து அரை கப் எடுத்துக்கணும், பச்சரிசி 2 கப் எடுத்துக்கணும், தாளிக்கை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை, ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கடுகு, சீரகம், வரமிளகாய் 2 எடுத்து வச்சுக்கணும், உப்பு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுக்கணும், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். செய்முறை என்னென்னு பார்த்துடலாமா? கருப்பு உளுந்தையும் பருப்பையும் அரிசியும் களைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கருப்பு உளுந்து பருப்பு அரிசியெல்லாம் களைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு வானலில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய் தாளித்து நீரை வடிச்சிட்டு உளுந்தம்பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்தனா சுவையான சத்தான கருப்பு உளுந்து சாதம் தயாராக இருக்கும். என்ன மறுபடியும் தேவையான பொருட்கள் இதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்துலாமா? கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க, பச்சரிசி 2 கப் எடுத்துக்கோங்க, தாளிக்கை வந்து தேவையான எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுக்கு என்னென்னலாம் வேணும்னா கடுகு, சீரகம், வரமிளகாய் 2 எடுத்துக்கோங்க, உப்பு தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். கருப்பு உளுந்தையும் பருப்பையும் அரிசியையும் களைஞ்சி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வானல்ல தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய் தாளித்து கொஞ்சம் அந்த நீரை வடிச்சிட்டு உளுந்தம்பருப்பை போட்டு கிளறிடணும். அதுக்கப்புறம் களைஞ்சி வச்சுருக்க பச்சரிசியும் சேர்த்து உப்பு போட்டு தேவையான தண்ணீர் விட்டு குக்கரில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான சத்தான கருப்பு உளுந்து சாதம் தயாராக உங்களுக்கு ரெடியாக இருக்குது. சூப்பராக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:47 நிமிடத்தில் நீங்கள் ரசித்து கேட்டு இருக்கீங்க மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சமையல் நிகழ்ச்சி, அதாவது குக்கரி ஷோ தான் கேட்டுட்ருக்கீங்க. அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு டிப்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன், அதுவும் ஆரோக்கியமான உணவுகளில். அடுத்ததாக சொல்ல போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து மசாலா கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். அரிசி களைஞ்சி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் சொல்லிடலாமா? அரிசி களைஞ்சி உலர்த்தி அதை வந்து அரைச்ச பச்சரிசி மாவு 1 கப்பு, எண்ணெய் 1 ஸ்பூனு, உப்பு சிறிதளவு. மசாலா தயார் செய்கிறதுக்கு என்னென்னலாம் பார்த்துடலாமா? உடைச்ச கருப்பு உளுந்து 1/2 கப்பு, சீரகம் 1 ஸ்பூனு, தேங்காய் துருவல் வந்து 1/4 கப்பு, கருவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கின கொத்தரம்பள்ளி 1 டீஸ்பூனு, சோம்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள் தலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. என்னுடைய செய்முறை என்னென்னு பார்த்துடலாமா? கருப்பு உளுந்த 1/2 மணி நேரம் நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து வேக வச்சு நீரை வந்து வடித்து வச்சுக்கணும். கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டு காஞ்சதும் சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், தனியாத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்து தாளித்து உப்பு சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக தூவி வெந்த கருப்பு உளுந்தை சேர்த்து கிளறி இறக்கி வச்சுன்னா இதனுடைய மசாலா ரெடியாகிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 கப் நீரோடு எண்ணெய் சிறிதளவு சேர்த்து கொதிக்க விட்டு அரிசி மாவு சேர்த்து சேர்த்து கட்டி அதாவது கட்டி தட்டாதவாறு கையில் வந்து கிளறி இறக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவில் விருப்பமான வடிவத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி வடிவம் தேவையோ அதில் அந்த மசாலா பூர்ணத்தை வச்சு உள்ளே வந்து அந்த மூடி வச்சு

நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மசாலா கொழுக்கட்டை உங்களுக்காக ரெடி. என்ன கருப்புளுந்து மசாலா கொழுக்கட்டை வீட்டில் செஞ்சு பார்க்கலாமா? சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு சொன்னானா? சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று போடுறேன், அந்த பாட்டை கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:53:52. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருந்த இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். ஏன் அப்படின்னா மகளிர் நேரம் நிகழ்ச்சியோடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சூப்பரான டிப்ஸ்லாம் வந்து சமையல் நிகழ்ச்சியில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கடைசியாக ஒரு டிப்ஸ் உங்களுக்காக சொல்லலான்னு இருக்கேன், அதாவது சூப்பராக ஒரு ரெசிபி ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். என்ன ரெசிபி அப்படின்னா கருப்பு உளுந்து லட்டு. கருப்பு உளுந்தில் தான் நிறைய ஆரோக்கியமான உணவுகள் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா.

0: கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, நெய் வந்து ஒரு கால் கப்பு, வெல்லம் ஒரு முக்கால் கப் தூளாக்கி வச்சுக்கோங்க, ஏலக்காய் ரெண்டு பொடி, ரெண்டு வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, முந்திரி வந்து ஆறு நறுக்கி வறுத்து வச்சுக்கோங்க, திராட்சை வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. செய்முறை எப்படின்னு பார்த்துலாமா? கருப்பு உளுந்த வானலில் நல்லா கொஞ்சம் மணம் வாசம் வர வர வதக்கி வறுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, வறுத்த உளுந்த ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெள்ளத்தை சுத்தமாக தூளாக்கி ஏலக்காய் பொடி உளுந்து மாவோட கலந்து சிறிது நெய் சூடாக்கி முந்திரியை வறுத்து அது கூட சேர்ந்து கலந்து வச்சுக்கணும். தேவையான அளவு சூடான நெய் சேர்த்து கை கொண்டு லட்டுகளாக அதை உருண்டு பிடிக்கணும். சுவையான சத்தான கருப்பு உளுந்து லட்டு வந்து தயார். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாரம்பரியமான ரெசிபி, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. இந்த கருப்பு உளுந்த நிறைய பேர் நம்ம மறந்துட்டோம். இடுப்பு வலிக்கு அந்த மாதிரி வந்து பெண்களுக்கு முக்கால்வாசி வந்து இந்த கருப்பு உளுந்து தான் நிறைய பேர் நிறைய வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பெண்கள் மட்டுமில்ல, எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு உணவு பொருள் தான் இது. இந்த இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி பார்த்தோம் இல்லைங்க, எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்க்கலாமா?
1: மகளிர் நிறம் நிகழ்ச்சி நிறைவா பாடல் கேட்கலாம். வீரா திரைப்படத்திலிருந்து

0: deal says it reflects India's approach to negotiating and finalizing trade agreements. Punjab and Haryana High Court orders CBI probe into ED allegations of corruption against Punjab Chief Minister's office. And IMD forecasts heavy rainfall over Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் P. சுசிலா குரல்களில் வரும் பாடலின் படம் இருளும் ஒளியும்.

0: நேரம் 2:40 ஆகாஷ்வாணி. ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். மாணவர் ஹிரல் ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஹீரல். இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து யஹா சிர் ஜுகாவோ என்ற கதையை பார்க்கலாம். ஹீரல் படி.
1: कानपुर में वह पुराना सा घर आज भी बना हुआ है. मेरे चाचा हरपाल सिंह ने मुझे कहा था.
2: கான்பூரில் அந்த பழைய காலத்து வீடு இன்றைய நாட்களில் கூட இருக்கின்றது என்று எனது சித்தப்பா ஹர்பால் சிங் எனக்கு சொல்லியிருக்கிறார். புராணா என்றால் பழைய என்பது பொருள். சாச்சா என்றால் சித்தப்பா.
1: மேரே சாச்சா கான்பூர் மே 30 சால் ரஹே.
2: எனது சித்தப்பா கான்பூரில் 30 வருடங்களாக இருந்தார். சால் என்றால் வருடம்.
1: 28 சால் நோக்கரி கி 2 சால் ஆர் ரஹே.
2: 28 வருடங்கள் பணியில் இருந்துவிட்டு இன்னும் 2 வருடங்களாக இருந்தார். நௌக்கரி என்றால் வேலை என்பது பொருள்.
1: உன்கி இச்சா கான்பூர் மேஹி பஸ் ஜானே கி தி.
2: அவருக்கு கான்பூரிலேயே இருந்து விட வேண்டும் என்று ஆசை.
1: பர் பாத் மே வே கான்பூர் சோட்கர் காவ் சலே ஆயே ஆர் கேதி கர்னே லகே.
2: ஆனாலும் அதை விட்டுவிட்டு கிராமத்துக்கே வந்துவிட்டார். விவசாயம் செய்ய ஆரம்பித்தார். கேத் என்றால் வயல், கேதி கர்னா என்றால் விவசாயம் செய்தல் என்று பொருள்.
1: தபி உன்னே முஜே கான்பூர் கே உஸ் கர் கே பாரே மே பதாயா.
2: அப்பொழுது அவர் எனக்கு கான்பூரில் உள்ள அந்த வீட்டை பற்றி சொன்னார்.
1: தப் மே 12-13 சால் கா தா.
2: எனக்கு 12-13 வயது இருக்கும்.
1: மேனே கஹா ஏக் பார் ஆப் முஜே கான்பூர் லே சலியே ஔர் வோ கர் திகா தீஜியே மே வோ கர் தேகுங்கா.
2: ஒரு முறை என்னை நீங்கள் கான்பூருக்கு கூட்டிச் செல்லுங்கள், அந்த வீட்டையும் காண்பியுங்கள், நான் அந்த வீட்டை பார்ப்பேன் என்று அவரிடம் சொன்னேன்.
1: ஜரூர் தேக்னா மே துமே வஹா லே சலுங்கா சாச்சா நே கஹா.
2: கண்டிப்பா பாறேன், நான் உன்னை அங்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று சித்தப்பார் சொன்னார்.
1: உஸ் கர் கே தர்வாஜே கே பகல் மே ஹி லிகா ஹே யஹா சிர் ஜுகாவ்.
2: அந்த வீட்டு கதவின் அருகில் இங்கே தலை வணங்குங்கள் என்று எழுதியிருந்தது. தர்வாஜா என்றால் கதவு, சிர் ஜுக்னா என்றால் தலை வணங்குதல் என்பது பொருள்.
1: யஹா ரமாவதி கா கர் ஹே.
2: இது ரமாவதி என்பவரின் வீடு.
1: 1940 மே ஸ்வதந்திரதா கி லடாய் மே உஸ்னே அப்னே பிராண் தே தியே தே.
2: 1940 வருடம் சுதந்திர போராட்டத்தில் இவர் தனது உயிர் தியாகம் செய்தார். லடாயி என்றால் போராட்டம்.
1: தும் ठीक कहते हो.
2: நீ சரியாகத்தான் சொல்கிறாய்.
1: சாச்சா போலே ரமாவதி நே தேஷ் கி ஆசாதி கே லியே படா காம் கியா ஹே.
2: ரமாவதி நாட்டின் விடுதலைக்காக பெரிய பணியாற்றினார் என்றார் சித்தப்பா. ஆசாதி என்றால் சுதந்திரம் அல்லது விடுதலை.
1: சுப் சாப் காம் கர்த்தி தி.
2: அவள் அமைதியாக வேலை செய்து வந்தாள்.
1: உஸ்னே அப்னே கோ பிரகட் நஹி ஹோனே தியா.
2: அவள் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளவே இல்லை.
1: தப் லடக்கியோ கோ லோக் மகத்துவ பி கம் தேதே தே.
2: அந்த காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
1: உஸ்னே சுப் சாப் அப்னா பலிதான் கர் தியா.
2: அவள் அமைதியாக தன் நாட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்தாள். பலிதான் என்றால் உயிர் தியாகம் செய்தல் என்பது பொருள்.
1: ஔர் லோக் ஜல்தி பி பூல் கே.
2: ஆனாலும் மக்கள் இவரை சீக்கிரமாகவே மறந்து விட்டார்கள்.
1: கரீப் கர் கி லட்கி தி இஸ்லியே பி லோகோ கா ஜியாதா தியான் உஸ்கி ஓர் நஹி லகா.
2: அவள் ஒரு ஏழை வீட்டு பெண், அதனாலேயும் கூட மக்கள் அவள் மீது அதிக கவனம் செலுத்தவில்லை. லடுகா என்பதின் பெண்பால் லட்கி, கரீப் என்பதின் எதிர்ப்பதம் அமீர்.
1: ஃபிர் பி சாதாரண லோக் உசே நஹி பூலே மேனே கஹா.
2: ஆனாலும் சாதாரண மக்கள் அவளை மறக்கவில்லைப்பா என்று நான் சொன்னேன்.
1: தபி தோ உஸ்கே கர் கி தீவார் பர் கிசினே லிக் தியா யஹா சிர் ஜுகாவ் யஹ ரமாவதி கா கர் ஹே.
2: அதனாலே தான் யாரோ ஒருவர் இங்கு தலை வணங்குங்கள், இது ரமாவதியின் வீடு என்று அந்த வீட்டின் சுவரில் எழுதியிருந்தார். தீவார் என்றால் சுவர் என்பது பொருள்.
1: சாதாரண லோகோ கா ஹிருதய் சுத் ஹோதா ஹே.
2: சாதாரண மனிதர்களின் இதயம் சுத்தமானது.
1: வே உசே அவசிய மகத்துவ தேதே ஹே ஜோ மகத்துவ பானே கே லாயக் ஹோதா ஹே சாச்சா போலே.
2: எவர் ஒருவர் முக்கியத்துவத்துக்கு தகுதியானவர்களோ அவர்களைத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றார் சித்தப்பா. மகத்துவ என்றால் முக்கியத்துவம், பெருமை.
1: சாச்சா நே ஆகே கஹா பர் பிச்சலே சால் ஜப் மே கான்பூர் கயா தோ உஸ் கர் கி தீவார் பர் வோ வாக்கிய நஹி தா.
2: கடந்த வருடம் நான் கான்பூர் சென்றிருந்த பொழுது அந்த வீட்டின் சுவரில் இந்த வாக்கியம் இல்லையே என்று சித்தப்பா சொன்னார்.
1: பர்சாத் கே பானி சே தீரே தீரே வோ வாக்கியம் மிட் கயா தா.
2: மழை நீர்

0: மெல்ல மெல்ல அந்த வாக்கியம் அழிந்துவிட்டது. பர்சாத் என்றால் மழை, தீரே என்பதின் எதிர்ப்பதம் ஜல்தி.
1: ஹல்கி சி லிகாவட் ரஹ கயி தி,
0: மங்களான எழுத்துக்களை கொண்டதா இருந்தது.
1: மைன் குச் தேர் கடே ஹோகர் வஹி உஸ் மகான் கோ தேக்தா ரஹா,
0: நான் கொஞ்ச நேரம் நின்று கொண்டு அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தேன். மகான் என்றால் வீடு.
1: சாச்சா மைன் போலா, வாஸ்தவ் மே ஸ்வதந்திரதா கி லடாய் மே படோ கே சாத் லட்கே லட்கியோ நே பி காஃபி காம் கியா தா.
0: சித்தப்பா, உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்தில் பெரியவர்களுடன் சிறுவர் சிறுமியர்களும் கூட நிறைய பணியாற்றினார்கள் என்று நான் சொன்னேன்.
1: சோட்டா ஹோனே சே லோகோ நே உன்கே பலிதான் பர் தியான் நஹி தியா,
0: அந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் ரொம்ப சிறியவர்கள் என்பதால் அவர்களது உயிர் தியாகமானது பெரிதாக கருதப்படவில்லை.
1: ஜப் சவேரே சவேரே ஜண்டா லேகர் பிரபாத் ஃபேரி ஹோதி தி,
0: அக்காலத்தில் விடியற் காலையிலேயே கையில் தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வலம் வருவார்கள். சவேரே என்றால் விடியற்காலை என்பது பொருள்.
1: ஓர் பச்சே பி நேதாஜி கே சாத் ஜண்டா ஊச்சா ரஹே ஹமாரா கீத் காதே தே,
0: அந்த சிறுவர்கள் நேதாஜியுடன் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற பாடலை பாடிக்கொண்டும் உழவி வந்தார்கள்.
1: தோ கபி கபி நேதாஜி கே சாத் பச்சே பி பிட் ஜாதே தே,
0: அவ்வப்பொழுது நேதாஜியுடன் கூட செல்வதால் ஆங்கிலேயரின் அடிக்கும் ஆளாவார்கள்.
1: கபி புலீஸ் வாலே பச்சோ கோ டண்டா மார்கர் பகாதே தே,
0: சில சமயம் போலீஸ்காரர்கள் சிறுவர்களை லட்டியால் அடித்து விரட்டுவார்கள்.
1: பச்சோ நே பி தக்லீஃபே உடாய் ஹே,
0: சிறுவர்கள் கூட கஷ்டப்பட்டிருக்கிறார்கள்.
1: தும் தீக் கேதே ஹோ சாச்சா நே கஹா,
0: நீ சரியாகத்தான் சொல்கிறாய் என்றார் சித்தப்பா.
1: பச்சே நேதாவோ கே சந்தேஷ் பி சுப்கே சுப்கே ஏக் ஜக சே தூசரி ஜக லே ஆதே தே,
0: சிறுவர்கள் கூட தலைவர்களின் தகவல்களை ஒளித்து மறைத்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வார்கள்.
1: யஹா தக்கி கபி கபி கிராந்திகாரியோ கே ஹத் கோலோ பி சுப்கே சே ஏக் ஜக சே தூசரி ஜக பௌச்சா தேதே தே,
0: அவ்வப்பொழுது சுதந்திர போராட்ட கிளர்ச்சியாளர்களின் கையெறி குண்டுகளை கூட ஒழித்து மறைத்து சிறுவர்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் செல்வார்கள். ஹத் கோலே என்றால் கையெறி குண்டுகள், கிராந்திகாரியம் என்றால் கிளர்ச்சியாளர்கள் அல்லது புரட்சியாளர்கள் என்பது பொருள்.
1: சாச்சா நே முத்சே கான்பூர் மே ரமாவதி கா கர் திகானே கா வாயதா கியா ஓர் கான்பூர் சல்னே கி தயாரி பி ஹோ கயி தி,
0: சித்தப்பா என்னை கான்பூருக்கு அழைத்து சென்று ரமாவதியின் வீட்டை பார்ப்பதற்கு வாக்கு கொடுத்ததால் கான்பூருக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் செய்தார்.
1: பர் உன்னே உஸ் தின் புகார் ஆ கயா,
0: ஆனால் அன்றைய நாள் அவருக்கு ஜுரம் ஏற்பட்டது. புகார் என்றால் காய்ச்சல் அல்லது ஜுரம் என்பது பொருள்.
1: வே ஏக் மஹினே புகார் மே படே ரஹே,
0: அவர் ஒரு மாதத்துக்கு ஜுரத்திலேயே படுத்துவிட்டார்.
1: அந்த மே வே ஏக் தின் ஹம் சப்கோ சோட்கர் இஸ் துன்யா சே சலே கய,
0: இறுதியாக ஒரு நாள் அவர் எங்களை எல்லோரையும் விட்டுவிட்டு இவ்வுலகத்தை விட்டு சென்று விட்டார்.
1: லேக்கின் சாச்சா நே ரமாவதி கே பாரே மே ஹமே பஹத் குச் பதா தியா தா,
0: ஆனாலும் எங்களது சித்தப்பா ரமாவதியை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தார்.
1: யோ சப் உன்னோனே லோகோ சே சுனா தா,
0: அது எப்படி என்றால் அவர் உலக மக்களிடமிருந்து கேட்டு அறிந்திருந்தார்.
1: ரமாவதி கே கர் மே குல் தீன் பிராணி தே,
0: ரமாவதியின் வீட்டில் மொத்தம் மூன்று ஜீவன்கள் இருந்தனர்.
1: ரமாவதி உஸ்கா படா பாய் ஒர் புடிமா,
0: ரமாவதி அவரது பெரிய அண்ணன் மற்றும் அவரது வயதான அம்மா. படா என்பதின் எதிர்ப்பதம் சோட்டா.
1: பாய் ரமாவதி சே தஸ் சால் படா தா,
0: அவளது அண்ணன் ரமாவதியை விட பத்து வயது பெரியவன்.
1: பிதா காஃபி பேலே ஹி குசர் கயே தே,
0: ரொம்ப நாள் முன்னதாகவே அவளது தந்தையார் காலமாகி விட்டார்.
1: பேத்ரக் தன் ஓர் கிராயதார் சே மிலே பேசே சே குசர் பசர் ஹோதி தி,
0: தந்தை வழி பணம் மற்றும் வாடகையின் மூலம் வந்த பணத்தின் மூலம் குடும்பம் நடந்தது. அண்ணன் வேலை செய்து வந்தான்.
1: பர் பாத் மே வஹ பி தேஷ் கி லடாய் மே ஷாமில் ஹோ கயா,
0: ஆனாலும் பிறகு அவன் நாட்டின் போராட்டத்தில் கலந்து கொண்டான். ஷாமில் ஹோனா என்றால் கலந்து கொள்ளுதல்.
1: வ சுப் சாப் காம் கர்னே வாலே கிராந்திகாரியோ கே சாத் ஹோ கயா,
0: அவன் அமைதியாக கிளர்ச்சியாளர்களுடன் இருந்தான்.
1: இஸ்ஸே உஸ்கி நோக்கரி சூட் கை,
0: இதனால் அவனுக்கு வேலை போய்விட்டது.
1: பர் நோக்கரி சூட்னே கா துக் ந மா கோ தா ந ரமாவதி கோ,
0: வேலை போய்விட்டதால் அவனது அம்மாவுக்கோ தங்கைக்கோ துன்பம் இல்லை.
1: ரமாவதி உஸ் சமய பந்திரா வர்ஷ்கி தி ஓர் சப் குச் சமஜ்தி தி,
0: அப்பொழுது ரமாவதிக்கு 15 வயது இருந்ததால் அனைத்தும் அவளுக்கு புரிந்திருந்தது.
1: உஸ்கே பாய் அசுதோஷ் கோ துக் ஹோனா ஹி நஹி தா க்யோகி வ தோ தேஷ் கி லடாய் மே கூத் படா தா,
0: அவளது அண்ணன் ஆசுதோஷிற்கு துன்பம் ஏதும் இல்லை, ஏனெனில் அவன் நாட்டின் போராட்டத்தில் ஈடுபட்டான்.
1: ஆச்சரிய தோ யஹ கி மா அப்னே புத்ர கி நோக்கரி சூட் ஜானே பர் சிந்தித் தோ பில்குல் தீ ஹி நஹி,
0: இதில் ஆச்சரியப்பட வேண்டியது என்னவென்றால்,

0: தனது மகனுக்கு வேலை போய்விட்டது என்பதில் சிறிதளவும் அவனது தாயாருக்கு துன்பம் ஏற்படவில்லை.
1: பல்கி கர்வ் காபி அனுபவ் கர்த்தி தி.
0: மாறாக தன் பிள்ளை நாட்டுக்காக போராடுகிறான் என்பதில் மிக்க பெருமையை அனுபவித்து வந்தாள்.
1: தபி எக் தின் மானே குத் அசுதோஷ் சே கஹா, பேட்டா தும் தேஷ் கே லியே லட் ரஹே ஹோ, தும் கிராந்திகாரி ஹோ.
0: அப்பொழுது ஒரு நாள் அவனது அம்மா தானாகவே ஆசுதோஷிடம் சென்று, மகனே, நீ நாட்டுக்காக போராடுகின்றாய், நீ ஒரு கிளர்ச்சியாளன் என்றாள்.
1: பர் சம்பல் கர் காம் கர்னா, அங்கிரேஸ் படே குங்கார் ஹே.
0: ஆனாலும் கவனத்துடன் செயல்படு, ஏனெனில் ஆங்கிலேயர்கள் மிகவும் முரட்டுத்தனமானவர்கள். சம்பல் கர்னா என்றால் கவனமாயிருத்தல் என்பது பொருள்.
1: வே நேதா தோ நேதா சாதாரண் லோகோ கோ பி பக்கட்கர் ஃபாசி பர் லட்கா தேதே ஹே.
0: அந்த ஆங்கிலேயர்கள் தலைவர்களை மட்டுமல்ல சாதாரண மக்களையும் கூட பிடித்து தூக்கில் தொங்க விடுகின்றனர்.
1: ஃபிர் உன்னோனே இலாஹாபாத் கா சமாச்சார் சுனாயா.
0: அதன் பிறகு அவர் அலகாபாத்தில் நடந்த விஷயத்தை சொன்னார்.
1: ஜஹா ஸ்வதந்திரதா கே லியே லட்னே வாலோ கே சாத் ஹி சாதாரண் ஆத்மியோ தக் கோ நீம் கி டாலி பர் ரஸ்ஸி பாந்த்கர் ஃபந்தே சே லட்கா தியா கயா தா.
0: சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சேர்ந்த சாதாரண மனிதர்களையும் வேப்ப மரக்கிளையில் தூக்கில் தொங்கவிட்டனர்.
1: இஸ் திருஷ்யக்கோ அநேக் லோகோ நே தேகா.
0: இந்த காட்சியை அனைத்து மக்களும் கண்டிருந்தனர்.
1: மா தும் நிஷ்சிந்த் ரஹோ, மே பாரத் மாதா கே லியே ஹோஷியாரி சே லட் ரஹா ஹூ, பேட்டே நே கஹா.
0: அம்மா, கவலைப்படாதே, நான் பாரத மாதாவுக்காக சாதுரியத்துடன் போராடுகிறேன் என்று அவளது மகன் ஆசுதோஷ் சொன்னான்.
1: ஃபிர் வஹ போலா, பர் மா இஸ் ரமாவதி கோ ரோக்கியே.
0: பிறகு தொடர்ந்தான், அம்மா, இந்த ரமவதியை நிறுத்துங்கள்.
1: ய பஹத் ஃபுதக் ஃபுதக் கர்த்தி ஹே.
0: இவள் ரொம்பவும் ஆர்வமாக செயல்படுகிறாள்.
1: வஹ ரமாவதி கோ ரமவதியா ஹி கேதா தா.
0: அவன் ரமாவதியை ரமவதி என்றே அழைத்தான்.
1: அகர் கபி கிசி சிப்பாஹி நே பக்கர் லியா தோ இஸ்கா ஜோட்டா நோச் லேகா ஔர் சார் ஜாப்பட் மாரேகா.
0: இங்கே எங்கேயாவது இவள் சிப்பாயிடம் மாட்டிக்கொண்டாள் என்றால் தோலை விரித்து விடுவார்கள், கன்னத்தில் அறைவாளர்கள்.
1: ஜியாதா கராப் ஹுவா தோ ஜெயில் மே டால் தேகா.
0: இன்னும் அதிகமாயிடுத்துன்னா சிறையில் அடைத்து விடுவார்கள் என்று சொன்னான்.
1: ரமாவதி போலி, தாதா மே அப் சோட்டி நஹி ஹூ, ஹை ஸ்கூல் மே படுத்தி ஹூ.
0: அண்ணா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன் என்றால்.
1: ஜிஸ் தேஷ் கே லியே ஆப் லட் ரஹே ஹோ, உசி தேஷ் கே லியே மே பி லட் ரஹி ஹூ.
0: எந்த நாட்டுக்காக நீங்கள் போராடுகின்றீர்களோ நானும் அந்த நாட்டுக்காகத்தான் போராடுகின்றேன்.
1: பாரத் மாதா கே ஹம் தோனோ சேவக் ஹே.
0: பாரத மாதாவுக்கு நாம் இருவருமே சேவகர்கள் என்றால் ரமாவதி.
1: வ ஃபிர் போலி, மா பி தோ பாரத் மாதா கி சேவா கர் ரஹி ஹே, க்யோகி உஸ்னே ஹம் தோனோ கோ ய காம் கர்னே கி அனுமதி தி ஹே.
0: அம்மாவும் கூட பாரத மாதாவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார், அதனால்தான் அவர்கள் நம் இருவரையும் இவ்வரிய சேவையை செய்ய அனுமதித்துள்ளார்கள் என்றால் ரமாவதி.
1: ரமாவதி ஸ்கூல் பி ஜாதி கர் ஆக்கர் ஸ்கூல் கா காம் பி கர்த்தி.
0: ரமாவதி பள்ளிக்கும் சென்றால் வீட்டிற்கு வந்து பள்ளியை சார்ந்த வேலைகளையும் செய்தாள்.
1: ஔர் கிராந்திகாரியோ கே லியே சாய் பனாதி ஔர் கானா பனாகர் கிலாதி.
0: மேலும் போராட்டக்காரர்களுக்காக தேநீர் தயாரித்து கொடுத்தால் அவர்களுக்கு சாப்பாடு சமைத்து பரிமாறிலா.
1: சப் உஸ்கே பாய்க்கே மித்ரு தே.
0: அவர்கள் எல்லோரும் அவளது அண்ணனுடைய நண்பர்கள். மித்ரு என்றால் நண்பன்.
1: ஔர் உஸ்கோ பெஹன் மான்தே தே.
0: அவர்களும் அவளை தங்களது சகோதரியாகவே கருதினர்.
1: ஏக் பார் கிராந்திகாரியோ நே ஏக் அங்கிரேஸ் பர் ஹத்கோலா ஃபேக்னே கா நிர்ணய லியா.
0: ஒரு முறை போராட்டக்காரர்கள் ஒரு ஆங்கிலேயனை கையெறி குண்டால் வீழ்த்த முடிவு செய்தனர். ஹீரல், இத்துடன் நாம் இன்றைய பாடத்தை நிறுத்திக்கொள்வோம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தா டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள், மாணவர் ஹிரல் ஷா. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்கலாம். எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ப. தேவேந்திரன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சி 7:30 ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள

0: நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, கோத்தகிரி ஆகியிடங்களில் 12 சென்டிமீட்டர், ஏத்தாப்பள்ளி, குன்னூர் ஆகியிடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் தேவாரம் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, மதுரை மாவட்டம் திருமங்கலம், நீலகிரி மாவட்டம் கெடாய் ஆகியிடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா, கொடைக்கானல் படகு குழாம், சாம்ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கழுகுமலை, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, குந்தாப்பாலம் ஆகியிடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடைக்கானல், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், அடவிநயினார் கோவில், சோலையாறு, பாளையங்கோட்டை, சூரலக்கோடு, ஆழியாறு, சோத்துப்பாறை, பெரியாறு, குண்டாரணை, திருமூர்த்தி, ராசிபுரம், திருமூர்த்தி அணை, அடார், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, கேட்டி, சேந்தமங்கலம், பெரியகுளம், அடையாமடை, பாலமூர், சிவலோகம், உடுமலைப்பேட்டை, உப்பாசி, வால்பாறை ஆகியிடங்களில் 2 சென்டிமீட்டர், திருநெல்வேலி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், குண்டேரிப்பள்ளம், சின்னக்கல்லாறு, ஊத்து, அமராவதி அணை, தானியமங்கலம், பொள்ளாச்சி, களிகள், திற்பரப்பு, அருப்புக்கோட்டை, செம்பரம்பாக்கம், மடத்துக்குளம், உதகமண்டலம், மக்கிடம்பட்டி, உப்பார் அணை, தாராபுரம், எட்டயபுரம், பில்லிமலை, செங்கோட்டை, போடிநாயக்கனூர், பெருஞ்சாணி அணை, நாலுமுக்கு, மதுராந்தகம், ஒடஞ்சத்திரம், கிண்ணக்கோரை, குன்றத்தூர், திருப்பத்தூர், சிங்கம்புணரி, தேக்கடி, பெரியகுளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 3.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதியை ஒட்டி தமிழகத்தின் பகுதிகளில் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளின் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டின் கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:13 39 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குப் என்ற இந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:19. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஷ்டம் என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:23. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் மிஸ்டர் இந்தியா என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: கத்துக்கிட்டீங்க.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:30. நேர்களை 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் சுபலட்சுமி ஸ்வர்ணலதா அவர்களின் இரு வயலின் இசையை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஜலஜாக்ஷி என தொடங்கும் அம்சவதனி ராகத்தில் ஆதிதாளத்தில் மானம்புச்சாவடி வர்ணம், மானம்புச்சாவடி வெங்கட சுப்பையர் வர்ணத்தில் பாட்டு கேட்கலாம்.

நேரத்தில் 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் சுபலட்சுமி ஸ்வர்ணலதா அவர்களின் இரு வயலின் இசையை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஜலஜாக்ஷி என தொடங்கும் அம்சவதினி ராகத்தில் ஆதி தாளத்தில் மானம்பு சாவடி வர்ணம் மானம்பு சாவடி வெங்கட சுப்பையர் வர்ணத்தில் பாட்டு கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:41. சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக அடகராதானி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை மனோரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 3:47. சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராம ராம என தொடங்கும் ஆலத்தூர் விஜயகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ரிதி கௌலை ராகம், மிஸ்ரஸ் ராபு தாளம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:54. சங்கீதசார நிகழ்ச்சியின் நிறைவாக விஸ்வேஸ்வரு என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி சிந்துபைரவி ராகம் ரூபகதாளம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது பத்மினி பிக்சர்ஸின் பலே பாண்டிகா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், எம் ஆர் ராதா, தேவிகா, பாலாஜி, சந்தியா, வசந்தி மற்றும் பலர். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கதை திரைக்கதை மாரா ஜோஷி. இயக்கம் பி ஆர் பந்துலு.

0: தைரியமே ஜெயம். பொதுமக்களே தடுக்காதீர்கள், நான் கீழே விழுந்து மண்டையை உழைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுங்கள். கொஞ்சம் தள்ளுமா பெரியமா, கொஞ்சம் தள்ளிங்க. அந்த பக்கம்
1: என்ன கலாட்டம், என்ன இங்க ஒரே கூட்டம்?
2: மேலிருந்து விழுந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார்.
3: அடைக்காதீர்கள்.
1: குளிச்சு பழகுறா போல இருக்கு பைத்தியக்கார. அப்ப நீ மேல போயிட்டா நான் எப்படி வர்றது?
0: ஐயா மேல போற ஆளும் இவரும் ஒரே மாதிரி இல்ல.
4: ஆமா ஐயா, ஆச்சரியமா இருக்கு.
0: என்ன கலாட்டா பண்ற? இறங்கி வா.
1: ஒரே
0: ஒரு இதே எனக்காக ரொம்ப துடிச்சு இருக்குது சார். கீழே சார் மேல வந்து பார்த்தா தான் சார் கீழே நடக்கிற அக்கிரம் எல்லாம் தெரியுது. பொம்பளை கிட்ட இருந்து திருடலாம். இந்த திருட்டு பசங்களை எல்லாம் ஒழிக்கணும் சார்.
1: திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா?
0: ஆமா.
1: வா எங்கிட்ட.
0: உங்க கூட வந்தா சோர் போடுறது யாரு?
1: நான் போடுறேன்.
0: சோர் போட்டா மட்டும் போதுமா?
1: என்ன போய் சொல்லிடு.
0: அன்பு வேணும் சார், அன்பு. அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார், பாசம். அது எந்த பசார்ல கிடைக்கும்? மனநிம்மதி வேணும் சார், மனநிம்மதி. அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்?
1: 3 மாசம் டைம் கொடு. உனக்கு வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட தான் சப்ளை ஆகுது. உனக்கு
0: முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார்.
1: டேப்பா 1 மாசம் டைம் கொடுற.
0: 1 மாசமா? சரி, 1 மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன். என்ன சொல்றீங்க?
1: கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல. நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன்.
0: இடம் நல்லா இருக்கணும்.
1: நல்ல கார்டன் கீடன் நல்லா இருக்கும்.
0: காற்று வசதியோட
1: எல்லாம் இருக்கும்.
0: வர்றேன் கீழே.
1: இறங்கிவா. ஆமா, இந்த தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவேன்? நீ
0: என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போறேன்னு
3: சொல்லுவேன். ஓ பைனாகுலர் சார், என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா?
1: குட், இருக்கட்ட, பரவாயில்ல, வா வா வா. அந்த பைனாகுலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷயா. அந்த ஆள சாவிலிருந்து காப்பாத்திட்டாரியா?
3: அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும்.
5: என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து தாக்குது?
6: ஸ்பிரிங் டோர். நாம மூடவன அதுவா முடியும்.
5: நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க.
6: சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்கேன்.
5: ஏன் சார்? இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன இருக்கீங்களா சார்? என்ன அநியாயம், 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம்
3: பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது.
7: என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பார்த்து நிற்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருப்பானா?
3: ஏன் இருக்க மாட்டான். ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருக்கிறானே.
5: மயக்கத்துல கிறங்கிட்டேன்.
6: சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது.
5: இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
8: அடையார். யாரும் அடையார். என்னை தவிர யாரும் அடையா.

0: பழச்சு கிடந்தா நானே அடிவேன்.
1: எப்படி சார் இருக்கேன்?
2: மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன்.
1: மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னா அப்ப கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் சார்.
3: மாப்பிள்ளா வெளியே சுத்தணுமா?
1: அதான் சார் லட்சணம்.
2: கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும்.
1: சரி சார்.
2: ஏன்னா நீ வரலன்னா எனக்கு தூக்கம் வராது
1: சார். நீ சோறு போட்டவன் சார். வெறும் ஹோட்டல் சோறா போட்டுருக்க. நன்றி, நான் மறக்க வரேன்.
4: ரவி இதோ வந்துட்டேன் மாமா. ஐயே
2: இந்த பசங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு பரிட்சை முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு வந்துடு. கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வருவோம். போனமா? குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து அமைச்சு போடணும். சரிமா? போயிட்டு வரா.

0: குட்
1: மார்னிங் சார். உலகத்துல இந்த அனாத மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் சங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலை நான் மாத்தினேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.
1: சரி சார்,
0: இப்ப உங்களுக்கு என்ன?
1: உங்க தங்க சார் பாக்குங்க சார்.
0: ஓ, எதுக்கு சார்
1: உங்க தங்க?
0: இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது?
2: இதோ சார், உங்க தங்கச்சிட்ட இருந்து ஒரு திருட்டு பையன் இந்த பேக்க புடிங்கினு ஓடனா சார். நான் பின்னால ஃபாலோ பண்ணி போய் அவனை அடிச்சு நல்லா வச்சுட்டேன் சார். நான் அப்புறம் மறுபடியும் அவனை அடிச்சு இதை புடிங்கினு சார்.
0: ரொம்ப தேங்க்ஸ். இதை குடுக்கறீங்களா? நானே என் தங்கி கிட்ட கொடுத்துறேன்
1: சார். உங்க தங்கச்சிய ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்க கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
0: சரி, ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன். கீதா, கீதா,
3: கீதா, பேரு கீதா.
0: உண்மையிலே
4: சொல்றேன், நீ தான் சார் ரியல் கோல்டு. உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு, நீ ரியல் சில்வர், அந்த பொண்ணு எவர் சில்வர். உண்மையிலே சொல்றேன் சார், நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம். சிரிக்காத சார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மோத்த பாரு சார், எவ்வளவு இழைச்சு போயிருக்கு.
0: ஆனா அவனால நல்லா தெரியும் எனக்கு. இந்த பேக் இப்படி கொடுங்க மிஸ்டர். இதுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தேன். எங்க?
2: எதுங்க உங்க கையெழுத்து போட்டு இருந்தது? அந்த போட்டோ தானுங்களா? உங்க அட்ரஸ் கூட இருக்குது, அந்த போட்டோ
0: தானுங்களா?
2: நான் பாத்துலீங்களா?
0: அப்போ உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்?
2: அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி
0: கொடுங்க. இப்படி அப்ப போயிட்டு வரீங்களா?
4: போ சொல்றீங்களா? போட்டோ
0: இது எதுக்கு உங்களுக்கு?
4: நீங்க இல்லாதப்ப நான் அந்த போட்டோவை பாத்துக்கிட்டே
0: குடுக்கல. என்ன செய்வீங்க?
4: என்னதான் செய்யணும்? ஃபீலிங்கோட திரும்பிப்பாங்க.
0: அப்ப நாளைக்கு வாங்கி குடுக்கறேன்.
4: நாளைக்கு நீங்க வர சொல்றீங்களா?
0: இங்க இல்ல, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு வந்து தரேன்.
2: நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வேண்டாங்க, நான் அந்த பார்க்குக்கு வரேன்.
0: நீங்களும்
5: மருதே, ஒரு லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி வச்சுக்கிறாரு.
6: இன்னும் 30 நாள்ல 1 லட்சம் ரூபாய் லாபம் வரப்போகுது.
5: நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு 1 லட்சம் ரூபாய் வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன்?
6: பைத்தியக்காரா, உழைச்சவன நான் விட்டதில்ல.
5: உழைச்சிடுவியா?
6: நீ சாக மாட்டேன், ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து போட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன்.
2: உடனே 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்?
5: உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். என்னடா, நம்மள மாதிரியே இருக்கிற பையனை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்கிறேன்?
2: ஆமா.

0: அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு ஒரு மாசத்துக்குள்ளே செத்து போடுவானே.
1: அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆளுக்கிற நீ கவனிப்பே. எனக்கு பத்தியே எடுக்கல சார்.
2: என்ன வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன்.
1: இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார்.
2: போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி வந்துருவேன்.
1: தேங்க்யூ சார். சார் நல்ல மாட்டீங்களா, வெக்கமா இருக்குங்களா, கூட வெக்கமாச்சானுங்க இருக்கு, என்ன பண்ற பேசி தீர்ந்துங்களே. அந்த போட்டோ எடுத்துன்னு வர சொன்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நீங்க தெரியுங்க எனக்கு எடுத்துட்டு வந்துருக்கீங்க, கொடுங்க.
3: முடியாது.
1: பாங்க நீங்க விளையாடுறீங்க, கொடுங்க. என்ன
3: மிஸ்டர், உங்களை இங்க வர சொன்னதே போட்டோ கொடுக்க இல்ல, பாடம் சொல்லி கொடுக்க.
1: ஆஹா பாண்டியா, என்ன ஒரு பாக்கியண்டா அவனுக்கு. அம்மா உங்ககிட்ட நான் மாணவனா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுங்களே.
3: உண்மையிலே
1: சொல்லுங்க, உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு அன்பு இல்லீங்களா?
3: இல்ல இல்ல இல்ல.
1: என்னடா பிரயோஜனம் நாட்டுல உயிரோட வாழ்ந்து, என்ன பிரயோஜனம்? தற்கொலை தான். அம்மா இப்ப நீங்க என் மேல பிரிய இல்லேன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன்.
3: பண்ணிக்கங்க.
1: நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன்.
3: தாராளமா பண்ணிக்கங்க.
1: கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லீங்களா? இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
3: நான் என் முடிவை மாத்திக்க தயாராகவே இல்லை.
1: ஓடுறா தற்கொலை, ஓடு
3: தற்கொலை.
1: பாஸ், நீ அந்த பாண்டிய பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான்.
2: அதை அவன் எப்படி கொடுப்பான் பிச்சைக்கார பையன்?
1: கேலண்டர் பாத்தியா,
2: இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்குதான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும்.
1: என் மேல கட்டிக்கிறது கபால் சார். கபால் சார்,
4: ஏன் சார் அழுவ? சார் ஏன் சார் அழுவ?
5: இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோட வாழ முடியும்? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு.
4: என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார். நீ வருத்தப்படாத சார்,
1: உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன்.
4: இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லிருக்கிறேன், நான் பச்சவஞ்சில சார், கொழுக்க மாற மாட்டேன், சொன்னா சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவேன்.
1: சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன்னை நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன பிடிச்சு நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள்.
4: உண்மையாவே சொல்றேன்,
1: கொப்பரான சொல்றேன் சார். உன்னுடைய அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார்.
4: அந்த வேலையில இறங்கிச்சு
1: இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதாவுடைய மாந்திரிய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அக வாழ்வுக்கு கீதா, புற வாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பலே பாண்டியா,
2: என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா?
1: ஆமா சார்.
2: வாழ போறியா?
1: ஆமா சார்.
2: நன்னாள் இன்னைக்கு.
1: சரி சார், நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்க அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு
2: சரி சார்,
1: என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுது.
2: என்ன சார், பேராசிரியமா இருக்கு? ஒரு மாசம்

0: சோறு போட்டு வளர்த்தது உன்னை வாழ வைக்கவா? நீ செத்தா 1,00,000 ரூபாய் எனக்கு லாபம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது.
1: தண்ணி கொடுத்தோம் உயிர் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு உயிர் கொடுத்த பிரம்மா திடீர்னு எருமகடா மேலே அறிக்கல. பிரம்மா எவனா மாறக்கூடாது மாதிரி என்ன தப்பா நினைச்சுக்காதுமா? நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துமா?
2: அபாயமா? அபயம் கொடுத்தேன், எப்படாதே.
1: நன்றி தாயே.
3: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்காந்து
4: இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன்? போய் கால எடுக்க சொல்லடா.
0: போறி குழந்தை கொஞ்சம் வேகமா ஓட்டுமா, என்ன துரத்திட்டு வராங்க.
2: வேகமா?
0: தங்கச்சி ரொம்ப தேங்க்ஸ்மா, கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திச்ச, நான்
2: இறங்கிடுறேன்.
3: புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தாலும் எனக்கு ஒரு மகளாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேனடா. அந்த ஆசையில மண்ண போட்டுட்டேடா. அயோக்கிய பேர யாரடா நீ? எம்மகாரத நீ எப்படிடா வந்த சொல்லுடா. அடிப்பட்டா.
5: கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பைரவ சுந்தரம், கங்கராச்சுலேஷன்ஸ்.
3: ஏன் இந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சு?
4: பைத்தியம் தெரிஞ்சு போச்சா?
3: ஆமா சார், கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ணு இவர் தான் இந்த ஆக்சிடென்ட பண்ணி காப்பாத்திருக்க.
4: அப்படியா தம்பி, என்ன மன்னிச்சிடப்பா.
3: அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணு நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது.
4: தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையப்பா, வாப்பா வசந்திய பாக்கறா, வாப்பா.
6: வணக்கம்.
2: டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் சொன்னார், உங்களை நான் இன்னைக்கும் மறக்கவே முடியாது.
6: ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் வரேன்.
4: தம்பி நீ யாரு?
0: நான் ஒரு அனாதை, பிழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன்.
4: ஐயோ பாவம். தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா?
0: என்ன சார் சொல்றீங்க?
4: தம்பி எனக்கு நிறைய சொத்து இருக்கு, ஒரே ஒரு பொண்ணு, புள்ளை இல்ல. புள்ளை இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா?
0: நீங்க நிதானமா தானே பேசுறீங்க?
4: ஆமா தம்பி, உன்னை நான் சீகாரம் எடுத்துக்கிறேன். நீ என் மகன், இன்னையில இருந்து நீ என் மகன்.
0: அப்பா
4: மகனே.
0: என்ன நம்பு, நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேன். அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல.
7: பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது.
8: ரொம்ப நல்லவர் சார், உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போறதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன் சார்? நீங்க தர்மிஷ்டர், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாங்க சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண்முன் நாளைப்ப நானே
7: சுட்டுறேன். அப்ப நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு.
0: கபால் சார், கபால் சார், இப்ப நான் உங்களை சுடறதுக்கு எவ்வளவு அடிச்சலாகும், ஆனா நான் உங்களை சுட மாட்டேன். என்ன கடிச்ச மூட்ட பூச்சிய கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம், நீங்க கொலகாரனாகாதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவன் நீங்க வாழ விடுங்க.
3: ஓடுறா, ஓடுற, தோட்டா இங்க, தோட்டா வேட்டு.
9: என்ன பாஸ் நீ

0: போட்ட விட்டுட்டு நின்னுக்கிற பையனை தள்ளின்னு வரவா?
1: வேணாம், அவனை சுழுவா பிடிச்சலாம்.
0: எப்படி?
1: அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் எதற்கா? அவங்க கண்ணில் விழுற முடியா? ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன்.
0: ஐடியா பாஸ், ஐடியா.
2: நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். பட்ட பகல்ல போலீசர்கள் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே. அது பாருங்க சார், அவன் தான் போல இருக்கு. சந்தேகம் இல்ல, புறப்படு.
1: நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை.
3: சும்மா சிரிக்கிறியா? வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு. அவனை கபால் க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாம் 3 மாசம் உள்ள புடிச்சு போட்டு.
1: உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது.
2: இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி குடுக்கற மாதிரி கூட்டி வந்து போஸ்.
3: அப்படி போவியா? அடிச்சு விட.
4: ரவி மறுநாள வரேன்னு சொன்னவர் இன்னும்
2: காணும், எங்க போயிருப்பாரு? அதான புரியல. ஆமா, அவளுடைய வளர்ப்பு தந்த எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க?
4: அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னாரு.
2: அது சரி. அவன் சாமியாரா ஒரே மலையில உட்கார்ந்துட்டு இருக்க? ஏங்கிதா, நீ படிச்சிருக்கல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சுனே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ?
3: அட்ரஸ் இல்லாத பையன போய் லவ் பண்ணலாமா?
2: இல்ல, இப்ப சொன்னாம கொள்ளாம எங்க போயிட்டான்?
5: போனால் போகட்டும் போல. நீ சொல்லப்படுற
2: அது ஒண்ணு பாக்குறதுக்கு பன்சுவலா வராத பைய தாலி கட்டலாம்.
5: மேனர்ஸ் இல்லாத பைய.
2: நான் முடிவு கட்டிட்டேன், அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம்.
1: உனக்கு விடுதலை
6: சார். சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார். நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கோம். உன் உழைப்பு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா பசந்தி, பசந்தி, ஏன் அழுகிற? அப்பா எங்க?
2: உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவை திறக்க போனாரு. போனவர் காலடி கீழே விழுந்தார். பிறகு எழுந்திருக்கவே இல்ல தம்பி.
6: பிறந்ததிலிருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை. ஆனா தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டிய அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானா காரணமா இருக்கணும்? என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு.
2: கவலைப்படாதீங்க தம்பி, நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறதா ஐயாவுடைய கடைசி ஆசை.
1: ஏமாந்துட்டா, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் அடிப்பட்ட பாம்பு. நம்மள தொலைக்கிறதுக்கு ஏன்றதுக்கு முன்னால அவனை நம்ம தொலைச்சிடணும்.
4: இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா?
6: என்னமா?
4: என்னவா?
7: ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும்.
6: ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்?
4: நீங்க என்ன சொல்றீங்க?
6: நீ என்ன சொல்ற?
4: தொழிலாளிங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா?
6: ஓஹோ, அத சொல்றியா?
4: அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க.
6: வசந்தி, எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. நான் இன்னைக்கு பட்டம் போகணும். அப்ப நான் போயிட்டு வரேம்மா.
4: ஆமா, செலவு பணம் எடுத்துட்டீங்களா? தெரியும் என்ன
6: உன் பெருசா? வரமா நானு.
1: பாண்டிய பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருக்கான், ரிப்போர்ட் பண்ண. இப்படிதான் வருவான், அப்படியே லவக்குன்னு தூக்கி அட்ரஸ் பண்ணிடும். அந்த பக்கம் போய் பார், பார் அந்த பக்கம், அந்த பக்கம் போய் பார். பூமிக்குள்ள ஒளிஞ்சா கூட விட மாட்டாங்க.
8: கரெக்ட் பார்.
9: அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன பண்றது? என்ன என்ன மாமா அவர்?

0: விட்டுவிடுகிறேன், அழித்து விட்டுகிறேன். கீதாவின் மூலத்துக்காக தங்களை பார்க்கிறேன், இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூச்சி போட்டு புட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே.
1: வாலிபால் ஆடுவேன்
0: உதைத்து விடுவேன் மாமா அவர்களே.
1: நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா மாமா? வாதான்
2: என்ன ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்தின உத்தமன்டாவ நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன், அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான், வா போகலாம். நீ யாரு தேவை சொன்ன
3: எனக்கு
4: மூளையே குழம்பி போச்சு. உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டிய, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருந்து அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளையே குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆயு மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ண விட்டேன் ஒரு குத்து.
3: நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன்.
4: நல்ல பதில் வரல, அப்புறம் நம்ம ஆயுதம் தான் தற்கொலை தான். ஆமா
1: தாவர நான் சொல்ல மாட்டேன்,
4: நான் சொல்றேன் செய்வேன் மாமா
1: அவர்களே.
3: ஜென்ம
1: கணக்குல திட்டம் போட்டு வச்சிருக்கியா, அதுதான் நடக்காது.
3: நடக்குதா இல்லையான்னு நான் பார்த்தேன். அப்பா இன்னும் ரெண்டு நாள் எனக்கும் அவருக்கும் முருகன் கோவில கல்யாணம் நடக்க போகுது. உங்களுக்கு மனசு இருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம், நான் போயிட்டு வரேன்.
1: முருகன் சப்போர்ட்ல கல்யாணம் நடக்க போதா?
3: புத்திசாலி பண்ணுங்க ஜமா, மத்தது மாதிரி கிளத்துல கிளத்துல விழுந்து செத்து போறேன்னு சொல்லாமே மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ போறேன் சொல்லிட்டு போகுது.
1: வேலை காரியத்தை நான் கேக்குற
3: எப்பமா
4: கீதா, இது வசந்தி, என்னுடைய நிகழ்கால காதலி, வருங்கால தர்ம பத்தினி. வசந்தி, இது பாண்டி மாமாவின் காதலி, என்னுடைய மம்மி. ஓ ஐ எம் சாரி மாமி. மாமா என்னடா யோசிக்கிற, டிலே பண்ணா டேஞ்சரா, சட்டு புட்டும் கல்யாணத்தை முடிச்சிருவோம்டா.
5: என்னடா இப்படி அவசரப்படுற, கல்யாணத்துக்கு இங்க ஆசீர்வாதம் பண்ண ஒரு மாவு இல்லையடா.
4: முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். பாரு கல்யாணம் முடிச்சுட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவை மறுப்பு கூற முடியாதா? சம்மதம்னு ஒரு வார்த்தை
5: சொல்ல. எனக்கு கல்யாணத்தை பத்தி ஒன்னும் தெரியாதுடா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா, அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். சம்மதமா?
3: நல்லா யோசிச்சு பாருங்க எஜமா, ஆயிரம் காலம் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கல்லறிஞ்சு கணவன் தான் பேச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகனை வாழ வச்சாலும் இவ்வளவு சொத்து சுகத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன எஜமா செய்ய போறீங்க?
1: உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போயிடு, புறப்படுது. நாளைக்கே கீதா கல்யாணத்தை முடிச்சது. நல்ல சந்தர்ப்பத்தான் வந்தேன், இந்த அமர்தலிங்கம் பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிதான் பாத்தீங்க, அதுதான் நடக்காதுன்றேன்.

0: தீர்க்க சுமங்கிலி பவா. நான் மட்டும் ஆசீர்வாதம் பண்ண வரல, ஆட்களையும் கூட்டி வந்திருக்கிறேன். பண்ணுங்கட ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். நேர்களினி கேட்கலாம் பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: நம்ம யாருன்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல, ஆனா பாண்டிய முந்தி மாதிரி பரதேசி பயல பெரிய எஸ்டேட் முதலாளி போ, ஒரு பேங்க் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் உதவிங்க. ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி சீக்காளியும் சரி தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி?
2: எஸ் பாஸ்.

0: நம்ம யாருன்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனா பாண்டிய முந்தி மாதிரி பரதேசி பயல பெரிய எஸ்டேட் முதலாளி போ, ஒரு பேர் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் வந்தீங்க. ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி சீக்காளியும் சரி தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி ஞாபகம் வச்சுக்கோ, அவன் அபேஸ் பண்ணிட்டு
1: போயிடுவான்.
0: இஷ்டம் போலவே பாண்டியனுக்கு உன்ன கல்யாணம் பண்றதாக நிச்சயம் பண்ணிட்டேன்.
2: என்ன
0: தரணி தெரியல, நான் தான் மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளை.
2: அமிர்தலிங்கம் பிள்ளை அசையாம இருக்கிறேன். மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளையா?
0: உண்மையை சொல்றியா? உண்மையை வரவழைக்கவா? என்னடா மிரட்டுற, என்னடா உருட்டுற?
2: என்ன அப்பன் இல்லையே சந்தேகம்? அந்தா அப்ப
0: நம்ப தேவனே, நான் தான் ஒரிஜினல் ஃபாதர், ஏதாவது டூப்ளிகேட், என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து ஏதாவது சுருட்டின் போலான்னு வந்திருக்கிறான். ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா தகராறு வரும். இத
3: ஒரு மாச போராட்டத்துக்கு 3 தடவை
2: வந்தேன். கேவலம் லட்சம் ரூபாய்க்காக என் தம் தரத்தையும் போட்டு விட்டு என்ன எப்படி தூக்கிட்டு வந்துட்டியடா? லட்சம் ரூபாய் என்கிட்ட கேட்டிருந்தா நான் குடுத்துருப்பேன்டா.
0: 1 லட்சத்துக்காக உனக்கு கொண்டாந்து கைலாச மலை எஸ்டேட் பூரா என் கைக்கு வரணும், அதுக்காக தான் உன்னை பேக் பண்ணி கொண்டாந்து இருக்கிறேன். என் உளறல உண்மை இருக்கும், குறிக்கோள் இல்லாத கோட்டுவா கூட விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஆகப்படுறேன், கடவுளை வேண்டாம வேண்டிக்கிறேன். நாளைக்கே நீ பாண்டியன்ற பேர்ல கைலாச மலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு, எக்கச்சக்கமான பணம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
4: ஐடியா பார்.
5: அம்மா கீதா, மிஸ்டர் பாண்டியன் தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறார். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டார். பாண்டியனை தூக்கிட்டு போன ஆளு உங்க மாதிரி இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவனை பிடிக்க வசதியா
0: இருக்கு சார். ஆமா சார், நல்ல வேலை அது. ஏங்க என் போட்டோ கொடுத்தா என்னைய புடிச்சுக்கிட்டா என்ன?
5: பயப்படாதீங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது.
0: உங்களை நம்பிதான் கொடுக்கறேன்.
5: அம்மா வசந்தி, இந்த கடிதத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, படிச்சுட்டு என்கிட்ட கூடமா.
0: ஏன் சார், பாண்டியன்னா இந்த கடிதாசான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
5: அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார். அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதி கொள்வது, இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேரும் முன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று, என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கட்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடவும். இப்படிக்கு பாண்டியன்.
6: என்ன நீ நம்ம பேர்ல ரன் பண்ற?
0: ஐ ஆம் சாரி. இப்ப நீ பாண்டியன் இல்ல, குட் லக், புறப்படு.
6: சரி, புறப்படு.
0: இல்ல, இது வேட்டி கட்டு மாதிரி கை அப்படியே ட்ரௌசர் தொடப்படாது.
6: சரி,
0: தொடாதே. என்ன பீடி எடுத்து விட்டேன்?
7: இந்த படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தரும்.

0: போட்டவர்களுக்கு 25,000 ரூபாய் என.
1: ஆமா, உன் போட்டோ போட்டுக்கிறான், எப்படி கட்சி தவனுக்கு உன் போட்டா?
0: ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்துருப்பானா?
2: கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக நம்பப்படுகிறது.
1: ஓம் பேர் வந்துருச்சு, நீ மாட்டீங்க.
2: போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு.
1: என்ன பண்றது?
2: இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ் கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம்.
1: அப்படியா?
2: தலைமறைவா இருப்போம்.
1: சரி, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போகடா. வாடி மேல என்ன
3: என்னுடைய ஆவியாவது உங்களை தேடி கண்டுபிடிக்கட்டும். ஒரு படிச்சு பொண்ணு செய்யற காரியம் ஆயிடு. எனக்கு என்ன அண்ணா இறந்துட்டதாகவே தோணுது. இல்லை, அக்கா உயிரோடு இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பார்க்க வராம இருக்கவே மாட்டான். அண்ணா, நீ நினைக்கிறது தவிர ஒரு நாளைக்கு தர அண்ணா நம்ம எதிரில வந்து நின்று நம்ம எல்லாம் செலவழிக்க போறான். உலகத்தில் நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கிறது இல்லை வசந்தி. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போகும்னா நாம நினைக்காததெல்லாம் கூட நடக்கும் இல்லையா?
2: ஒரு முக்கியமான விஷயமாட்டும்.
4: உடனே நீங்க வெளியே போயிடணும், இங்க பாக்க கூடாது.
2: என்னப்பா இது? எனக்கு என்ன, நான் போறேன். ஒரு நாள் வந்து எஜமானுக்கு மாசம் 2,000 ரூபாய் வர வேண்டியது லாஸ் ஆகும்.
5: நம்ம சங்கர், இது கலாட்ட பண்றீ?
4: நேற்றுதான் அம்மா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஐயா இன்னைக்கு பண்றீங்களே?
2: போனா போறேன்.
4: விட்டுறேன்.
2: உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கைலாசமலை எஸ்டேட்டினுடைய குடும்ப வக்கீல். உங்களுக்கு பாண்டியன் ஒரு தம்பி இருந்தார்?
5: என் சம்சாரம் ரொம்ப பொறுமைசாலி. அவளுடைய சத்தத்துக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்டார். என்ன மாதிரியே அவரும் பொறுத்துட்டு இருந்திருக்கலாம். சொல்ல,
2: அவர் இறந்துட்டார் சார். பாண்டியன் இறந்துட்டார்.
5: யூ மீன் மை பிரதர் பாண்டியன்?
2: யெஸ். கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளுங்கம்மா. உங்க வீட்டை விட்டு வெளியேறின பிறகு கைலாசமலை எஸ்டேட் முதலாளி அவரை சுவீகாரம்
3: பண்ணிக்கிட்டார். தம்பி செத்துட்டதுனால ஆசியெல்லாம் இவரு குடுக்கலாம்னு வந்திருக்கீங்களா?
2: இல்ல அம்மா, அவர் சாகரத்துக்கு முந்தி எழுதின கடிதத்துல சொத்தினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் அனுபவிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு சொத்தையும் வருமானத்தையும் எஸ்டேட் முதலாளருடைய மகளே அடையும்படியாகவும் எழுதியிருக்கிறார். அதன் பிரகாரமே நான் பாருங்க பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். இதோ சார் உங்க
5: தாத்தா. தம்பியே போயிட்டார். இப்ப அவருடைய சொத்து இருக்காரு.
3: ஆமா
2: சார், இந்தாங்க.
3: ஒரு சந்தேகம், ஒருவேளை அவர் உயிரோட திரும்பி வந்துட்டா?
2: எல்லாருக்கும் சந்தோஷம் தானேம்மா. அப்ப நான் எப்படி சொத்து அவரை தான் போய் சேரும்?
3: அவர் இங்க வரப்போறாரு. வரவரா இருந்தா இந்நேரம் வந்துருக்க
2: மாட்டாரு. சங்கர், சில டேக்லி
5: தம்பியை பத்தி ரொம்ப கேவலமா பேசி அவரை வீட்டு விட்டு வரக்கீங்க. இப்ப எவ்வளவு பணம் நமக்கு எழுதி வச்சிருக்க பாத்தியா? போதும்
3: போதும். உள்ளபடியே உண்மையான அன்பு இருந்திருந்தா எல்லா சொத்தும் உங்களுக்கே சேவன் எழுதி வச்சுட்டு ஏன் செத்துருக்க கூடாது? நீங்க தேடி வச்சிருக்கிற கடனுக்கு இந்த வருமானம் எந்த மூலைக்கு
5: வந்த வரைக்கும் போதும்னு திருப்திப்படுறீ? ஐ மீன் திருப்திப்படு.
3: கை சீக்கிறது வாய் கெட்டாமல்ல போச்சு. என்னங்க நீங்க ஒரு வேலை செய்யுங்க.
5: சொல்லு, நீ எதை சொல்லி நான் செய்யாம இருக்க? சொல்லு.
3: நீங்க பேசாம செத்து போயிடுங்க. நீங்க பேசாம செத்து போயிடுங்க. இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெளியே வச்சாதான் உருப்படுவீங்கன்னு

0: ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். முதல்ல இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெளியே போயிங்க. அந்த விபத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நான் அழுது புலம்பி ஊரை எல்லாம் எப்படியாவது நம்ப வச்சிடுறேன்.
1: காத்து திட்டதவா செய்விடி, நீ செய்வ, கண்டினியூ, ஐ வில் கண்டினியூ.
0: அப்புறம் நீங்க உங்க தம்பியா வந்து சேர வேண்டியது. கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சொத்தை எல்லாம் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்க வேண்டியது. என்ன புரியுதா? புரியலன்னா கேளுங்க. சும்மா திரு திரு திருட மாறி முடிக்காம
1: யாரு பூலா இருக்க? என்னுடைய நாச்சத்திரையும் சுருக்க கொடுத்த மூஞ்சியை பார்த்து யாரு என்னுடைய தம்பி பூல்?
0: ஏன் நம்ப மாட்டாங்க? நீங்க தான் உங்க தம்பி மாதிரி இருக்கீங்க. இருக்கீங்க. முதல்ல கேளுங்க, உங்க குரல மாத்தி பேசுங்க. கூட நிமிந்து நில்லுங்க. மூத்த குட்டி நேரம் நில்லுங்க. இந்த தரப்பு தடவுக்கு நிறைய எல்லாம் மறைஞ்சிடும். இங்க ஸ்லோடு தடவங்க மூஞ்சில இருக்கிற சுருக்கம் எல்லாம் மறைஞ்சிடும். பாருங்க எப்படி இருப்பாங்க. எப்படி இருக்கு?
1: Look like a monkey. I mean just like a monkey.
0: என்னுடைய
1: லேபுக்கு நானே நெருப்பு
0: வைக்கிறேன்.
2: இனிமே வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்?
3: அம்மா தாயி கொடுக்க வேண்டிய கடன்ல நாம ஒரு பங்காவது கொடுத்தாயே.
0: தாமிங்களா? எந்த நேரத்துல என் பொருட்களை கடைச்சி கொட்டினீங்களா? இப்ப அவரே கருகி போயிட்டாரு. என் வயசத்துல கடை பாத்தீங்க.
4: அருமையான சந்தர்ப்பம். அந்த பாண்டியன்றவன் உயிரோட வந்தா அந்த சுத்துப்புறா அவனுக்கு சேர்ந்துடன் வக்கீல் சொன்னான். அவங்க அண்ணனும் செத்து போட்டான். நாளைக்கு நீ பாண்டியன்ற பேரோட அங்க வந்து சேரு. நல்லா ஆக்ட் பண்ணு. அந்த அம்மா உன்ன மச்சன புள்ளன்னு நம்பணும். மத்தவன புற நான் இறக்கிறேன்.
5: என்ன நீ நம்மள டேஞ்சர்ல விடுற? இத நினைச்சாவே எனக்கு பயமாக்குது. அவன் மாதிரி எப்படி நான் ஆக்ட் பண்றது?
4: பயப்படாதே. பயம் வரும்போது அப்பப்பா வந்து என்ன பாத்துக்கோ. தெளிச்சு போடுவேன்.
5: இந்த உருவம் உன்ன பார்த்தாவே எனக்கு பயமாக்குது. நல்லா வேதாள மாதிரி இருக்கிற நீ.
4: என்ன நம்பர்? நீ முன் பக்கமா வா.
0: என் கண் என்ன நம்ப முடியல. என்ன அப்படியே இருக்கு.
1: தம்பி மாதிரி இருக்கு.
0: மாதிரி என்னடா? தம்பியேதான்.
1: தம்பியேடா, தம்பியேதான். செத்துட்டேன்னு சொன்னாங்களே, உயிர் வந்துருச்சா?
5: அத ஏன் கேக்குற? அது பெரிய கதை பாஸ்.
6: பாஸ் ஆகுது. தொழிலாளிய போய் பாஸ்ன்னு சொல்றாரு.
5: ஐயமா ரொம்ப நல்லவர்.
0: ஆமா ஆமா, அவர் எப்போ அப்படித்தான். ஏழைங்க என்ன, அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம்.
5: அண்ணி அண்ணனுக்கு நான் இந்த கதியை கேள்விப்பட்டேன். அவர் செத்து விட்டாருன்னு தெரிஞ்சோட சும்மா மனசுக்கு அடிச்சிருச்சாரு.
1: எங்க இருங்க எஜமா, அந்த சென்றார் என் கண்ணால பாட்டு. அம்மாவும் இந்த வயசுல தனியா விட்டுட்டு போவ, அவருக்கு மனசு எப்படி துணிஞ்சிடும்?
5: எல்லாம் நம்ம தலை விதிப்பா. என் தங்கிய விதவ கோலத்துல பாக வேண்டிக்குது. இதை விடதான் செத்து போட்டுருக்கலாம்.
0: ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. அதாவது அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சுதானே தீரும். சரி சரி, நீ போய் சின்ன அப்புளிக்கு தண்ணி
4: போடுங்க. தண்ணி
0: போடுறேன்.
4: என்ன தந்தி
0: குடுத்தீங்களா? தந்தியா? என்ன தந்தி? எனக்கு தெரியல.
5: எதுக்கு தந்தி?
0: அடாடா, நல்ல மக்கா இருக்கீங்களே. அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு தந்தி கொடுக்க வேண்டாம். நீங்க பயத்து வந்துட்டீங்கன்னு அவங்கள கால் பட
5: மாட்டாங்க.
0: போதை
4: அந்த பொம்பளை சமாளிக்க முடியல.

0: உங்களை சமாளிக்க முடியலன்னு என்ன செய்வேன்? அப்புறம் எஸ்டேட் சொத்தெல்லாம் எப்படி அனுபவிப்பேன்?
1: சொல்றது கேள், வெளியே போ, கொஞ்சம் நேரம் கொடுத்து உள்ளவா.
0: தண்ணி குடிச்சுட்டு புழுவு, நீ தான் புழுவு,
1: உங்கூட சேர்ந்துட்டேன்ல.
0: புழுவு
1: உண்மையான பாஞ்சி வரலாம், உண்மையான பாஞ்சி வரலாம்.
0: ஒதுங்கா, ஒதுங்கா.
1: நான் சங்கர் சயின்டிஸ்ட், அவருடைய பிரதர் பாண்டியன்.
2: செத்துட்டேன்னு பேப்பர்ல வந்தது.
1: நான் பொழைச்சிட்டேன்,
2: பொழைச்சுதான் பேப்பர்ல வர காரணமே.
1: அது அது இனிமேதான் வரும். அண்ணி இருக்காங்களா? நான்
3: வருது பாண்டியன் தான். அவன் என்ன இந்த மேக்கப்ல தெரிஞ்சுக்கல. நாம இங்க இருந்து ஆபத்து போயிடணும். ஆனா அவன் சித்து கட்டணும். நான் கூட செய்யுமே.
4: நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டேன். இந்த சொத்து புறா எனக்கு ஏன் வந்துடும்?
1: அது
4: அது தந்தை கூட்டு வர சொன்னா இந்த மனசு வீட்டை சுத்திக்கிட்ட தர.
1: எப்படி என்னுடைய நடிப்பு?
4: ஐயா போடுங்க, அவங்க நடிப்பு நீங்களும் நீங்க தள்ளி கொடுக்க பாருங்க.
1: தம்பி குடுக்கலாட்டியே.
4: எனக்கு தெரியுங்க, ஒரு காரியத்தை உருப்படியா செய்ய மாட்டேங்குது. செய்யுங்க.
1: நீ எதை சொல்லி நான் செய்ய
4: மறந்துருக்கேன். இந்த கடங்கால பசங்க விடமா பண்ண பண்ணிருக்கேன் உங்களை. ஆமா, இதெல்லாம் யாரு?
1: நம்ம பாண்டியில ஸ்ரீகாரம் எடுத்துக்கல எஸ்டேட் மோதலி. அவர் பொண்ணு இது பசந்தி.
4: வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறோம்.
1: நான் தான் அமோதலிங்கம் பிள்ளை. என் பொண்ணு தான் அது கீதா. உன் மச்சினர் பாண்டியனுக்கு சம்சாரம் வேணும்.
4: என்ன சம்சாரம்?
1: இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு பெரிய கெடுதல் வந்திருக்க கூடாது. என்ன என்ன கிரௌடிங்க படிங்க.
0: என்ன ஒண்ணு பேசாம நிக்கிறேன்.
4: வந்து திடீர்னு உங்களை எல்லாம் ஒன்னா பார்த்த உடனே அதிர்ச்சி
1: அறிஞ்சிட்டால் போதும். அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. நான் நேற்று நடமாட முடிஞ்சது. என்னால எனக்கு ஒண்ணு புரியல. உடனே எஸ்டேட் போனாக்க மேலும் ஏதாவது அதிர்ச்சி ஏற்படுமோ நினைச்சு உடனே ஒரு தம்பி கொடுத்துட்டு நாளைக்கு வரதா அண்ணன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அண்ணன் செத்து போயிட்டாரா? ஓ காட், ஐ மீன் ஓ காட். டேய் பாண்டியா, ஆகாதரா, மனசை தேச்சுக்கிறா, ஆகாதரா. ஐயே, வேற கரையெல்லாம் ஒரே மைய. நாட் மை கறி கறி. நான் இன்ஜின்ல டிராவல் பண்ணேன், தலையில கறி.
3: சரி சரி, மாப்பிள புலம்பி போயிருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க.
1: தேங்க்யூ பாபா.
4: அம்மா கீதா, நீ இப்படி வாங்க. என்ன பாவம், ட்ரெயின் வந்து ரொம்ப கரைச்சு போயிருக்காரு. ரெஸ்ட் எடுத்து. இல்லங்க, நான் அவரோடய போறேன். இல்ல மா, என்னடா இங்க போய் ரெஸ்ட் எடுப்போம்.
5: கொஞ்சம் விட்டு கொடுங்கக்கா.
4: கீதா
5: என்னக்கா குறிப்பிட்டு உடனே வந்துடுமா? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். முயற்சி செய்யறேன்க்கா.
1: மிஸ்டர் பாண்டியன். ஆமா சார, நீங்கள் நான் தான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், அது ஒரு பெரிய கதை. அப்புறம் உபரமா சொல்றேன். என் பேரை சொல்லிக்கிட்டு யாராவது எஸ்டே பக்கம் வந்தாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க லெட்டர்ல கண்டிருந்தபடி உங்க ஆஸ்தியனுடைய வருமானத்தை எல்லாம் உங்க அண்ணன் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா உங்க அண்ணன் தான் லேபர் ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க.
3: வயசான காலத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியோட இருப்பாருன்னு பார்த்து அதுவும் நடக்காம போச்சு.
1: எங்க அண்ணிய போய் பார்த்துட்டு வரேன்.
0: ஆமா, நம்ம வசந்தி கீதாலெல்லாம் கூட அங்கதான் போயிருக்கோம்.

0: சீதா
1: உண்மையா உண்மையா உண்மையா
0: சீதா
2: திரும்பி வந்துட்டீங்களா அத்தா? எனக்கு தெரியும் என் வார்த்தை நீங்க மீறவே மாட்டீங்க அத்தா.
1: என் வார்த்தையா மீறதா? ஒரு நாள்
2: என்ன
1: பாவம் செஞ்சனும்?
2: இப்ப செய்யற பாவத்துக்கு உங்களுக்கு ஏழாயிரத்துக்கு சூழ பண்ணி கிடைக்காது.
1: நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி?
2: அண்ணியா யார் அண்ணி? நானே இல்ல கனகம், கனகம். ஐயோ இனிமேல படுக்க முடியாது. எல்லாம் வாங்க, எல்லாரும் வாங்க. இதை கேளுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். இவர் பாண்டி இல்ல, இவர் பாண்டி இல்ல.
1: என்ன வளர்ந்தீங்க
3: மாப்பிள்ள? நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், இது உளறிக்கிட்டே இருக்கு. உங்க அண்ணன் இறந்ததுல இருந்து பைக்க பிடிச்சு போயிருக்குமா?
2: யார் பைக்க? நான் ஒண்ணு பைக்கம் இல்ல. எந்த கோயில உங்களுக்கு சத்தியம் இல்ல. நான் ஒண்ணு பைக்கம் இல்ல. இவர் பாண்டி இல்ல
1: மாப்பிள்ள. மாப்பிள்ள ஊத்திக்கிட்டு பைத்தோம்.
3: பேசாம புடிச்சு வண்டியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில போய் தள்ளு.
1: ஆமாண்டா, நீ போய் மெதுவா கதை ஒத்துறேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு நம்மள பிடிச்சிக்கோ.
3: என்ன அப்போ சொல்ற?
2: என்ன பைக்கர் ஆஸ்பத்திரி கண்டுங்க? எப்படி பாக்குறேன்? அதுதான்
1: முடியாது.
2: நீங்களா பைக்கர் ஆஸ்பத்திரி கண்டுபிடி வந்தீங்களா? அதுதான் நடக்கும். உங்க சும்மா விட மாட்டேன். இதை பறவை சட்டப்படி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என் பேர் பணக்கம் இல்ல.
1: What is this? I mean, what is this? எனக்கு இந்த தண்டனை போனா இதுமா
2: தண்டனை? சும்மா இருங்க.
3: இங்கிலீஷ்ல புலவராயிடாது. தைரியத்தை கைவிட்டாத, நாம வாழணும்னா இந்த பாண்டியன் சாகணும். இப்படி ஒரே குண்டில பழச்சுட்டு நான் கதையை
2: மாத்திடுறேன்.
3: சாமாரு திரும்பா
1: கேட்டா, நான் சுடுகாடு போற வரைக்கும் எத்தனை உடம்பாக்கியாடா? கேட்டா இங்க வந்த மரியாதையா போயிடு, இல்லாட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு
3: கொடுத்துருவா. போன தபா மாதிரி இந்த தபா என்ன தபாக்க முடியாது. மரியாதையா கூட வெளியவா, இல்ல நான் இங்கே காலி பண்ணிடுவா. என்னடா பாக்குற?

0: பாண்டியங்களுக்கு மூணு பாண்டிய நிக்கிறான். இந்த மொட்டை பையில பார்த்தா என்ன மாதிரி இருக்கிறான்?
1: மாமா, கல்யாணத்தன்னைக்கு என்ன கடத்திட்டு போற கொள்ளக்காரப்பா இவன் தான். இந்த செத்து போய் கிடக்குறானே, இவன் வந்து இவனுடைய அசிஸ்டன்ட். ரெண்டு பையனோட சேர்ந்து

0: என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருந்தாருங்க. ஆமா என்ன நீ எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்ட?
1: I'm very sorry, my dear boy. I mean, I'm very sorry. She wants more money, you know. She wants more money. நல்லா பண வேணும் சொல்லி உன்ன மாதிரி என்ன ஆக்ட் பண்ண சொன்னா. That's all. I feel very ashamed. You know, I mean, I feel very ashamed.
2: ஆமா பணம் என்ன பாடு படுத்துறா? முதல்ல இந்த உலகத்துல நம்ம மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும், இல்லன்னா டேஞ்சர். டேரவே போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மொட்டை மேல புடிச்சு கூட.
3: மிஸ்டர் அமிர்தலிங்கம், கடைசியா மனித தன்மையில ஒரு வேண்டுகோள். இறந்து போன என் நண்பனுக்கு இறுதி வணக்கம் செலுத்தணும், அதுக்கு உங்கள் பர்மிஷன் தேவை.
4: மருது மருது, கெட்டவனையும் கெட்டவனோட சிநேகிதம் பண்றவனையும் நீதி தண்டிச்சுடுன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. எனக்கு அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் நீ போதப்பாரு. உன்ன மாதிரி ஆட்சியவன் கிடைப்பான். நான் இருக்கக்கூடாது, இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் உன்னோட வந்துருங்க.
0: எங்க கல்யாணத்தை தான் உங்களால பார்க்க முடியல. மனப்பூர்வமா எங்க ஆசீர்வாதம்
1: பண்ணுங்க. May God bless you. What about you?
5: 16 பேசி பெருவாடு வாழணும்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது பத்மினி பிக்சர்ஸின் பலே பாண்டிகா திரைப்பட ஒளிச்சித்திரம். சிவாஜி கணேசன், எம் ஆர் ராதா, தேவிகா, பாலாஜி, சந்தியா, வசந்தி மற்றும் பல. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கதை திரைக்கதை மாரா ஜோஷி. இயக்கம் பி ஆர் பந்துலு.
7: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:20. பொன்மாலை பொழுது.

மாலை நேரம், மனதிற்குள் மகிழ்ச்சியை தூவும் நேரம். வண்ண விளக்குகள் கண் சிமிட்ட, மேலதாளங்கள் காதுகளில் தேன் பாய்ச்ச, ஊரே உற்சாகத்தில் களை கட்டும் நேரம். திருவிழா என்றாலே தெருவெங்கும் தோரணங்கள், கோவில் வாசலில் கூட்டங்கள், மண் வாசனையோடு கலந்த சந்தோஷங்கள், சொந்தங்களும் நட்புகளும் ஒன்றாக கூடும் அழகான தருணங்கள். அந்த திருவிழாவின் நினைவுகளையும் கொண்டாட்டத்தின் குதூகலத்தையும் நம் மனதிற்குள் மீண்டும் கொண்டு வர இணைகிறது திருவிழா என்ற தலைப்பில் இன்றைய பொன்மாலை பொழுது. நாமும் வளம் வருவோம் இசையோடு திருவிழா வீதியில். திருவிழா கூட்டத்தில் கால்கள் தாளம் போட மேளத்தின் ஓசையில்

திருவிழா என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, ஊரே ஒன்று கூடி உறவுகளின் பாசத்தை பகிர்ந்து கொள்ளும் அழகான தருணம். அந்த பாசத்தின் மனம் வீசும் ஓர் இனிய இசை இது. கேப்டன் பிரபாகரன்.

அன்னைகளே, இன்றைய பொன்மாலை பொழுது திருவிழா என்ற தலைப்பில் அழகாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. கோவில் வாசலில் கூடும் கூட்டம், மங்கள ஒளியோடு மலரும் பக்தி, அந்த திருவிழா காட்சியை நம் கண் முன்னே கொண்டு வரும் ஓர் இனிய பாடல் இதோ அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

கோவில் திருவிழாவின் கொண்டாட்டத்தில் கும்பம் ஏந்தி வரும் அந்த புனித பயணமும் ஒரு தனி அழகுதான். அந்த அழகை இசையில் ரசிக்க ஓர் இனிய பாடல் இது கும்பகரை தங்கையா.

திருவிழா என்றாலே மனதில் முதலில் மலர்வது மகிழ்ச்சி. மேளத்தின் ஓசையும் கோவில் மணியின் நாதமும் மக்களின் சிரிப்பும் ஒன்றாக கலந்து மனதை வருடும் இசையோடு ஒலிக்கும் பாடல் இது செந்தூரப்பூவே.

திருவிழா என்றாலே சந்தோஷம் மட்டுமல்லாமல் நம்மை சுற்றியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நம்மோடு பயணிக்கும் உறவுகளுக்கும் நன்றி சொல்லும் தருணங்கள். அந்த நன்றி உணர்வை நம் மனதில் நிரப்ப வரும் பாடல் இது. உத்தமராசா

நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திருவிழா என்ற தலைப்பில் வளம் வந்த இன்றைய பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
2: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
1: சிகேவைசி அப்படினா
2: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
1: RBI சொல்கிறது,
2: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சுவிட்சர்லாந்து அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நாளை நடைபெற உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மெல்லின் ஆகியோருக்கு இடையே இன்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. போக்குவரத்து, தொழில்நுட்பங்கள், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் இதில் அடங்கும். மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை சுவிஸ் தேசிய அறிவியல் கழகத்துடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக நோக்கு கடிதம் ஒன்றையும், ஜூரிச் பல்கலைக்கழகத்துடன் தொழில் முனைப்பு மேம்பாடு தொடர்பாக அமலாக்க ஏற்பாடு ஒன்றையும் இறுதி செய்தது. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிஸ் அதிபருடன் இணைந்து செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில், அணுசக்தித் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், இராணுவ பரிமாற்றம், பாதுகாப்பு உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை தொடக்கவும் இரு நாடுகளும் இணைந்து முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்க முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், உலக நாடுகளான பொருள் விநியோக சங்கிலியில் நம்பகத்தன்மை அதிகரிக்க இரு நாடுகளும் இணைந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். ஐரோப்பிய வரியில்லா வர்த்தக அமைப்பிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அமலாகி வந்தும் வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை உடன்பாட்டின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் இலக்குடன் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும், இதனால் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக 3 நாள் பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்து சேர்ந்த சுவிஸ் அதிபருக்கு புதுடெல்லி

0: குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன் மைதானத்தில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அவரை வரவேற்றனர். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதைகளும் சுவிஸ் அதிபருக்கு வழங்கப்பட்டன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2008 ஆம் ஆண்டு நவம்பரில் மும்பை நகரம் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளிடம் 4 நாள் சிக்கியிருந்த போது நாட்டின் பதில் நடவடிக்கை காகித அளவில் மட்டுமே இருந்தது. எல்லையின் குறுக்கே பல கோப்புகள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட போதிலும் அதனால் பெரிய விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை. சொந்த செலவு ஏதுமின்றி அடுத்தடுத்த தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதல்களை அப்போதைய அரசுகள் மௌனமாக ஏற்றுக்கொண்டதைப் போலவே இருந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்த இந்த சூழல் 2016 ஆம் ஆண்டு செப்டம்பரில் முடிவுக்கு வந்தது. இந்திய துருப்புகள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி தீவிரவாதிகளின் ஏவுதளங்களை வெற்றிகரமாக தாக்கிவிட்டு திரும்பின. தாக்குதல் பற்றிய விவரங்களை புதுடெல்லி பகிரங்கமாகவே அறிவித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவான முறையில் உலகிற்கு அறிவித்தது. பால்கோட் தாக்குதலின் போது இந்த நிலைப்பாடு மேலும் முன்னெடுத்துச் செல்லப்பட்டது. 2019 பிப்ரவரியில் இந்தியாவின் நிராஜ் போர் விமானங்கள் பாகிஸ்தானின் உள்பகுதியில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம் ஒன்றை தாக்கி அழித்தன. 1971 ஆம் ஆண்டிற்கு பின்னர் சர்வதேச எல்லையை தாண்டி இந்தியா நடத்திய முதலாவது வான் தாக்குதலாக இந்த நடவடிக்கை அமைந்தது. 2025 ஆம் ஆண்டு இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் தீவிரவாதத்துடன் தொடர்புடைய 9 இடங்கள் ஒரே இரவில் தாக்கப்பட்டன. இந்தியாவின் கொள்கை தற்போது தெளிவாகவே உள்ளது. தீவிரவாதத்தின் எதிர்விளைவு ராணுவ நடவடிக்கைதான் என்பதும், தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகளுக்கும் இடையே வித்தியாசம் பார்க்கப்பட மாட்டாது என்பதுமே தற்போது இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு ஆகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு காகித கோப்புகளிலிருந்து ராணுவ நடவடிக்கையாக மாறிவிட்டதில் ஐயமில்லை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதற்கென தட்டாஞ்சாவடி தொகுதியில் 31 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முற்றிலும் பெண்கள் மட்டுமே பணிபுரியும் ஒரு வாக்குச்சாவடியும் இதில் அடங்கும். 2 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. ஏற்பாடுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் வசதிக்காக நிழற்பந்தல், குடிநீர், கழிவறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வுதள பாதை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே நாளைய தேர்தலின் போது பயன்படுத்துவதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வலுவறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 5 கம்பெனி CRPF படையினரும், மாநில காவல்துறையினர் மற்றும் IRB காவலர்களும் ஈடுபடுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குள் செயல்படும் அனைத்து நிறுவனங்களிலும் பணியாளர்களுக்கு நாளை ஒருநாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், வாக்குப்பதிவு மையத்திற்குள் கைபேசியை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலாகி வரும் நிலையில் இதுவரை சுமார் 5 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணம் மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார்.
0: தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திட்ட செயல்பாடுகளை தொடக்கி வைத்தார். காய்கறி கழிவுகள் மூலம் இயற்கை எரு தயாரிக்கும் வசதிகளையும் அவர் தொடக்கி வைத்து, தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார். தோட்டப்பயிர் சாகுபடி, மரம் வளர்ப்பு மற்றும் கைவினைக் கலைகளில் சிறை கைதிகளுக்கான மறுவாழ்வு பயிற்சிகள் குறித்து துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சிறை கைதிகளின் உற்பத்தி பொருட்களையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து சிறை கைதிகளுக்கான கணிப்பொறி பயிற்சி திட்டத்தையும் காணொலி கலந்துரையாடல் கூட்டத்தையும் துணைநிலை ஆளுநர் தொடக்கி வைத்தார். முன்னதாக துணைநிலை ஆளுநருக்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தலைமைச் செயலரின் சிறப்பு அதிகாரி திரு ராஜீவ் சுக்லா, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், சிறைத்துறை ஐஜி திரு மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த 5 சிறப்பு மருத்துவர்கள் வரும் 9 தேதி வெள்ளிக்கிழமை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாஹே அன்னை தெரேசா செவிலியர் பயிற்சிக் கல்லூரியில் இன்று நடைபெற்ற 1ஆம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் பயிற்சி மாணவர்களுக்கான வரவேற்பு மற்றும் அறிமுக நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கீத் குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார், கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் டாக்டர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் கல்வி சூழல் மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து புதிய மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் நவீன வளர்ச்சியும் 2 வெவ்வேறு பாதைகள் அல்ல என்பதையும் இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு தோக்கன் சாஹூ கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்குடன் செயல்பட்டு வரும் இந்தியா அனைத்து கிராமங்கள் மற்றும் நகரங்களும் பசுமை மற்றும் தூய்மையில் சிறந்து விளங்குவதையும் உறுதிப்படுத்தி வருவதாக இன்று உலக வாழ்விட தினத்தையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார். காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்றும் நாளையும் கோவை மாவட்டம் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் உள்ளிட்ட இடங்களில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. எஸ்ஐஆர் எனும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பான பல்வேறு முடிவுகளை ஒருதரப்பாக மேற்கொண்டதாக குற்றச்சாட்டின் பேரில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை இடைநீக்கம் செய்ய கோரும் மனு மீது இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சுவிட்சர்லாந்து அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு முயற்சிகளால் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அணுகுமுறையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்தில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: உங்க டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
4: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
3: எப்படி?
4: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
3: இவ்வளவு ஈஸியா?
5: என்ன ஈசி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
6: வேணாம்ப்பா, வேணாம்.
7: உங்கள் பேங்க் அக்கௌண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:21. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராகுல் பாடிய பிளவாஷ்டகம்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:35 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா ஹிந்தோல் பென்சே அவர்களின் காயலிசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி நாக்பூர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்ச அனிதா சோபியா மார்கரெட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பு முறை நிறைவு பகுதி. காத்தமுத்து கருத்த முதுவி

உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். நம் கால்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம். வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே தகவல் தொடர்பில் ஏற்படும் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் சமூக நலப்பணி அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்குவ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை, டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். நண்பகல் 12:00 கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரத்தின் நிறைவு பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:40 பன்னிசை மாலை, டி வி சுந்தரவல்லி அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம், சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர். ஜே. பி. ஆனந்தி. ஏன்றும் இனியவை. 2:55 வானில் அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ஏ. நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4:00 ஞான ஒளி, திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எம். எஸ். விஸ்வநாதன், கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள், இயக்கம் பி. மாதவன் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது, கனவு என்கிற தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் தேனி வளர்ப்பு, திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00-10:00-11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02-8:30 இனிய நேரம் நேரலை நிகழ்ச்சி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்குவ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியை, சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர். ஜே. பி. ஆனந்தி. 2:15 காலத்தை வென்று கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர்.

பலவிதமான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மயக்கவியல் மற்றும் வலி மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுப்புலட்சுமி சுந்தரம் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணி முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலை, 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 மணி வரை தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப் எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2 மணி இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் பின்னர் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. நேர்களே, நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்கவும் ரசிக்கவும் இணைந்திருங்கள் எப்பொழுதும் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கீ பார்மலியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: பாரதத்தின் ஏற்றுமதிகளை சுவிட்சர்லாந்திலே சந்தை அணுகலை அதிகரிக்கவும் மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் முதலீடுகளை மேலும் சுலபமானதாக ஆக்கவும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இதனால் பாரதத்தின் விவசாயம், ஜவுளித்துறை, மருந்தியல் துறை மற்றும் பொறியியல் சரக்குகளுடைய சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இதோடு கூடவே பாரதத்தின் உயிரி தொழில்நுட்பம், உயிரின அறிவியல், வங்கித்துறை, காப்பீடு, உணவு பதப்படுத்தல் மற்றும் நீடித்த தன்மை போன்ற மகத்துவமான துறைகளிலே நாம் சுவிஸ் நாட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும்.
0: சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு பாரதத்திலே பெரிய அளவிலே முதலீடு செய்யவும் திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்தவும் வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கிறோம். நண்பர்களே,

0: அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட நம்முடைய கூட்டுறவின் ஒரு பலமான தூணாகும். மிக விரைவாகவே நாம் தூய்மையான ஆற்றல் மற்றும் விண்வெளி போன்ற முதன்மையான துறைகளிலே புதிய ஆய்வு திட்டங்களை ஏற்படுத்த இருக்கிறோம்.
1: ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
0: பாரதம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையில்லா வர்த்தக அமைப்பு ஒரு சரித்திரபூர்வமான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த ஒரு பொருளாதார தொகுப்போடும் பாரதத்தின் முதல் ஒப்பந்தம் இது. முதலீடுகள், புதுமைகள் படைத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஆகும் இது. இதனால் அடுத்த 15 ஆண்டுகளிலே பாரதத்திலே 100 பில்லியன் டாலர் பெறுமானமுள்ள முதலீடுகளும் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியாவை யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 16 தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி சார்பில் 8 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பல், திரு வித்யாசாகர் சோங்கர், திரு கோபிகிருஷ்ண பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி உத்தராகண்டில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளைச் சேர்ந்த 92 பேர் இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டுப் பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான நொபெல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெய்சரோஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெச்மேன் மற்றும் கேஆர்க் நேகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 12 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. உபாங்கியிலிருந்து கின்ஷாசாவிற்கு சென்று கொண்டிருந்த படகு மற்றொரு படகு மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய் பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னட் தலா 2 கோல் அடித்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 9-11, 11-7, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சிமோன் காசியை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி. சத்து மிகுந்த குறுதானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது இதனுடைய நோக்கமாகும். குதிரைவாளி ரகங்கள் MTU 1, அத்தியந்தல் 1, CO 2. காலநிலை குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. நிலம் தயாரித்தல் 2 முறை உழுது நிலத்தினை சமப்படுத்த வேண்டும். ஏக்கருக்கு 3-4 கிலோ அளவு விதை அளவில் இருக்க வேண்டும். வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் அமைதல் வேண்டும். ஏறு மற்றும் உர மேலாண்மை. நிலம் தயார் செய்யும் போதே ஒரு ஏக்கருக்கு தொழு உரம் 2-4 டன் உழ வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16:12:20 என்ற விகிதத்தில் ஏக்கருக்கு அடியுரமாக இட வேண்டும். நீர் மேலாண்மை. பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்ய வேண்டும். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். விதைத்த 25-30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சாமை ரகங்கள் அந்தியந்தல் 1, விதையின் அளவு ஏக்கருக்கு வரிசை நடவுக்கு 4 கிலோ அமைதல் வேண்டும். விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ. விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டசம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலம் தயாரித்தல் நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 அல்லது 3 முறை நன்றாக உழ வேண்டும். ஏக்கருக்கு 5 டன் தொழு உரமும் ஏக்கருக்கு 18 கிலோ தழைச்சத்தும் ஏக்கருக்கு 9 கிலோ மணிச்சத்தும் இட வேண்டும். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும்.

வேண்டும். தினை ரகங்கள் கோ 6 கோ 7. விதையின் அளவு வரிசையின் நடவு ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ. விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். ஏக்கருக்கு 5 டன் அடி உரமாகவும் ஏக்கருக்கு 18 கிலோ தழைச்சத்தும் ஏக்கருக்கு 9 கிலோ மணிச்சத்தும் உரமிடுதல் அவசியம். செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி அமைதல் வேண்டும். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். வரகு அத்தியந்தல் 1. விதையின் அளவு ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். ஏக்கருக்கு 5 டன் தொழுவுரமும் ஏக்கருக்கு 18 கிலோ தழைச்சத்தும் ஏக்கருக்கு 9 கிலோ மணிச்சத்தும் அமைய வேண்டும். செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் அமைத்திடல் வேண்டும். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுத்தல் அவசியம். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் உழவருடன் சந்திப்பில் கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: கால்நடை வளர்க்குறேன்னு சொன்னீங்க, என்ன வளர்க்குறீங்க?
3: நாட்டு மாடு கிடையாது சார், கலப்பான மாடு தான் இருக்கும். ரெண்டு மாடு வச்சுருந்தேன், அதுதான் வந்து ஒரு வேலைக்கு 10 லிட்டர் கறக்கும். அப்புறம் வந்து நான் ஆள் வச்சும் கறக்க மாட்டேன், நானே தான் கையால் தான் கறப்பேன். ஒரு நாளைக்கு காலைல 10 லிட்டர், சாயங்காலம் 10 லிட்டர், 20 லிட்டர் வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் அப்படியே கணக்கு எழுதி வச்சுப்போம், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் ஊத்திருக்கேன் அப்படின்ட்டு.
2: கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்கா?
3: ஆ, கண்ணுக்குட்டி இருக்கு. அதிகமாக காலை கண்ணுக்குட்டி போடாதே, கடியேறி கண்ணுக்குட்டி தான் போடும். மாட்டுக்கு தீனி வைக்க, கட்டுத்தரை மாட்டி கட்ட, இப்படி படி போகிறதுக்கும் பாட்டுக்கும் சரியா இருக்கும் சார்.
2: ஆடு இல்லை, மாடு மட்டும் தான் வச்சிருங்க?
3: மாடு மட்டும் தான் சார் வச்சிருக்கேன், ஆடு எல்லாம் இல்லை. கோழி வச்சிருக்கோம், நாட்டுக்கோழி வச்சிருப்பேன்.
2: அது என்ன ரகம் நீங்கள் வச்சுக்கிற மாடு?
3: மாடு வந்து அதான் சிந்து மாடு வச்சிருக்கோம்.
2: சிந்து மாடு மாடா புடிச்சுங்களா இல்ல கண்ணுக்குட்டில இருந்து வளர்க்குறீங்களா?
3: கண்ணுக்குட்டில இருந்து வளர்க்க முடியாது சார், அது வளர்த்தா இடம் வந்து அதிகமா வேணும். இடம் பத்தா குறைய, நாங்க வந்து வெளியில போயிட்டு முட்டாங்கிற ஊர்ல போய் புடிச்சிட்டு வரும். ஒரு மாடு வந்து 50,000, 60,000, இப்படி 70,000 கூட மாடு விலை இருக்கு. அப்படிதான் புடிச்சிட்டு வருவோம், சேனை மாடா புடிச்சிட்டு வருவோம். அது வந்து கண்ணு போடும்.
2: பிடிக்கும் போது சேனை மாடா புடிச்சுக்கீங்க?
3: பிடிக்கவில்லை சேனை மாடா.
2: அது மாதிரி
3: சேனை மாடா பிடிச்சோம்னா நம்ம கண்ணு போட்டாலும் சரி, சேனை மாடா இருந்தாலும் அதை பார்த்து பிடிக்கிறதுல தான் இருக்குது சார். நம்ம மாட்டை மடியை பார்த்து தான் பிடிக்கணும். சில பேர் மாடு பிடிக்கிறது வந்து மடி பெருசாக இருக்குது, இது நல்லா பால் கறக்கணும், பிடிக்கக்கூடாது. மடி வந்து பின் மடியாக இருக்கணும், காம்பு ஆணி காம்பாக இருக்கணும், நல்லா ஆமை மடியாக இருக்கணும். அதுதான் மாட்டுக்கு வந்து நரம்புகள் வந்து நல்லா உருட்டாக போகணும். சுமார் ஓன்று நரம்புலாம் போச்சுன்னா அது பால் கறக்காது அந்த மாடு.
2: மாடு வாங்குறது இவ்வளவு தொழில்நுட்பம் சொல்றீங்க, எப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது?
3: மாடு வந்து அரியப்புள்ளேருந்து மாட்டு

0: இது தெரியும் சார், நாங்கள் அங்கே பிறந்த இடத்துலையும் மாடு இருந்தது, இங்கேயும் வந்து எங்கள் மாமனார் வச்சுருந்தாரு, அப்புறம் நானும் மாடு வச்சுருந்தேன். அதனால மாட்டு அனுபவத்தை பற்றி நல்லா தெரியும். கண்ணு போகிறது கூட நாங்கள் கால்நடையை போய் உதவி கேட்க மாட்டோம், நானாவே கண்ணுட்டியெல்லாம் இழுத்து போட்டுருவேன். அடுத்தவங்க வந்து கூட்டா கூட போயிட்டு நான் அந்த கண்ணுட்டி இழுத்து போட்டுருவேன்.
1: மாடு வளர்க்க கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கூட்டிட்டு போகலாம், நல்ல தரமான மாடு வாங்கி கொடுப்பீங்க.
0: ஆமாம், எங்கள் வீட்டுக்காரரும் போவார் மாடு வாங்கி கொடுக்க. அவருக்கும் தெரியும் மாடு நல்லா.
1: நீங்க சொல்ற அந்த டெக்னிக் எல்லாம் அவருக்கும் தெரியும்.
0: அவருக்கும் தெரியும். கண்ணு போட்டா நம்ம உடனே பாலை கறந்துட்டுமே, அப்புறம் ஏன் அதை கவனிக்கணும்னா போடக்கூடாது சார் மாட்டை.
1: எப்படி பராமரிக்கிறது அதை சொல்லுங்க.
0: பாலை கறந்துட்டு கொண்டு மாட்டை தீவிட தவிடு எல்லாம் போட்டு காட்டி கட்டி விடணும், எட்ட கட்டுத்தர சுத்தம் பண்ணி கட்டி விடணும். கட்டிட்டு நம்ம அப்புறம் போயிட்டு மற்ற வேலையை எதை வீட்டு வேலையை செஞ்சுட்டு மாட்டுக்கு அப்பப்போ வைக்க பில்லு இதெல்லாம் எடுத்து போடணும். கண்ணு குட்டிக்கு தண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு மாட்டுக்கு வந்து 3 முறை தண்ணி வைக்கணும்.
1: எந்தெந்த நேரத்தில்?
0: காலையில 10 மணிக்கே தண்ணி கட்டி கட்டி விடணும், தீவனம் தவிடெல்லாம் போட்டு கட்டி விடுறோமே. மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாட்டுக்கு வந்து திரும்பி தண்ணி காட்டணும். அதே போல் சாயங்காலம் தவிடு தீவனம் போட்டு சாயங்காலமும் தண்ணி காட்டணும்.

0: எங்க வீட்டுக்காரரும் போவார் மாடு வாங்கி கொடுக்க. அவருக்கும் தெரியும் மாடு நல்லா.
1: நீங்க சொல்ற அந்த டெக்னிக் எல்லாம் அவருக்கும் தெரியும்.
0: அவருக்கும் தெரியும். கண்ணு போட்டா நம்ம உடனே பாலை கறந்துட்டுமே அப்புறம் ஏன் அதை கவனிக்கணும்லாம் போடக்கூடாது சார். மாட்டை
1: எப்படி பராமரிக்கிறது அதை சொல்லுங்க.
0: பாலை கறந்துட்டு கொன்னிமையும் மாட்டை தீவிர தவிடு எல்லாம் போட்டு காட்டி கட்டி விடணும். எட்டை கட்டுத்தரை சுத்தம் பண்ணி கட்டி விடணும். கட்டிட்டு நம்ம அப்புறம் போயிட்டு மற்ற வேலை எதை வீட்டு வேலையை செஞ்சுட்டு மாட்டுக்கு அப்பப்போ வைக்க பில்லு இதெல்லாம் எடுத்து போடணும். கண்ணு குட்டிக்கு தண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு மாட்டுக்கு வந்து 3 முறை தண்ணி வைக்கணும்.
1: எந்தெந்த நேரத்தில்?
0: காலையில் 10 மணிக்கே தண்ணி கட்டி கட்டி விடணும். தீவனம் தவிடுலாம் போட்டு கட்டிடுறோமே. மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாட்டுக்கு வந்து திரும்பி தண்ணி கட்டணும். அதே போல் சாயங்காலம் தவிடு தீவனம் போட்டு சாயங்காலமும் தண்ணி கட்டணும். அப்போ தான் அதுக்கு வந்து பால் சுரக்கும் தன்மை அதுக்கு வரும். நம்ம பாட்டி சும்மா கட்டி போட்டு வீரம் தீனியை மட்டும் போட்டால் அது பால் சுரக்கும் தன்மை வராது. தண்ணியும் சாப்பிடணும், தீனியும் சாப்பிடணும், தீவனமும் வைக்கணும். தீவனம் எப்படி வைக்கணும்னா நம்ம அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறமேலேயே மாட்டுக்கு கம்பு சோளம் கோதுமை இதை போல் எல்லாத்தையும் கலந்து அரைச்சாந்து குச்சி தீவனம் வாங்கியாந்து அது கூட இதையும் போட்டு நல்லா தொட்டியில் போட்டு ஊற வச்சு வச்சு காட்டினோம்னா நல்லா மாட்டுக்கும் செரிமானம் கொடுக்கும். மாட்டுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். பால் கறக்கும் சார் மாடு.
1: மேய்ச்சல் கூட்டுமாவீங்களா உங்க நிலத்துக்குன்னா?
0: அங்க நாங்க கூட்டு போக மாட்டோம்.
1: மேய்ச்சல் எல்லாம் இருக்கா உங்க ஊர்?
0: மேய்ச்சல் வந்து நாங்க பக்கத்து தெரு கொல்லி, நாங்க அங்கெல்லாம் போக மாட்டோம். எங்க கொல்லிக்கிட்டே நாங்க எப்பனா தேவைப்பட்டா ஓட்டி போவோம். மெயின் ரோட்டை தாண்டி போகணும்னு பயந்துட்டு ஓட்ட மாட்டோம். வீட்டிலயே கட்டி போட்டு தான் நாங்க தீனி போடுவோம்.
1: வீட்டுல மாட்டை கட்டி போட்டு வீட்டுல தான் தீவனம் எல்லாம் குடுக்குறீங்க?
0: ஆமா.
1: மாடுகளை நோய்கள் எதனா தாக்குமா?
0: நோய்களுக்கு மடி நோய் வரும் சில பேருக்கு. நான் இது வரைக்கும் என் மாட்டுக்கெல்லாம் மடி நோயே வந்தது கிடையாது சார். நான் மாட்டு கழுதறி சுத்தமாக வச்சிருக்கணும்.
1: என்ன ரொம்ப ஆச்சரியமாகுது நீங்கள் சொல்கிறது, இது வரைக்குமே மடி நோய் வந்ததுன்றீங்க?
0: மடி நோய் எப்படி வரும்? குட்டை மேலே இருக்கும் மாடு கட்டுறோம், அந்த குட்டியில் கொஞ்சம் மாட்டை கட்டி போட்டா அது என்ன பண்ணும்? அப்படியே அந்த குட்டியிலே படுத்துக்கும். அது படுக்குள்ளே அந்த பால் கறந்துட்டு வந்து நம்ம மாட்டை கட்டினோம்னா அது என்ன பண்ணும்? அந்த காம்பு விரிஞ்சிருக்கும், அது வழியாக கிருமிக்கு உள்ளே போயிடும். உள்ளே போச்சுன்னா மடி நோக்காடு வரும். அதுக்கு வந்து அது போல் தண்ணியில் சேக்கடையில் கட்டக்கூடாது, சுத்தமாக இருக்கணும் கட்டுத்தார. அப்போ தான் வந்து அந்த மாட்டுக்கு மடி நோக்கி வராது. நம்ம வந்து ஒரு வாரத்தில் 2-3 நாளைக்குனாச்சும் அந்த மடி மருந்து வாங்கி வந்து மடியை கழுவி விட்டணும். தண்ணி வச்சு க்ளீனாக கழுவி விட்டணும்.
1: நோய் தாக்கிடுச்சுன்னா கால்நடை மருத்துவரை அணுகிறீங்களா? ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா?
0: நான் அதெல்லாம் போக மாட்டோம் சார். முறையே செஞ்சோம்னா நம்ம கால் தடையே போகவே தேவை கிடையாது. மாட்டை பார்த்தாலே வந்து மடி வீக்கம் வந்துன்னா மாடு வந்து அப்படியே இப்படி வந்துடும். மடி கல்லு மேலே இருக்கும். அதை போல் நிறைய பேர் அவஸ்தப்படுறாங்க. நம்ம சொன்னோம்னா ஆமாம் இவங்க டாக்டர் சொல்கிறாங்கன்றாங்க. அப்புறம் மடி வீக்கம் வந்து போய் அந்த மாட்டை வந்து அடிமாட்டுக்கு விலைக்கு விற்கிறாங்க. அந்த மாட்டை நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வளர்க்கும் முறையை தான் நம்ம சொல்கிறோம். அதை கண்ணுக்குட்டியே அதே போல் நம்ம குழந்த பிள்ளை மேலே கண்ணுக்குட்டியை பார்த்துக்கணும்.
1: எத்தனை கண்ணுக்குட்டி இருக்குது?
0: ரெண்டு மாட்டுக்கும் ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா கண்ணுக்குட்டியே வந்து பாலை ஊட்டடிச்சு தட்டை பிடிச்சி கட்டி விடணும். மண்ணை நக்காத அளவுக்கு மூஞ்சி பொட்டி போட்டுடணும். மூஞ்சி பொட்டி போட்டோம்னா அப்பப்போ ரவ கஞ்சி தண்ணி வடிக்கிறோம். அந்த கஞ்சி தண்ணியில் ரவ உப்பு போட்டு அதை கிட்ட கொண்டு ஒரு குண்டானில் வச்சோம்னா அது நான் வைக்கல எடுத்து போட்டோம்னா ஒரு கண்ணு போட்டு 30 நாளையில் தான் வந்து தீனி பிடிக்கும். பில்லை தான் அம்மன் தினியனா கொறிச்சி வெள்ளாட்டுக்கார பிள்ளை மேலே தானே அது பில்லை கொறிச்சி பார்க்கும். 30 நாளைக்கும் பால் தான்.
1: இப்போ அந்த ரெண்டு கண்ணு நல்லா வளர்ந்துடுது.
0: நல்லா வளர்ந்துடுது.
1: இப்போ அந்த மாடு என்ன விற்கிற மாதிரி இருக்கீங்களா? அதை என்ன பண்ண போகிறீங்க?
0: அந்த மாடு வந்து விற்க மாட்டோம். கண்ணு குட்டியாது.
1: பால் கறக்குற வரைக்கும் வச்சுருப்பீங்க?
0: வச்சுருப்போம். மறு இதுக்கு வந்து கண்ணு போட்டு 3வது மாதத்தில் செனை ஊசி போடுவோம். அந்த செனை ஊசி போட்டோம்னா அப்புறம் இந்த பால் மறக்கவும் அது திரும்பி செனை பிடிக்கவும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் திரும்பி அப்புறம் அதே போல் நம்ம செனை ஊசி பிடிச்சி போட்டுதுன்னா மாடு செனை போட்டுக்குச்சுன்னா 7 மாதத்துக்கு வந்து கறக்கலாம். அதுக்கு மேலே கறக்க முடியாது. படிப்படியாக பாலை அப்புறம் மறந்துட வேண்டியதுதான். மாற்றி மாற்றினா ஒரே ட்ரிப்பாக போடாது இல்லை கண்ணு. இந்த மாடு ஊட்டிப்பு போடுன்னா அந்த மாடு ஊட்டிப்பு போடும். இப்படி தான் பராமரிச்சிக்கணும். நம்ம பராமரிச்சோன்னா நல்ல லாபம் தான். பாலுலேயும் வந்து கஷ்டப்படணும் அவ்வளோதான்.
1: பால் கறந்து சொசைட்டியில் ஊத்துறீங்களா இல்லை வந்து வாங்கிக்கிறாங்களா?
0: வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறாங்க. சொசைட்டியும் இருக்கு. சொசைட்டி வந்து எனக்கு சைக்கிள் ஓட தெரியாது. சைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க.
1: நான் இவ்வளோ விவரமாக இருக்கீங்க, சைக்கிள் ஓட தெரியாதுன்றீங்க. வண்டி கிண்டி வாங்கி வச்சுக்க வேண்டியதானே?
0: எதுவும் ஓட தெரியாது. அதனால் வந்து நாங்கள் வீட்டுக்கே வர வச்சு பாலை ஊற்றிடுவோம். நான் கொஞ்சம் தூரம் போகணும் பால் எடுத்துக்கிட்டு.
1: அதுக்கு பால் மாறிங்கன்னா வீட்டுக்கே வந்து எடுத்துக்குவாங்க?
0: ஆமாம், வீட்டுக்கே வந்து எடுத்துப்பாங்க.
1: ஒரு லிட்டர் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க?
0: 1 லிட்டர் வந்து 40 ரூபான்னு எடுப்பாங்க. 35 ரூபான்னு எடுப்பாங்க. சுத்தமான பாலாக கொடுத்தா 35-40 ரூபான்னு எடுப்பாங்க.
1: பேமெண்ட் எப்போ தருவாங்க உங்களுக்கு?
0: பேமெண்ட் வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பேமெண்ட் வாங்கிக்கலாம்.
1: கரெக்டாக கொடுத்துருவாரு?
0: கரெக்டாக கொடுத்துருவாங்க. கரெக்டாக நம்ம வந்து நோட்டு போட்டு எழுதி வச்சுருவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ பாலுன்னு நம்மளை வச்சுக்கிட்டே அப்படியே எழுதிடுவாங்க. எழுதிட்டு போனாங்கன்னா நம்ம நோட்டை கொடுப்பாங்க. மாதம் ஆச்சுன்னா நம்ம கணக்கு.

0: குட்டி இவ்வளோ காசு வரணும் மாதத்தில் 5000 19000 இப்படி வரும்னா நம்ம இவ்வளோ ஆகுதுன்னு நம்ம கணக்கு போட்டு கொடுத்துட்டோம்னா பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு போயிடும். அப்படி தான் நாங்கள் வந்து நம்மளுக்கு செலவுக்கு எல்லா செலவுக்கும் ஒரு அரிசிண்டு செலவுக்கு ஓட வேணாம், யார்டி கையை மாற்று வாங்க வேணாம், நம்ம செலவுக்கு அன்னாட செலவுக்கு அது தேவைப்படும்.
1: மாடு வளர்க்குற அந்த பராமரிப்பு செலவு போக நமக்கு லாபம் கிடைக்குது,
0: லாபம் கிடைக்கும்,
1: அதிக லாபம் தான் கிடைக்குது பால் பேமெண்ட்டுக்கு.
0: அதில் எல்லாமும் எடுத்துக்கிறோமா, தயிர் எடுத்துக்கிறோம், கொல்லிக்கும் யூஸ் ஆகுது, நெல் கொல்லிக்கு
1: சாணம்,
0: சாணமும் யூஸ் ஆகுது, கோமியமும் யூஸ் ஆகுது, தயிரும் யூஸ் ஆகுது, பாலும் நம்ம டீக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இதெல்லாம் இருக்குன்னா அது லாபம் தானே சார். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் இன்னைக்கு வந்து 30 ரூபா விற்கிது. பால் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 1 லிட்டர் ஆகும் ஒரு நாளைக்கு வீட்டில்.
1: இப்போ கால்நடை வளர்க்குறதுல நல்ல லாபம் தான்,
0: லாபம் தான், நஷ்டம் கிடையாது. வெளியில் போய் நம்ம வேலை அடுத்தவங்களுக்கு போய் கை கட்டி பதில் சொல்லிக்கிட்டு வேலை செய்ய வேணாம். நம்ம வீட்டிலே நம்ம இதை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 10 ரூபா இன்னும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாமே.
1: விவசாயத்தோட கால்நடையும் சேர்த்து வளர்த்தா நமக்கு அதிக லாபம் தான் விவசாயிகளுக்கு.
0: அதையெல்லாம் எருவுலேருந்து எல்லாம் கொல்லிக்கு தேவைப்படுது சார். பூமியும் மாட்டுக்கும் வைக்க வந்துடும், தவிடும் வந்துடும், மாட்டுக்கு எல்லாமே அதுலேயே நம்மளுக்கு அடங்கிடுது இல்லை. அதனால் மாடு வச்சுருக்கிறதுல தப்பு கிடையாது.
1: கால்நடை வளர்ப்பில் கறவை மாடு வளர்ப்பு முறைகளை பற்றி சொன்னீங்க, இது இல்லாமல் கோழி வளர்க்குறீங்களா?
0: நாட்டுக்கோழி வளர்ப்போம் சார்.
1: என்ன ரகம் அது?
0: கிராவல் கோழி மேலி வேறு வேறு ரகம்
1: இருக்குது.
0: நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான்.
1: எத்தனை கோழி வளர்க்குறீங்க?
0: நான் ஒரு 5 கோழி வச்சுருந்தேன். அதுபடியே தானாக தான் முட்டையிடும், அரிசி முட்டை போடும், தீனி போடணும், அதுபடியே மரத்தில் அடையும், கூண்டில் அடையும், அதுவும் வந்து முட்டை இட்டு போவோம். கையை வச்சா முட்டை பறிக்காதுன்ட்டு நாங்கள் முட்டையை கையை வச்சு எடுக்க மாட்டோம்.
1: 5 கோழியில் எத்தனை கோழி?
0: 5 கோழி இருக்குது.
1: 5 கோழி இருக்குது
0: இருக்குது. அது என்ன பண்ணோம்னா அந்த குஞ்சியும் அந்த தாயும் போட்டு ஒரு இதில் அடைச்சி வச்சுருவோம், அந்த வலையில் போட்டு. அது ஒரு 30 நாளைக்கு அது உள்ளேயே தேவனம் வாங்கி அந்த போட்டு அதை வளர்ப்போம். அந்த குஞ்சியை தீனி போடுவோம், தண்ணி வைப்போம், அதிலே குடிச்சிட்டு அதிலே நல்லா தாளாரமாக விளாடுங்க. நம்ம அப்படியே அவுத்து விட்டோம்னா பறவைகள் பிடிச்சிரும், நாய்கள் பிடிச்சிரும். 30 நாளைக்கு இருந்து அதுக்கு மேலே நம்ம திறந்து விட்டோம்னா அதுபடியே போய் மேய்ஞ்சிட்டு அதுபடியே வரும். அது நம்மளுக்கு லாபம் தானே. நம்ம குஞ்சு பறித்து திரும்பி அதை காக்காய்கிட்ட கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதில் எப்படி லாபம் வரும்? நஷ்டம்தான் வரும்.
1: தரையிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் வச்சுருங்க அந்த கூண்டு?
0: ஒரு இடுப்பு அளவுக்கு இருக்கும் கூண்டு, அது மேலால் பறந்து வளராத அளவுக்கு. இன்னைக்கு நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ 450 ரூபா விற்கிது.
1: பெரிய கோழி எத்தனை வச்சுருங்க? கோழி குஞ்சு எத்தனை இருக்குது?
0: பெரிய கோழியே 5 கோழி.
1: 5 கோழி இருக்குது. அந்த குஞ்சுகள்லாம்?
0: குஞ்சுகள்லாம் எல்லாம் ஒரு 10 குஞ்சுகள் இருக்குது. பேருக்கு பேருக்கு கொண்டு சந்தையில் கொடுத்து எடை போட்டு கொடுத்துருவோம். 450 ரூபா அதை போல் எடை போட்டு ஒரு கோழி என்ன ரேட்டுக்கு வருதோ எடை போட்டு அப்படியே கொடுத்துருவோம்.
1: சேவல் எதுனா இருக்கா?
0: சேவல் இருக்குது. சேவலும் இருக்கும், பொட்டையும் இருக்கும், ரெண்டும் கலந்து தான் இருக்கும்.
1: அது என்ன தீவனம், என்ன கொடுக்கு, எப்படி கொடுக்குறீங்க?
0: அரிசி கொடுப்போம். இப்போ நெல் வேலையில நொய் விழும், அது தானே அப்படியும் போய் மேயும், தீவனம் வாங்கி வந்து வைப்போம். இப்போ மாட்டுக்கு தீவனம் வாங்குற மாரி கோழி தீவனம் இருக்கு.
1: என்னென்னது?
0: சின்ன குஞ்சுளுக்கு தனி தீவனம், பெரிய கோழிக்கு தனி தீவனம், அதை வாங்கி வந்து வைப்போம்.
1: நீங்கள் கோழி குஞ்சு இது வளர்க்குறதுக்கு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க?
0: நம்ம வீட்டிலே தான் பறிக்கும்,
1: முட்டை பொறிச்சு அப்படி கோழியாக.
0: ஆமாம், நம்ம எங்கேயும் போய் வாங்கி அதெல்லாம் கிடையாது, வீட்டிலே பறிச்சிடும் கோழி. எப்படி இருந்தாலும் 3 மாதத்தில் நம்ம குஞ்சிலேருந்து அதை வளர்த்து 6 மாதம் ஆனால் தான் நம்ம குறிப்பிட்ட எடைக்கு அது வரும். அப்போ தான் நம்ம வந்து அதை விற்றா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். அது இடையில விற்க முடியாது, விற்கலாம், எடை கம்மியாக வரும். சில பேருக்கு சின்னதில் இளைச்சா இருக்கு, நல்லா இருக்கு, அடித்து சாப்பிட்டா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு அது லாபம் வராது, நஷ்டம்தான் வரும். அது நம்ம தான் எடை கணக்கு கொடுக்குறோமே, பெருத்தா தானே நம்மளுக்கு எடை வரும். அப்படி தான் அது.
1: அது எப்படி அடிக்கடி கண்காணிக்கிறீங்க?
0: தோட்டத்தில் வச்சுக்க வேண்டியதான். அதுக்கு நம்ம எப்படி சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோமோ அதே போல் அதுக்கு அப்பப்போ தண்ணி வைக்கணும், தீனி போடணும், இடத்த நம்ம சுத்தப்படுத்திட்டு வேறு இடத்துல மாற்றி வைக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். நோய் வராதுக்கு போய் பவுடர் வாங்கி வந்து அதை கரைச்சி தண்ணியில் வைக்கணும். அப்புறம் நோய் தாக்குச்சுன்னா அதுக்கு போய் ஊசி வாங்கி வந்து தடுப்பூசி போடணும், கண்ணில் மருந்து போடணும், எல்லாம் எதாக இருந்தாலும் மெனக்கிட்டால் தான் அதில் லாபத்தை பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது.
1: கோழிகளை தாக்கு என்ன நோய்?
0: நோய் வந்து அம்மா வரும், அப்படியே சொரம் மேலி வரும், அப்படியே நம்ம பார்க்குற மேலி இருக்கும், அப்படியே ஊந்து திடீ திடீன்னு சாவும். அம்மாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மூக்கில் தான் வரும், அப்படியே முத்து முத்தாக போடும். அதை வந்து இந்த நீல கலரில் மருந்து இருக்கும், அந்த மருந்தை தண்ணியில் நினச்சி அதை தீத்தி விட்டோம்னா அது சரியாயிடும்.
1: அது நோய் தான் தாக்கப்பட்டதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்?
0: தெரிஞ்சிடா தான் அப்படியே ஒரு மாதிரி
1: சோகமாக இருக்கும்,
0: சோகமாக இருக்கும், அப்படியே முத்து முத்தாக இருக்கும் மூஞ்செல்லாம். அதனால அப்படியே தெரியும், சாதாரண கோழிக்கும் அந்த அம்மா வர கோழிக்கும் தெரியும்.
1: அது தடுப்பூசி எல்லாம் சொல்கிறீங்க, அது நீங்களே போடுவீங்களா?
0: ஆ, நாங்களே போடுவோம். கால்நடை டாக்டர்கிட்ட கேட்போம், அவங்க எழுதி கொடுப்பாங்க, எழுதி கொடுத்து நாங்களே வாங்கி வந்து நாங்களே பிடிச்சி ஒரு ஒரு கொஞ்சியாக பிடிச்சி பிடிச்சி நாங்களே போடுவோம்.
1: போட்ட உடனே இது குணமாயிடும்.
0: போட்ட உடனே

0: நீ அது அப்புறம் எதுவும் சாவாது, காயில வராது. அப்புறம் அப்புறம் திரும்பி ஒரு 5-6 மாசத்துக்கு எதுவும் வராது. அதுக்கு மேல்ட்டு நம்ம மடி எப்படி இருக்கணும் பார்த்துட்டு மடி.
1: தண்ணி தீனி எல்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க அளவெல்லாம்?
0: அதுக்கு அளவே கிடையாது சார். அது இப்படி போயிட்டு வந்து இப்படி போயிட்டு வந்து வர வர நம்ம அள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு அளவே கிடையாது. மாடு மேலி அது, அது இப்படி போனா இப்படி செரிச்சிடும், இப்படி வந்தா இப்படி செரிச்சிடும்னு அள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். தின்னாதான் அது கோழி குஞ்சு பெருக்கும்.
1: முட்டைலாம் எப்போ இடும்?
0: 3 மாசம் வரைக்கும் குஞ்சு கொஞ்சம் பிரிச்சு விடுறதுனே முட்டை இடாது. குஞ்சு கொஞ்சம் பெருசாகி பிரிச்சு விட்டுச்சுன்னா அப்புறம் சாவை சேர்ந்து முட்டை இட ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து இந்த 3 மாசத்துக்கு இது வளரணும். அப்புறம் இது முட்டை இட்டு இது குஞ்சு பறிச்சு இப்படி தான் வரும். அது ஒரு ஒரு கோழி வந்து 5 முட்டையும் இடும், ஒரு கோழி வந்து 12 முட்டையும் இடும். சில கோழி தீனி பார்த்தா குறையா இருந்ததுன்னா ஒரு ஒரு நாளைக்கு இடாது. சில கோழி ரெகுலராகவும் இடும். முறைய பாத்துக்கிறத பத்தி
1: தான். என்ன பண்றீங்க?
0: முட்டை நாங்கள் விற்க மாட்டோம் சார், அவன் தான் வைப்போம் முட்டை.
1: அவன் வச்சு அப்புறம் இதே மாதிரி கோழி பிரித்துனே போவோம்.
0: கோழி நம்ம எதுக்காக கோழி வளர்க்குறோம்?
1: அதுலயும் ஒரு வருமானம் பாக்குறது,
0: அதுலயும் ஒரு வருமானம் வரும். நம்ம வீட்டுக்கும் அடிச்சு சாப்பிடலாம் எல்லாமும்.
1: அதனால போய் முட்டையை விற்கிறது மாதிரி இல்லை,
0: விற்க மாட்டோம்.
1: கோழி குஞ்சை உருவாக்கி அதை கோழியை உருவாக்கி நீங்கள் சாப்பிடுவீங்க, இறைச்சிக்கு விற்பீங்க, அது மூலமாக வருமானம் நல்லா கிடைக்கும். சும்மா இது வரைக்கும் கால்நடை வளர்ப்பில் கறவை மாடு எப்படியெல்லாம் வளர்க்கலாம், அதனுடைய தொழில்நுட்பங்கள், கோழி வளர்க்கும் முறைகள் இதெல்லாம் பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: வரை உழவருடன் சந்திப்பில் கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் பருத்தியில் ஓடுபயிர் சாகுபடி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம் நாட்டில் பருத்தியின் தேவையை ஈடுகட்டவும் பெருகி வரும் சாகுபடி செலவு போன்ற இடர்பாடுகளை சமாளிக்கவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். இதற்கான பல்வேறு தொழில்நுட்பங்களில் ஊடுபயிர் சாகுபடி முறையும் முக்கியமானதாகும். இது நன்மை தரக்கூடியதாகவும் அதிக வருமானம் தரும் தொழில்நுட்பமாகவும் கருதப்படுகிறது. மேலும் பயிர் திட்ட அளவை அதிகரிக்கவும் இடுபொருள்கள் மற்றும் வளங்களை திறமையாக பயன்படுத்தவும் இதுவே மிக சிறந்த வழியாகவும் திகழ்கிறது. பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடியின் முக்கிய நோக்கம் ஊடுபயிர்களின் மூலம் கூடுதல் விளைச்சலும் அதன் மூலம் வருமானத்தை உயர்த்துவதுமே ஆகும். எனவே விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் அந்தந்த பகுதிகளின் மண், காலநிலை, பாசன வசதி மற்றும் விற்பனை வாய்ப்புகளுக்கேற்ப பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி செய்வதால் உயர் விளைச்சலையும் கூடுதல் வருமானத்தையும் பெறலாம். பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி

0: தால் ஏற்படக்கூடிய நன்மைகள். நீர் மற்றும் நிலவளங்கள் நன்கு பயன்படுத்தப்படுகின்றன. வேளாண் இடுபொருட்களை திறம்பட பயன்படுத்த முடிகிறது. பருத்தியில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறையும். ஊடுபயிர்கள் பருத்தியின் இடைப்பட்ட பகுதிகளை அடைத்து மண்ணை மூடிவிடுவதால் களைகள் வளர்வது கட்டுப்படுத்தப்படுகிறது. உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிறு வகை பயிர்களும், சணப்பு மற்றும் தக்கை பூண்டு போன்ற பசுந்தால் பயிர்களும் பருத்தியில் ஊடுபயிராக சாகுபடி செய்வதால் மண் வளம் பெருகுகிறது. ஊடுபயிர்களிலிருந்து கூடுதல் விளைச்சல் கிடைக்கின்றன. மொத்த விளைச்சல் மற்றும் நிகர லாபம் அதிகரிக்கின்றது. ஊடுபயிர்களிலிருந்து கிடைக்கும் வருமானம் தொடர்ந்து பருத்தியின் சாகுபடி செலவை சரிகட்ட அவ்வப்பொழுது பயன்படுகிறது. மானாவாரி சாகுபடியில் மழை குறைவு அல்லது காலநிலை மாறுபாட்டால் பருத்தி விளைச்சல் குறைவதால் ஊடுபயிர்கள் வளர்ந்து விளைச்சல் அளித்து நஷ்டத்தை குறைக்கின்றது. ஊடுபயிர் சாகுபடியில் கவனிக்க வேண்டியவை: பருத்தியும் ஊடுபயிரும் ஒன்றுக்கொன்று உதவும் வகையில் மண்வள பாதுகாப்பு, களை கட்டுப்பாடு, பூச்சிநோய் கட்டுப்பாடு அமைய வேண்டும். ஊடுபயிர்கள் குறைந்த வயதுடையதாக இருப்பது நல்லது. ஊடுபயிர்கள் பருத்தியின் உயரத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். பருத்தி பயிர் மால்வேசி குடும்பத்தை சேர்ந்திருப்பதால் அதே குடும்பத்தை சேர்ந்த பயிர்களை தவிர்ப்பது நல்லது. ஊடுபயிர்கள் பருத்தியின் வளர்ச்சியுடன் போட்டியிட்டு வளரும் தன்மை உடையதாக இருக்கக்கூடாது. மக்காச்சோளம், சோளம், சூரியகாந்தி போன்ற பயிர்களை தவிர்த்துவிட வேண்டும். ஊடுபயிர்கள் பருத்தியை தாக்கும் பூச்சிகளினால் விரும்பப்படாதவைகளாக இருக்க வேண்டும். கத்தரி, தக்காளி, வெண்டை, துவரை போன்றவை பூச்சிகளினால் விரும்பப்படுவதால் இவற்றை தவிர்ப்பது நல்லது. ஊடுபயிருக்கென்று கூடுதலாக உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ தெளிக்க தேவையில்லை. பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடிக்கு உகந்த பயிர்கள்: பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி செய்ய அந்தந்த பகுதிகளின் மண்வகை, காலநிலை, நீர்ப்பாசன வசதி மற்றும் விற்பனை வசதி ஆகியவற்றிற்கேற்ப பயிர்களை தேர்ந்தெடுக்கலாம். பயிர் வகை பயிர்களில் உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு. காய்கறி பயிர்களில் சின்ன வெங்காயம், கொத்தவரை, முள்ளங்கி, கொத்தமல்லி, பீட்ரூட், தண்டுக்கீரை போன்றவைகளை பயிரிடலாம். பசுந்தால் பயிர்களில் சணப்பு, தக்கை பூண்டு. பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி செய்யும் முறைகள்: மானாவாரி பருத்தி சாகுபடியில் உளுந்து, பாசிப்பயிறு, கொத்தமல்லி போன்றவை சிறந்த ஊடுபயிர்களாகும். முடிந்தவரை பார்சால் முறையில் வரிசையாக விதைப்பது நல்லது. பயிரின் ஒரு புறத்தில் பருத்தியும் மறுபுறத்தில் ஊடுபயிரும் 1:1 என்ற விகிதத்தில் விதைப்பு செய்வது சால சிறந்தது. பருத்தி வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர், அதாவது 1.5 அடி அளவில் ஊன்றல் வேண்டும். இரவை ரகங்கள்: இரவை பருத்தியில் பயறு, காய்கறி மற்றும் பசுந்தால் பயிர்களும் ஊடுபயிர்களுக்கு ஏற்றவை. இரவை பருத்தியில் ரகங்கள் சாகுபடி செய்யும் பொழுது வழக்கமான பயிர் இடைவெளி 75-30 சென்டிமீட்டர் அளவில் இருக்கும். வரிசைக்கு வரிசை 2.5 அடியும், செடிக்கு செடி 1 அடி என்ற அளவில் இடைவெளியும் பாரில் ஊன்ற வேண்டும். இந்த முறையில் ஒருபுறம் பருத்தியும் மறுபுறம் ஊடுபயிரும் 1:1 என்ற விகிதத்தில் விதைப்பு செய்யலாம். இரவை பருத்தி ரகத்தில் ஊடுபயிர் சாகுபடி: இரவை பருத்தியில் ரகங்களை இணைவரிசையில் சாகுபடி செய்யும் பொழுது ஊடுபயிர் சாகுபடி செய்யலாம். இம்முறையில் பருத்தியின் பயிர் எண்ணிக்கை குறைக்காமல் அதே அளவில் பராமரித்து இடைவெளியை மற்றும் சிறிது மாற்றியமைத்து ஊடுபயிருக்கு இடைவெளி ஏற்படுத்தி சாகுபடி செய்யலாம். அதாவது 2 வரிசையில் பருத்திக்கும் இடையில் 1 ஊடுபயிர் என்ற விகிதத்தில் சாகுபடி செய்யலாம். இதில் இணைவரிசை பருத்தியில் வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டர் இடைவெளியும், அடுத்து மீதமுள்ள 90 சென்டிமீட்டர் நடுவே ஒரு ஊடுபயிர் விதைக்க வேண்டும். 2 இணைவரிசைக்கிடையில் உள்ள 90 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 வரிசையில் 2:2 என்ற விகிதத்தில் ஊடுபயிர்களை ஊன்றி கூடுதல் பலன் பெறலாம். இவ்வாறு பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை இன்றைய பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

ஒழித்த பாடல் உழைப்பாளி திரைப்படத்திற்காக மனோ மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. இனிவரும் பாடல் மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் பி சைலஜா குரல்களில். இது சங்கர் குரு.

நாம் கேட்ட அந்த பாடல் அதிரடி படை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. திரையிசை நிறைவாக மீண்டும் அதே குரல்களில் ஒலிக்கும் பாடல் உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து.

0: நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். 2026 மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த டாக்டர் காரல் டிசோரத், ஜெர்மனியைச் சேர்ந்த டாக்டர் பீட்டர் ஹெகமான், டாக்டர் ஜார்ஜ் நஹேல் ஆகிய 3 விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மூளையின் அகச் செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான ஆப்டோஜெனடிக்ஸ் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் ஆற்றிய பங்களிப்பிற்காக இவர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்லிமேனை புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு மற்றும் இளம் தொழில்துறை வல்லுநர்களின் பரிமாற்றத்தில் கூட்டாண்மை தொடர்பாக உடன்பாடுகள் எட்டப்பட்டன. உலக அரங்கில் தெற்குலக நாடுகளின் குரலாக இந்தியா செயல்பட வேண்டும் என்பதே பிராந்தியத்தின் எதிர்பார்ப்பு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இம்மாநாட்டில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா பேசுகையில், இந்தியாவின் டிஜிட்டல் பயணத்தில் அடுத்த அத்தியாயம் புதிய தொழில்நுட்பங்களின் படைப்பாளி என்ற நிலைக்கு நாட்டை உயர்த்தும் என்றார். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் சவுட்டல்யா மாநாட்டில் பேசுகையில், இந்தியாவில் தேசிய அடையாளத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக திகழும் கலாச்சார மரபுகள் பொருளாதார

0: வளர்ச்சிக்கும் பேருதவி புரிவதாக கூறினார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியும் இதில் அடங்கும். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி கே உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஏ கே சிங் ஆகிய மூவரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெய்லி ஏஞ்சல்.

0: ஒழித்த அந்த பாடலை தொடர்வது வருஷம் 16 திரைப்படத்திற்காக பி சுசீலா குழுவினரோடு பாடியது.
1: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.
2: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

நேரம் 9:39. முதன்மை அலைவரிசையில் இது சங்கீத வானிலை. இளையராஜா இசையில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் ஒலிக்கிறது பருவராகம் திரைப்படத்திலிருந்து.

பாடலை நாம் கேட்டு ரசித்த நேரம் 9:48:18. நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் சந்தன காற்று திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது.

புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிறு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூடுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழு

முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். நாம் இணைந்திருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் கே எஸ் சித்ராவின் குரலில் இது காத்திருக்க நேரமில்லை.

0: வாணி புதுச்சேரி. நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச அனிதா சோஃபியா மார்க்ரெட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்கூட்டையில் மீன் வளர்ப்பு முறை நிறைவு பகுதி, காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், நம் கால்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் உயிர் உலகம், வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் தகவல் தொடர்பில் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் சமூக நலப்பணி அதிகாரி முனைவர் நான்சி பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் நோயை கண்டறிதல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம், நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். நண்பகல் 12:00 கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரத்தின் நிறைவு பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:40 பன்னிசை மாலை, டி வி சுந்தரவல்லி அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம், சட்டம் அறிவோம், உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர். ஜே. பி. ஆனந்தி. அவர்கள் 5:00 பொன்மாலை பொழுது கனவு என்கிற தலைப்பில் திரையிசை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 முதல் 6:10 வரை திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. இரவு 7:25 உடவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் தேனி வளர்ப்பு, திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 பின்னர் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This This is our

முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பினை நிறைவு செய்யும் முன் சிந்தனை மலர். ஆராய்வதும் சிந்திப்பதும் மனிதனின் உரிமை மட்டும் அல்ல, உயர்ந்த கடமையும் ஆகும். உதிர்ந்த ஏங்கர் சாலின் சிந்தனையோடு புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.